0: ஊழியம் செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர். ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 2.
1: மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும்
2: யூ ஆல்சோ ஆஸ் லிவிங் ஸ்டோன்ஸ் ஆர் பீங் பில்ட் அப் எ ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் எ ஹோலி பிரீஸ்ட்ஹுட் டு ஆஃபர் அப் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் அக்செப்டபிள் டு காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
1: ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
2: Here Jesus Christ is called the living stone.
1: இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள கல் என்று அழைக்கப்படுகிறார்.
2: And in verse 5 all the Christians or all the children of God are called as living stones.
1: ஐந்தாவது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஜீவனுள்ள கற்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
2: The picture here is that all the living stones are brought together to the living stone and built up as a spiritual house.
1: இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்னவென்றால் கற்கள் ஜீவனுள்ள கற்களாகிய கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம்.
2: And that spiritual house we all know is the church of God.
1: ஆவிக்குரிய மாளிகையாக அதுதான் திருச்சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
2: And there is another name that is given to that spiritual house.
1: அந்த ஆவிக்குரிய மாளிகைக்கு மற்றும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: It is a holy priesthood.
1: அது பரிசுத்த ஆசாரிய கூட்டம்.
2: In other words, all the members of the body of Christ and all the children of God and all those part of the church of God, they are holy priests unto God.
1: தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே திருச்சபை சார்ந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுமே ஆசாரியர்களாக
2: அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: 9 வசனத்துக்கு வரும்பொழுது
2: you are a chosen generation a royal priesthood a holy nation his own special people
1: நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்து புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: So here we find that we as God's people are a chosen generation and the entire generation is a priesthood unto God.
1: நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். அந்த சந்ததியார் அத்தனை பேருமே அவருக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள்.
2: Reading verses 5 and 9 together we establish that all the children of God are priests before God.
1: 5th வசனத்தையும் 9th வசனத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அவருக்கென்று ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
2: Verse 5 speaks about one particular function and verse 9 speaks about another function of that priesthood.
1: இந்த ஆசாரியத்துவத்தினுடைய பணிகளாகிய இரண்டு காரியங்களை 5th வசனம் ஒன்றையும் 9th வசனம் ஒன்றையும் குறித்து சொல்கிறது.
2: What does verse 5 say?
1: 5th வசனம் என்னத்தை சொல்கிறது?
2: We are holy priests to offer up spiritual sacrifices to God.
1: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம்.
2: That speaks about worship.
1: அது ஆராதனை குறித்து பேசுகிறது.
2: When you come to verse 9,
1: 9th வசனத்துக்கு வரும்பொழுது
2: we are not a royal priesthood to proclaim the praises of him who has called us from darkness unto his marvelous light.
1: அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் நாம் காணப்படுகிறோம்.
2: This speaks about witnessing.
1: இது சாட்சி பகிர்வதை குறித்து
2: சொல்கிறது. Verse 5, we are priests for worship.
1: ஐந்தாவது வசனத்திலே ஆசாரியர்களாக ஆராதனைக்கின்றிருக்கிறோம்.
2: And in verse 9, we are priests for witnessing.
1: ஒன்பதாவது வசனத்திலே நாம் ஆசாரியர்களாக சாட்சி பகிர்வதற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
2: One is for praising God.
1: ஒன்று தேவனை துதிப்பதற்கென்று.
2: And the other is to proclaim his message to people.
1: மற்றொன்று அவருடைய செய்தியை பறைசாற்றுவதற்காகவே.
2: If you look at these two verses again closely.
1: இந்த வசனங்கள் இரண்டையும் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால்
2: there is one characteristic that is always mentioned and emphasized.
1: தொடர்ந்தேச்சியாக காணப்படுகிற ஒரு குணாதிசயத்தை நீங்கள் கவனிக்க முடியும்.
2: And that is holiness.
1: அதுதான் பரிசுத்தம்.
2: If you look at verse 5,
1: ஐந்தாவது வசனத்தை பார்ப்பீர்களேயானால்
2: says it is a holy priesthood.
1: பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது.
2: And when you come to verse 9,
1: ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்பொழுது
2: it says it is a holy nation.
1: அங்கே பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது.
2: Holy priests for worshiping God.
1: பரிசுத்த ஆசாரியர்கள் தேவனை ஆராதிக்க.
2: Holy nation to proclaim his praises.
1: பரிசுத்த ஜனங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு.
2: So that brings us to the second most important lesson in our topic, how not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற நம்முடைய தலைப்பினுடைய இரண்டாவது பாடத்துக்கு இந்த சத்தியம் நம்மை வரவழைக்கிறது.
2: The lesson number 2 we are learning today.
1: இன்றைக்கு இரண்டாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
2: How not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
2: Do not neglect personal purity.
1: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அசட்டை பண்ண வேண்டாம்.
2: Because we are called to be priests, to be holy, and we are called to be people to proclaim his mercies, that is also we must be a holy nation.
1: ஆசாரியர்களாக பரிசுத்தமானவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஜனமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
2: You may or may not have 101 things for ministry, but without holiness we cannot serve the Lord acceptably.
1: ஊழியத்திற்கு வேண்டிய பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் போனாலும் கூட பரிசுத்தம் என்கிற ஒரு குணம் உங்களுக்கு இல்லாமல் ஊழியத்தையே தொடர முடியாது.
2: For example, turn with us to 2 Timothy 2nd chapter.
1: 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
2: Here is Paul's admonition to young Timothy who was under preparation for a great ministry that was ahead of him.
1: தனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்க பெரிதான ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தும் வகையிலே பவுல் அவனுக்கு சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள்.
2: Here is a lesson that he presents before him.
1: அவருக்கு முன்பாக வைக்கிற பாடத்தை பாருங்கள்.
2: If anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master.
1: ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நக்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய்
2: இருப்பான். இந்த
1: வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரமே தன்னுடைய எஜமானுடைய கையிலே அவன் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்க முடியும்.
2: Having stated this basic truth,
1: இந்த அடிப்படை சத்தியத்தை கூறிவிட்டு
2: இமீடியட்லி Paul gives a personal application to Timothy.
1: உடனடியாக ஒரு நடைமுறை ஆலோசனை உண்டை தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
2: Timothy was a young minister.
1: ஏனென்றால் வாலிபராக ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயு காணப்படுகிறார்.
2: And this is what Paul is writing.
1: பவுல் இதை எழுதுகிறார்.
2: Flee youthful lusts.
1: பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு.
2: But pursue righteousness, faith and love and peace with those who call on the Lord out of a pure heart. There again, the emphasis is on the purity of heart.
1: சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மீண்டும் ஆய் சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்கள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது.
2: If anyone cleanses himself, he'll be useful in the hands of God.
1: ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் தேவனுடைய கரத்தில் பிரயோஜனம் உள்ளவனாய் இருப்பான்.
2: You as an individual, you run away from anything that is not acceptable to God and follow peace and righteousness with those who worship God out of a pure heart.
1: நீயு வாரிவனாய் இருக்கிறதுனாலே இந்த இச்சைகளிலிருந்தெல்லாம் விலகி ஓடி நீ மற்ற விசுவாசிகளோடு கூட நீதியிலும் சமாதானத்திலும் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்றவனாய் காணப்படும் என்று சொல்கிறார்.
2: Anyone whom God calls for his ministry or service from the beginning to end of the Bible, this has been the pattern.
1: எந்த ஒரு தனிநபரையும் ஊழியத்திற்கென்று கர்த்தர் அழைக்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு வாணியில் தான் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
2: I want to present some examples of some prophets of the Old Testament.
1: ஒரு சில பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை உங்களுக்கு முன்பாக உதாரணங்களாக நிறுத்த விரும்புகிறேன்.
2: For example, Moses the prophet.
1: உதாரணத்துக்கு மோசே ஆகிய தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளுங்கள்.
2: Now he saw a bush that was burning but it did not turn into ashes.
1: ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது சாம்பலாக மாறவில்லை.
2: And that was a strange sight for him. He went near to see what it was.
1: ஆச்சரியமான இந்த காரியத்தை பார்க்க அவன் நெருங்கி போகிறான்.
2: God immediately stopped him.
1: தேவன் அவனை அங்கேயே நிறுத்தி
2: God said you are standing on a holy ground.
1: தேவன் அவனை பார்த்து சொல்கிறார் பரிசுத்த பூமியில் நீ நிற்கிறாய்.
2: Remove the sandals from your feet.
1: உன் பாதரட்சைகளை கழற்றி விடு.
2: That's a picture and a demonstration of God's work of sanctification in his servant.
1: தன்னுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்தும் கிரியையை இவ்விதமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார்.
2: Then God immediately goes on to say,
1: உடனடியாக தேவன் அவனை பார்த்து,
2: Come, I will send you to Pharaoh.
1: வா, நான் உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புகிறேன்.
2: In other words, God sanctified Moses and sent him for his servant.
1: வார்த்தைகளிலே மோசேயாகிய தன்னுடைய ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்காக அனுப்புகிறார்.
2: I'm quickly to look at another prophet. His name was Isaiah.
1: மற்றொரு ஊழியக்காரன் பார்க்க வாருங்கள் அவருடைய பெயர் ஏசாயா.
2: He had a vision of God.
1: தேவனை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறார்.
2: He had the vision of the holiness of God.
1: தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றிய ஒரு தரிசனம்.
2: The seraphim were shouting about saying, Holy, holy, holy is the Lord God of hosts.
1: சேனாவின்கள் எல்லாம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தார்.
2: Immediately this man was taken up by deep conviction of his sinfulness.
1: உடனடியாக இவனுடைய பாவ நிலைமையை இந்த தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்டு
2: He says, I am a man of unclean lips.
1: அவன் சொல்கிறான் நான் அசுத்த உதடுகள் உள்ளவன்.
2: And the people around me with whom I live, they are all people of unclean lips.
1: என்னை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்.
2: Oh, I have seen the King of Kings.
1: நான் ராஜாதி ராஜாவை பார்த்திருக்கிறேன்.
2: Immediately came a heavenly creature with a tongue and with a coal of fire to touch his tongue.
1: உடனடியாக பரலோகவாசி ஒன்று இவனுடைய நாவுகள் உதடுகளை தொடும்படியாக ஒரு நெருப்பு கட்டியை கொண்டு வருகிறது.
2: And that man immediately said, Now your iniquity is removed.
1: இந்த மனிதன் உடனடியாக இவனுடைய பாவங்கள் நீங்கப்பட்டது என்று சொல்கிறார்.
2: And that was not the end of it.
1: அதோடு முடிந்து விடவில்லை.
2: And he had a voice also.
1: அதோடு கூட ஒரு சத்தத்தையும் கேட்கிறான்.
2: Whom shall I send?
1: யாரை நான் அனுப்புவேன்?
2: Who will go for
1: it? யார் எனக்காய் போவார்?
2: Sanctification and being sent for service.
1: பரிசுத்தமாக்கப்படுதல் ஊழியத்துக்காக அனுப்பப்படுகிறது.
2: And you know, when you compare this Moses and Isaiah, there is something very interesting.
1: மோசேயும் ஏசாயும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை கவனிக்கிறோம்.
2: When God was sanctifying Moses, it was concerning his feet.
1: மோசேயை அங்கே தேவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பாதங்கள்
2: because he was to go for God.
1: தேவனுக்கென்று புறப்பட்டு போக வேண்டிய.
2: And when God was dealing with Isaiah,
1: ஏசாயாவை தேவன் இங்கே சந்திக்கும் பொழுது
2: that was concerning his lips.
1: அவருடைய உதடுகள் சந்திக்கப்படும்.
2: That was to speak for God.
1: தேவனுக்கென்று இவன் பேச ஆயத்தப்படும்.
2: Yes, beloved, total sanctification for wholesome service in the kingdom of God.
1: பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்துக்காக அவருடைய ராஜ்யத்துக்கென்று முழுமையான ஒரு பரிசுத்தமாக்குதல்.
2: Now, not only Moses and Isaiah, the same was the experience of prophet Jeremiah also.
1: மோசேக்கும் ஏசாயாக்கும் மாத்திரமல்ல இதே அனுபவம் தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கும் காணப்படுகிறது.
2: Book of Jeremiah first chapter.
1: எரேமியா முதலாவது அத்தியாயம்.
2: I look at the 5th verse.
1: 5th வசனத்தை பாருங்கள்.
2: For I formed you in the womb, I knew you.
1: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்.
2: And before you were born, I sanctified you.
1: நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன்.
2: And I ordained you to be a prophet to the nations.
1: உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.
2: So first God sanctifies a person, then he ordains that person.
1: முதலாவது தேவன் ஒரு தனி மனிதனை பரிசுத்தப்படுத்தி அதன் பிறகு ஊழியத்திற்கு என்று சொல்லி தெரிந்து கொள்கிறார்.
2: Sanctification is so important that God started the work of sanctification even before this man fell out of his mother's womb.
1: பரிசுத்தமாக்குதல் அத்தனை அத்தியாவசியமாய் காணப்படுகிறதுனாலே இவன் தன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி வெளிவருவதற்கு முன்பாகவே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான்.
2: Now these are examples of some prophets.
3: இது ஒரு சில தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட உதாரணங்கள்.
4: They spoke for God.
3: இவர்கள் தேவனுக்கென்று பேசினவர்கள்.
4: And now we'll take some examples of some priests.
3: இப்பொழுது ஒரு சில ஆசாரியர்களுடைய உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறோம்.
4: They spoke unto God.
3: இவர்கள் தேவனிடத்திலே பேசினார்கள்.
4: Prophets speak for God.
3: தீர்க்கதரிசிகள் தேவனுக்கென்று பேசுகிறார்கள்.
4: And priests are speaking unto God.
3: ஆசாரியர்கள் தேவனிடத்திலே பேசுகிறார்கள்.
4: Now turn with us to look at a priest by name Aaron.
3: ஆரோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியனை பாருங்கள்.
4: Now turn with us to book of Exodus 28 chapter.
3: யாத்ராகம் 28வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள்.
4: Read verses 2 and 3 and
3: 3. 2 3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்.
4: You shall make holy garments for Aaron your brother for glory and for beauty.
3: உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
4: So you shall speak to all who are gifted artisans whom I have filled with the spirit of wisdom that they may make Aaron's garments to sanctify him that he may minister to me as a priest.
3: ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரம்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக.
4: God is interested in glory and beauty, but

0: ஒரு ஆசாரியனை நாம் பார்க்கிறோம்.
1: Now we meet him in book of Zechariah.
0: சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவனை குறித்து பார்க்கிறோம்.
1: Look at the third chapter.
0: மூன்றாவது அத்தியாயம்.
1: I will read the first 5 verses. It's very interesting.
0: முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம்.
1: Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord and Satan standing at his right hand to oppose him.
0: அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான்.
1: The Lord said to Satan, the Lord rebuke you, Satan. The Lord who has chosen Jerusalem rebuke you. Is this not a brand plucked from the fire?
0: அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார்.
1: Now Joshua was clothed with filthy garments and he was standing before the angel.
0: யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
1: Then God answered and spoke to those who stood before him saying, take away the filthy garments from him.
0: அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார்.
1: And then to him God said, see, I have removed your iniquity from you and I will clothe you with rich robes.
0: பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார்.
1: And I said, let them put a clean turban on his head. So they put a clean turban on his head and they put clothes on him and the angel of the Lord stood by.
0: அவன் சிரசின் மேல் அதை தொடர்ந்து ஒரு தலைப்பாயை வைக்கிறார்கள். வஸ்திரங்களை தரித்து தலைப்பாயை வைத்து அவன் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறான்.
1: So here is another beautiful picture of how God sanctifies a person.
0: எப்படியாக ஒரு மனுஷனை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிறதற்கான அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம்.
1: First God gave him good robes, holy robes.
0: முதலாவது பரிசுத்தமான வஸ்திரங்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார்.
1: That speaks about his life.
0: அது அவனுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறது.
1: Then God puts a good holy turban on his head.
0: அதை தொடர்ந்து அவனுடைய தலையிலே ஒரு பரிசுத்த தலைப்பாயை போடுகிறார்.
1: That speaks about the man's leadership.
0: அது அவனுடைய தலைமையை குறித்து பேசுகிறது.
1: First God deals with the person's life and then God deals with his leadership responsibility.
0: முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தித்து அதை தொடர்ந்து அவனுடைய தலைமையும் சந்திக்கிறார்.
1: Now here Satan was opposing the whole drama.
0: இந்த முழுமையான செயல்பாடுகளை சாத்தான் எதிர்க்கிறதை நாம் இங்கே
1: பார்க்கிறோம். Finally he was defeated.
0: ஆனால் முடிவிலே அவன் தோற்கடிக்கப்படுகிறான்.
1: The devil may do all that is possible to corrupt you and to defile you.
0: பிரியமானவர்களே, உங்களை தீட்டுப்படுத்தவும் உங்களை நாசப்படுத்தவும் எல்லா முயற்சிகளையும் சாத்தான் செய்வான்.
1: But remember, you are in the hands of God and the Lord has said, I am the Lord who sanctifies you.
0: ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அவர் சொல்கிறார்.
1: And as he is sanctifying you, you must cooperate with him for
0: ஒரு பரிசுத்தமான ஊழியக்காரன் தேவனுடைய கரத்திலே பயங்கரமான ஆயுதமாக திகழ்வான்.
1: So anyone whom God used in his ministry for any of his causes, they were all characterized by holiness.
0: எந்த ஒரு ஊழியத்திலும் தேவன் பயன்படுத்தின எவருமே அவருடைய பரிசுத்தத்தினாலே திகழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள்.
1: For example, God used several men to write the Holy Bible for us.
0: பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுக்கும்படியாக அநேகரை தேவன் பயன்படுத்தினார்.
1: Now turn with us to 2 Peter 1st chapter.
0: 2 பேதுரு முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள்.
1: Look at the 21st verse.
0: 21st வசனத்தை பாருங்கள்.
1: It says, holy men of God spoke as they were moved by the Holy Spirit.
0: தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
1: This has always been God's standard.
0: இதுதான் தேவனுடைய கோட்பாடு. எப்பொழுதுமே இருக்கிறது.
1: But what happened?
0: ஆனால் தொடர்ந்து என்ன நடந்தது?
1: In course of time, the leaders of religion of those days, they corrupted themselves and gone astray and away from God's standard of holiness.
0: நாளடைவிலே மதத்தலைவர்கள் இந்த பரிசுத்த தரத்தை விட்டு இறங்கி அவர்கள் தங்கள் வழியிலே ஈடுபடுகிறார்கள்.
1: That's why Jesus had to rebuke the leaders of his time.
0: ஆகவேதான் இயேசுவானவர் தன்னுடைய நாட்களிலே இருந்த தலைவர்களை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம்
1: இருந்தது. He told them.
0: அவர்களை பார்த்து என்ன
1: சொன்னார்? You are blind guides.
0: நீங்கள் குருடர்களாய் இருக்கிறீர்கள்.
1: You are blind guides.
0: நீங்கள் குருடான வழிகாட்டிகள் என்று சொல்கிறார்.
1: You call yourself leaders but you are blind guides.
0: நீங்கள் தலைவர்கள் என்று சொல்லி உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் குருடான வழிகாட்டிகள்.
1: Because you have lost sight of the holiness of God.
0: தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனத்தையே இழந்து விட்டீர்கள்.
1: You try to wash just the outside of the cup and the bowl, but you don't take care of the inside.
0: பாத்திரத்தினுடைய வெளிபுறத்தை நீங்கள் சுத்திகரிக்க எல்லா முயற்சியிலும் எடுக்கிறீர்கள், ஆனால் உட்புறத்தை அழுக்காக விட்டு விடுகிறீர்கள்.
1: In other words, you are more concerned about what people think about you than what God knows about.
0: மறுவார்த்தைகளிலே மற்றவர்கள்

0: என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பதே உங்களுடைய அக்கறையாக இருக்கிறதே தவிர தேவன் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அக்கறைப்படுகிறதே
1: கிடையாது. That's why Jesus specifically prayed for this point in his high priestly prayer.
0: ஆகவேதான் தன்னுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்திலே இயேசுவானவர் இதை குறித்து மிகவும் தெளிவாய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம்.
1: John's Gospel 17th chapter.
0: யோவான் 17th அத்தியாயம்.
1: The 17th word.
0: 17th வசனத்தை பாருங்கள்.
1: He tells the Father, sanctify them by your truth.
0: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று
1: சொல்கிறார். Your word is truth.
0: உம்முடைய வசனமே சத்தியம்.
1: What for his sanctification?
0: எதற்காக இந்த பரிசுத்தம்?
1: Look at the next word.
0: அடுத்த வசனத்தை பாருங்க.
1: As you sent me into the world, I also have sent them into the world.
0: நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன்.
1: No service without sanctification.
0: பரிசுத்தமாக்குதல் இல்லாமல் ஊழியமே கிடையாது.
1: Those of us who are in the ministry, we need to be very cautious here.
0: ஊழியத்திலே இருக்கிற நாம் இதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
1: We should not tell people, don't look at us, don't look at me, but look at Jesus.
0: ஜனங்களை பார்த்து தொடர்ச்சியாக என்ன பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்க கூடாது.
1: That excuse is not valid. It is actually escapism.
0: இந்த சாக்கு போக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது தப்பித்து ஓடுகிறதுக்கான முயற்சி.
1: You know what is the biblical doctrine?
0: வேதத்திலே காணப்படுகிற அடிப்படை என்ன தெரியுமா?
1: 1 Corinthians 11th chapter.
0: 1 கொரிந்தியர் 11th அத்தியாயத்தை பாருங்கள்.
1: Look at the first words.
0: முதல் வசனத்தை பாருங்கள்.
1: Here is Paul's challenge coming to us.
0: இங்கே பவுல் கொடுக்கிற சவாலை பாருங்கள்.
1: Imitate me just as I also imitate Christ.
0: நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாக.
1: That's a challenge every servant of God must throw on people.
0: இந்த ஒரு சவாலை தான் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரன் ஜனங்களுக்கு விடுக்க வேண்டும்.
1: Do not be blinded by your success in the ministry.
0: ஊழியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றிகளை பார்த்து நீங்கள் குருடாகி விட வேண்டாம்.
1: Sometimes we go deeper and deeper into sin, but we excuse ourselves and say, if God is not pleased with me, how come he is blessing my ministry?
0: சில சமயங்களில் பாவத்திலே ஆழமாக இறங்கிக் கொண்டே இருக்கிற வேளையில் ஊழியம் தடைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என் மேல் பிரியப்படவில்லை என்று சொன்னால் எப்படி என்னுடைய ஊழியம் எல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம்.
1: The greatest deceptions of the devil.
0: இது பிசாசுனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம்.
1: You know why God blesses a ministry?
0: ஒரு ஊழியத்தை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா?
1: The task is huge.
0: இருக்கிற பணிகள் ஏராளம்.
1: But the laborers are few.
0: வேலை ஆட்களும் குறைவு.
1: So God is using you.
0: ஆகவே தேவன் உங்களை பயன்படுத்துகிறார்.
1: There is another reason.
0: மற்றொரு காரணம்.
1: The needs of the people are simply too much.
0: தேவன் ஜனங்களுக்கு இருக்கிற தேவைகள் ஏராளமாக இருக்கிறது.
1: Don't mistake God's patience with you.
0: தேவன் உங்களோடு கூட பொறுமையாக இருக்கிறது நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள
1: வேண்டும். All those who want to do ministry to God, I want to give some practical guidelines.
0: ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: Never ever neglect your quiet time.
0: உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேளையை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம்.
1: You may have too many things to do in the ministry.
0: ஊழியத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம்.
1: Nobody was busier than Jesus Christ.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட மிக அலுவலாய் இருந்த எவருமே இல்லை.
1: Within 3.5 years, he had to accomplish so much.
0: 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக எவ்வளவோ சாதிக்க வேண்டியது.
1: But he never sacrificed prayer.
0: ஆனால் ஜெபத்தை அவர் ஒருபோதும் ஒதுக்கவில்லை.
1: On the other hand,
0: மறுபக்கத்தில்
1: when the workload increased, he increased his quiet time with his father.
0: ஆறாக அவருக்கு வேலைகள் எல்லாம் எப்பொழுது அதிக
1: வாழ்க்கையிலும்
0: நீங்கள் அபாயமான ஆரம்பங்கள் குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
1: Be strict on yourself.
0: உங்களை குறித்து கடினமாக இருங்கள்.
1: If you take care of these things, your ministry will be prosperous and fruitful and bring glory to God.
0: இந்த காரியங்களை பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்திலே அநேக கனிகள் கிடைக்கக்கூடிய வகையிலே நீங்கள் வெற்றிகரமாய் செயல்படுவீர்கள்.
1: If you think you are too busy to find a quiet time, unhurried time before God,
0: ஒருவேளை தேவருக்கு முன்பாக அமைதியான நேரத்தை ஜெபத்திலே செலவிடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லி நினைத்தால்,
1: finally you will have to lament like the Shulamite of the Song of Solomon.
0: அங்கே ஒருவேளை நீங்கள் உன்னத பாட்டிலே காணப்படுகிற சூனமித்தியால் சொல்லுகிறாளே அபிதமாய் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம்
1: என்ன
0: சொல்கிறார்
1: They made me keeper of the other vineyards.
0: என்னை திராட்சை தோட்டன் காவல்காரியாக வைத்தார்கள்
1: But my own vineyard I did not take care.
0: என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை
1: That should not happen to any of us brothers and sisters.
0: நமக்கு அது நடக்கவே கூடாது பிரியமானவர்களே
1: We want to present before you one promise of God both as an encouragement and as a challenge.
0: ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தமாகவும் உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் வைக்க விரும்புகிறோம்
1: Second Chronicles 16th chapter
0: ரெண்டு நாளாகமம் 16வது அத்தியாயம்
1: the 9th verse
0: 9வது வசனத்தை பாருங்கள்
1: the eyes of the lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal towards him
0: தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது
1: Now that's the message that we have today
0: இந்த ஒரு செய்தி தான் நமக்கு இருக்கிறது
1: How not to minister
0: எப்படி ஊழியம் செய்ய கூடாது
1: Do not neglect personal purity
0: தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்
1: Shall we pray
0: ஜெபிப்போமா
1: Gracious heavenly father we thank you for this tremendous truth that we are able to relearn restudy this in this telecast
0: இந்த ஒளிபரப்பின் மூலமாக நாங்கள் கற்று வந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்காக பரலோக தந்தையே உமக்கு நன்றி
1: help us oh god never ever neglect personal sanctification
0: தனிப்பட்ட பரிசுத்தத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி அருளும்
1: help us oh god to subject ourselves to frequent self examination
0: தொடர்ச்சியாக எங்களையே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் தொடர்ச்சியாய் தருவீராக
1: you are interested in our holiness
0: நீர் எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர்கள்
1: you are the one who is sanctifying us
0: நீரே எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கிறவர்
1: help us oh god to cooperate with your work
0: முடிய ஊழியத்திலே நாங்கள் ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்
1: so that lord that at the end of our lives we will have every reason to rejoice and not to hang our heads in shame
0: எங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே நாங்கள் கழிகூறுவதற்கான எல்லா காரணங்களும் எங்களுக்கு அமைந்திருக்கட்டும் எங்கள் தலைகளை வெட்கத்திலே நாங்கள் தொங்க போட விரும்பவில்லை
1: we give you all glory and honor
0: எல்லா துதி கனமும் மகிமையும் செலுத்துகிறோம்
1: in jesus name we pray
0: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே
1: ஆமென்
2: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் GFAN FM நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்பாவே, இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 15:17 நாம் வாசிக்க கேட்போம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அன்பாலே, நம்ம கொஞ்ச நாளாக அதிகால தியானத்திலே பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நிறைவேறி வருகிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அதிகாலை நேரத்திலே இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார். எங்கு எழுதியிருக்கிறது, யாரால் எழுதப்பட்டது, எந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால், இந்த எழுதியிருக்கிற பகுதி ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9:11-12 இந்த வசனத்திலே இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 9 ஆமோஸ் 9:11-12 ஏதோமின் மீதியானவர்களை என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்தாலே இந்த

நாளே இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கை விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம். நீ நல்ல யாதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆதியில் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆண்டுகிட்ட வருவோம். சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வருவோம், புதன்கிழமை மிட்வைக்குரிய கூட்டத்துக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வருவோம், சபை காரியங்களை செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் ஓடி ஓடி. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, கதை தெரிஞ்சு கட்டருமமான கதையில் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து போயிடும், விழுந்து போன நிலைமை. இப்போ விழுந்து போன நிலைமையில் இப்போ கண்ணீர் தான் வரும், கவலை தான் வரும், திரும்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஏற்கனவே பிரச்சனையோடு வந்த நீனு ஆண்டவர்கிட்ட நல்ல வாஞ்சியோட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும்னு சொல்லி தேடி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகி நல்லாயிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி படிப்படியாக என்னாச்சு, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிரும், நம்முடைய பக்தி வாழ்க்கை குறைஞ்சிரும், நம்முடைய ஜப வாழ்க்கை குறைஞ்சிரும், நம்முடைய வேத வாசிப்பு குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சி கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதையாக போயிடும். அப்போ தான் நம்முடைய நிலைமை எங்கே வரும், விழுந்து போன நிலைமை. அதுதான் தாவீதுக்கு வந்துச்சு. தாவீது ஆண்டு மேலே இருந்த வாஞ்ச வெறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, ராஜாவான பிறகு குறைஞ்சிருச்சு. அது ராஜாவை ஆகிற வரைக்கும் அண்ணன் செஞ்சார், ஆண்டவரே உன்னையே நோக்கி பார்க்குறேன், நீ எனக்கு கேடகம், நீ எனக்கு கோட்டை அப்படின்னு கண்டார். ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருக்கும்போது கோலியாத்துக்கிட்ட போட்டிக்கு சண்டைக்கு போகும்போது என்னன்னு சொல்லி போனார், நீ நிந்திக்கிற என்னுடைய தேவனுடைய நாமத்தினால் நான் வரண்டா. அப்போ தேவன் அங்கே முன்னால் நிறுத்துறார். இப்படிலாம் நிறுத்தினவர் திடீர்னு ராஜாவாகி கொஞ்சம் சிங்காசனத்தில் உட்காந்து கொஞ்சம் லக்ஸூரியஸான வாழ்க்கை, நல்லா வட பாயசெலாம் சாப்பிட்டு முன்னாடி காட்டில் காஞ்சின்னு கிடந்தார். எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமை, அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பாலாம் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து ஆடு மேய்ச்சிட்டு காட்டிலே கிடறான்னு கிடந்தார். அந்த நேரத்தில் இவர் யாரும் நினைச்சார், ஆண்டவரே நினைச்சார். ஆண்டவர் இப்போ தூக்கி எடுத்து இப்போ கோலியாத்தை கொண்டுட்ட பிறகு இவனை கொஞ்சம் ராஜாவில் உட்கார வச்ச உடனே, உப்பீரியில் உட்காந்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவர் கண் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு. இவர் கண் எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சிருச்சு. எவன் வீட்டில் யார் என்ன செஞ்சால் இவருக்கு என்ன, இவர் பாட்டினே இவர் அரண்மனையில் படுத்து கிடக்கலாம், இல்லைன்னா போர் நடந்துட்டு இருக்குது, போரில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம் வீட்டில் படுத்து கிடக்கிறார், போர் நடக்குள்ளார. இப்படி அவர் லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்ந்த உடனே அவருடைய இருதயம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆண்டவரை விட்டு அப்படியே கொஞ்சம் லேசாக என்னாச்சு, விழுந்து போகிற நிலைமை. அப்போ அந்த மாதிரி விழுந்து போன தாவீது கூடாரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், மறுபடி எடுப்பித்தார். பாவத்தில் விழுந்தாரா, பச்சை பாலத்த பாவத்தை செஞ்சார், பத்துன்னு கிடக்குள்ளார மெத்தையில் உலாவிட்டு இருக்கும்போது அந்த பாவம் பிரவேசித்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், போய் கதறி அழுகிறார். 51 சங்கீதத்தை எழுதுகிறார், ஆண்டவரே என் இருதயத்தை நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை என்ன செய்ய மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டீங்க, என்னை தள்ளிட்டீங்களா, என்னை தள்ள விடாதீங்க. நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பு கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டுடைய பாதத்தில் காத்து கிடக்கிறார். அன்பாவிலே அப்போ விழுந்து போன தாவீதினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சார், திரும்ப எடுக்கிறார். இன்றைக்கி உன் வாழ்க்கை திரும்ப விழுந்து போன நிலைமையில் இருக்கிறியா, இன்றைக்கி உன் வாழ்க்கை இன்றைக்கி பாவத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறியா, இல்லது ஜெபிக்க முடியாத ஆண்டவர் விட்டு தூர போன நிலைமையில் இருக்கிறியா, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கதறு. ஆண்டவர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உன்னை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் திரும்பி வந்து விழுந்து போன உன் வாழ்க்கையை எடுப்பித்து அப்படின்றார். அவர் கையில் எடுப்பித்துட்டாருனாக்கா உன் வாழ்க்கை சிறப்பாயிடும். ஆனால் கையில் எடுக்கிறதும் எடுக்காததும் யார் கையில் இருக்கு, உன் கையில் தான், என் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஐயோ என்னை இப்படி வாழ்க்கை இப்படி விழுந்து போச்சே, ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேனே, நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேனே, நான் ஆலயத்துக்கு வர்றதை விட்டுட்டேனே, நான் உன்னை தேடுறத விட்டுட்டேனே, நான் வேத வாசிக்கிறத விட்டுட்டேனேன்னு சொல்லி நீ எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணுவான் இருதயத்தை நீ ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிறாயோ, தாவீது ஊற்றுனதை போல. அப்பொழுது ஆண்டவர் ஒன்று என்ன செய்கிறாராம், எடுப்பிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அவர் எடுத்துட்டார்னா உன் வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். அன்பான்லே அதுதான் இங்கே சொல்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாரு, விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து எடுத்துட்டார். இப்போ உன் வாழ்க்கை என் வாழ்க்கையை எடுக்க ஆண்டவர் இன்றைக்கி உன்னோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி என்ன செய்கிறாராம், ரிப்பேர் ஆனதில் என்ன செய்கிறார், சீர்படுத்துகிறேன்றார், ரிப்பேர் பண்ணுறேன்றார். இப்போ தாவீதுக்கு எது ரிப்பேர் ஆகிடுச்சு,
வயிறு ரிப்பேர் ஆயிடுச்சு.

பார்த்தா இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சா? இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சு. எது ரிப்பேர் ஆகிடுச்சு? ஆமாம், இன்றைக்கி இருதயம் தான் நமக்கு கேடு மகா திருக்கும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். உன் இருதயத்தை போல் மகா கேடு உள்ள திருக்கு உள்ள இருதயம் கிடையாதான். இன்றைக்கி கொஞ்சம் பணம் காசு வந்துருச்சு, கொஞ்சம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு, இல்லை வியாதி தீர்ந்து போச்சு, இல்லை குழந்தை பிறந்து போச்சு, இல்லை வேலை கிடச்சி போச்சு, இல்லை கல்யாணம் ஆகி போச்சுன்னா உன் இருதயம் திருக்காயிடும். அது வரைக்கும் நீ என்ன செய்வே? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஆண்டவரே நோக்கி கதறுவேன். கொஞ்சம் உன் பிரச்சனை தீர்ந்து போச்சு, உனக்கு வயிற்று வலி தீர்ந்து போச்சுன்னா உன் இருதயம் திருக்காயிடுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பி விழுந்து போன உன் வாழ்க்கையை ஆண்டவர் எடுப்பிச்சிட்டார்னா பழுதாய் போன உன் இருதயத்தை என்ன செய்கிறாராம் அவர்? மறுபடியும் அவர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறார். அன்றே இன்றைக்கி இருதயத்தை சீர்படுத்துகிற தேவன், விசுவாசத்தை சீர்படுத்துகிற தேவன். உன் விசுவாசம் குறைஞ்சிரும், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிரும், ஆண்டவர் மேலே இருக்கிற தியாகம் குறைஞ்சிரும், ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு குறைஞ்சிரும், ஆண்டவரை தேடுகிற தேடு குறைஞ்சிரும். அந்த இருதயம் கடின இருதயமாயிடும், இல்லை அலட்சியமான இருதயமாயிடும், அல்லது அசைட்டை பண்ணுற இருதயமாயிடும். அன்பாவளே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வந்து விழுந்து போன உன்னை தூக்கி கையை பிடிச்சி எடுத்துட்டார்னா அடுத்தது அவர் என்ன செய்கிறாருனா உன் இருதயத்தை என்ன செய்கிறாராம்? மறுபடியும் சீர்படுத்துகிறார். அமேன். இன்றைக்கி மறுபடி சீர்படுத்துகிறாருன்னா என்ன அர்த்தம்? திரும்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துக்காக உழைக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்யணும், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படின்ற அந்த காரியங்களை திரும்ப என்ன செய்கிறார்? உன் இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறார். அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். அன்பாவளே, உன் இருதயத்தை திரும்ப என்ன செய்கிறாரு? சீர்படுத்தி. மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறாரு? அதை செவ்வையாக நிறுத்துவேன். அமேன். ஆண்டவர் செவ்வையாக திரும்ப விழாதபடிக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கூடாரம் இருக்குதுன்னாக்கா கால் அரிச்சு போச்சு, நாலு கால் இருக்குது, ஒரு கால் அரிச்சு போச்சுன்னா என்னாகும்? அந்த கூடாரம் சாஞ்சிரும். அப்போ திரும்ப அதை என்ன செய்கிறார்? ரிப்பேர் பண்ணுறார். அந்த காலுக்கு ஏதாவது ஒட்டுக்கிட்டு போட்டு எல்லாம் கம்பி கிம்பி அடித்து அந்த காலை திரும்பி எடுத்து பழுது நீக்கி அதை புது காலாக்கிறார். திரும்ப அதை என்ன செய்கிறாராம்? செவ்வையாக நிறுத்துகிறார். திரும்ப விழுமாது, விழாதபடிக்கு செவ்வைப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை செவ்வையாக மாற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையை ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கி நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழுது ஒப்பு கொடுக்கணும். தாவீது எப்படியாக ஏசை சங்கீதம் 51 எல்லாரும் எடுத்து வாசிங்க, அடிக்கடி எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51 எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சங்கீதம் 51 சங்கீதம் 51:4 படிங்க, 3 படிங்க. என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து என் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்க, நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்க, இதை அறிக்கையிடுகிறேன். அன்பாவளே, இன்னைக்கு நீ பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்தாய் என்றால் வாழ்வடைய மாட்டாய் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைச்சியும் வாழ்ந்தான், தாவீது வாழ்க்கை வீணா போச்சு, திரும்ப விழுந்தது. தான் சொந்த மகனே என்ன செஞ்சாவனோ ஓட ஓட திருத்தி அரியாசனத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சான்? துரத்தி அடித்தான். திரும்ப காடு மலை எல்லாம் ஏறி என்ன செஞ்சான்? சுத்த ஆரம்பித்தான். தான் சொந்த மகனை என்ன செய்ய அப்சலம் என்ன செஞ்சார்? அரையணையை பிடிச்சிட்டு அரண்மனையில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை பிடிச்சி சொந்த அப்பாவே துரத்தி அடித்தான். அன்பவன்ல இன்னைக்கு அவர் கூடாரம் என்ன செஞ்சுது? விழுந்தது. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்தார். எப்போ எடுத்தார்? தாவீது கதரும் பொழுது, அந்த பாவத்தையெல்லாம் அறிக்கையிடும் பொழுது. ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள், என்னை ஈசோப்பினால் கழுவுன்னு சொல்லி என் பாவம் பாவங்களை பாராதபடிக்கு நீர் என் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கருளும் என்று கதறார். அந்த சங்கீதம் 51 டெய்லி ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் இருந்தேன், என் வாழ்க்கையை நீ மாற்றுங்க, என்னை ஈசோப்பினால் கழுவுங்க, உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கதறும் பொழுது உன் வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திரும்ப எடுக்கிறார். திரும்ப உன் வாழ்க்கை என்ன செய்கிறாரு? எடுக்கிறார். உன்னை கட்டும்படியாக, உன்னை நிலைநிறுத்தும்படியாக, உன்னுடைய பழுதாக போனதெல்லாம் என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறார்.
ஒரு மெக்கானிக்கல் எப்படி சீர்படுத்துகிறானோ அதே போல் உட்காந்து உன் இருதயத்தை சீர்படுத்துகிறார். இன்றைக்கி சீர்படுத்துறதுக்கு தான் உனக்கோட உன்னோட பேசுகிறார். இன்றைக்கி சீர்படுத்துகிற கதை தான் இருதயம். செவைப்படுத்தணும்னா ஆண்டுடைய வார்த்தை தான். ஆண்டுடைய வார்த்தை வசனத்தை நீ கேட்கும்போது, ஆண்டுடைய வசனத்தை நீ படிக்கும்போது, என் வார்த்தையை கேட்டு இதில் நிலை நிற்கும்போது கண்மலையிலே நிறுத்தின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் என்று மத்தேயு 7 சொல்கிறார். யாரெல்லாம் நான் சொல்கிறபடி நடக்கிறீங்களோ, யாரெல்லாம் நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ, அவன் தன்னுடைய வீட்டை என்ன செஞ்சான், கண்மலையில் கட்டப்பட்டவனாக இருக்கிறான், புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாடுவேன்றார். இன்றைக்கி உன் வாழ்க்கை நிலை நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பாவத்தெல்லாம் என்ன செய்கிறார், மன்னித்து அதையெல்லாம் சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். அது பாவத்தையெல்லாம் எடுத்து உன் இருதயத்தை சீர்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போ நீ மெக்கானிக்கிட்ட போனாதான், யார்கிட்ட போனாதான், மெக்கானிக்கிட்ட போனாதான், டாக்டர்கிட்ட போனாதான் அவன் சீர்படுத்துவார். விழுந்து போய் கடந்தனாக்கா கடந்து கிடக்க வேண்டியதுதான். நீ உன்னை சுதாரிச்சுக்கிட்ட ஆண்டவரே நான் பழுதாக போயிட்டேன், எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு என் இருதயம், என் இருதயத்தை சீர்படுத்து, என் விசுவாசம் குறைஞ்சி போச்சு, என் அன்பு குறைஞ்சி போச்சு, என்னுடைய ஜபம் குறைஞ்சி போச்சு, என்னுடைய தேடுதல் குறைஞ்சி போச்சு, ஆண்டவரே என்னை ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னை என்ன செய்கிறார், சீர்படுத்துகிறாரு, மறுபடி சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துகிறார். கண்மலையாம் கிறிஸ்து மேலே உன்னை என்ன செய்கிறாரு, அஸ்திபாரம் போடுற ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்குறாரு. கண்மலையாம் கிறிஸ்துவில் நீ அஸ்திபாரம் போட்ட ஒரு வீடாக நீ இருக்கும்போது எந்த பிசாசும் உன்னை என்ன செய்ய இதுக்கு மேலே அசைக்க முடியாது. நீ இன்னைக்கு இது வரைக்கும் நீ பிசாசினால் அடிபட்டிருக்கலாம், உனக்கு சோதனை வந்திருக்கலாம், கஷ்டம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை உன் பாவத்தினால் நீ விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. பழுதாய் போன உன் இருதயத்தை எடுத்து வா. மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்கிறார் ஆண்டவரே, என் இருதயம் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ இதை சீர்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி நீ அவர்கிட்ட கொடுத்தனா அதை சீர்படுத்தி அதை திரும்ப என்ன செய்கிறாரு, நிலை நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பாவில்லை இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையாக இருக்குது, தாவீதை போல நான் கொஞ்சம் ஆண்டவரே விழுந்து போயிட்டேன், கொஞ்சம் ஸ்லாகிங் ஆகிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை முடிஞ்ச உடனே உன்னை தேடுவதை விட்டுவிட்டேன், என்னை தயவாக மன்னிங்க, என் இருதயத்தை உனக்குள்ளார ஊற்றுகிறேன்னு சொல்லி ஊற்று. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சீர்படுத்தவும், உன்னை நிலைநிறுத்தவும், உன்னை எடுப்பிக்கவும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா. ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உன்னை எடுக்க போகிறார். அவர் வந்து உன்னை எடுத்துட்டார்னா உன் இருதயத்தை சீர்படுத்துவார், உன்னை நிலை நிறுத்துவார். அன்பாவில்லே இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, தாவீது கூடாரம் விழுந்து போன தாவீது கூடாரத்தை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை நீர் எடுப்பித்து ஆண்டவரே, அதை சீர்படுத்தி ஆண்டவரே, அதை செவைப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் உம்முடைய பரிசுத்த வல்லமையுள்ள ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் எடுப்பித்து ஆண்டவரே நிலை நிறுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா. நீர் அப்படியா செய்ய போறீங்க, உம்முடைய ஆவினால நிரப்ப போறீங்க நன்றி, உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே கழுவ போறீங்க நன்றி, அப்படியா செய்ததுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நீர் ஆண்டவரே திரும்ப எடுத்து அதை சீர்படுத்த போறதுக்காய் நன்றி. இந்த வாக்கு தத்துவம், இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில, இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேற போறதுக்காய் நன்றி. நிறைய ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுவோம்.

ரைசலாட் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபை தான் இந்த நாளை காண செய்திருக்கிறது. இந்த நாளை கடக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பத்மதீவிலே யோவான் ஆவிக்குள்ளாகி கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அதை அவன் காண்கிறான். அதில் ஒன்றுதான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறதை பார்க்கிறான். அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் காணப்படாததால் நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அங்கிருந்து மூப்பர்களில் ஒருவன் யோவானுக்கு சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். யோவானுக்கு இது புதிதாக இருந்தது. ஏனென்றால் யோவான் இதுவரை கேட்டது தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். அவர் யார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தாவீதின் குமாரன் என்று பாடினார்கள், தாவீதின் குமாரனே என்று அழைத்தார்கள். இப்பொழுது யோவான் புதிதாக ஒன்று கேட்கிறான், தாவீதின் வேறுமானவர். யார் அந்த தாவீதின் வேர் என்று திரும்பி பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். யார் இவர்? எனக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர். இவரை அல்லவா நாம் தாவீதின் குமாரன் என்று வாழ்த்தினோம். இவர் தாவீதின் குமாரனாய் வந்தார். ஆனால் உண்மையாகவே இவர் யார் தெரியுமா? தாவீதின் வேர். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, யார் இந்த தாவீது? கிருபை பெற்றவன், தேவனுடைய கிருபை பெற்றவன். இந்த நாளில கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், தேவ கிருபையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேராய் யார் இருக்கிறார் தெரியுமா? நமக்காய் அடிக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுகிறோமே. நான் எத்தனை முறை விழுந்தோம், எத்தனை முறை இனி அவ்வளவுதான் என்றோம். ஆனால் வேறாய் கிறிஸ்து இருப்பதனால நாம் கிருபை மேல் கிருபை பெற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளை காணும் போது, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஒவ்வொரு நிலையை கடக்கும் போதும் புரிந்து கொள்ள வேண்டும், இது கிருபையினாலே. இந்த கிருபைக்கு காரணர் யார்? தாவீதின் வேராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை பெற்ற ஒவ்வொருவருடைய வேர் அவர்தான். இயேசு என் அஸ்திபாரம் ஆசையன கவரே நேசமுசி பாருதல் இயேசுவை கண்டே நானும். அவர் தாங்க நம்முடைய அஸ்திபாரம், அவர் தாங்க நம்முடைய வேர். இல்லைன்னா எத்தனை காற்றுக்கு என்றோ காணாமல் போயிருந்திருப்போம், எத்தனை புயலுக்கு என்றோ அணைந்து போயிருந்திருப்போம். இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். தாவீதின் வேருமா இருக்கிறவர் கிருபை பெற்ற ஒவ்வொருவருக்கும் வேறாயிருக்கிறார் என்று சொல்லும்போது எவ்வளவு பலனாய் இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு அஸ்திபாரமாய் வேறாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, நீர் தாவீதின் குமாரனாய் வந்தவர், தாவீதின் வேராயிருக்கிறவர். எனவேதான் தாவீதுக்கு கிருபை மேல கிருபை பெற்றதப்பா. இன்னைக்கு நாங்க கிருபை பெற காரணமும் நீங்க தான். நீங்க அஸ்திபாரமா வேறாய் இருக்கிறதுனாலதான் நாங்க இன்னைக்கு நிர்மூலமாக இருக்கிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த கிருபையில நிலைத்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். 1 பேதுரு 3:2 சபையில் வாசிக்கப்பட்ட வேதவசனத்தை கேட்டு ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அவள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவளுக்கு வீட்டில் பிரச்சனைகள் அதிகரித்தது. அவளை கிறிஸ்துவுக்குள் நடத்தின போதகர் அவளிடம், உன் கணவன் உன்னை அடித்து உதைத்து துன்பப்படுத்தும் போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், எப்பொழுதும் சமைத்து கொடுப்பதை விட மிகவும் சுவையாக அன்று சமைத்து கொடுப்பேன். அவர் என்னை மிகவும் குறை சொல்லும்போது தரையை மிகவும் சுத்தமாக பெருக்குவேன். அவர் என்னை தகாத வார்த்தைகளால் பேசினால் நான் அவருக்கு சாந்தமாக பதில் சொல்லுவேன் என்றாள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் நல்ல மனைவியாகவும் தாயாகவும் மாறியிருக்கிறேன் என்றாள். மனைவியின் நல்ல மாற்றத்தினால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த மிஷினரி எத்தனையோ பிரசங்கங்களை பிரசங்கிக்க கேட்டிருந்தும் ஒருபோதும் மாறாத அந்த மனிதன் தன் மனைவியின் செயல்முறை பிரசங்கத்தினால் மாறாமல் இருக்க முடியவில்லை. தன் வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் பேதுரு பெண்களுக்கு எழுதும்போது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதரிகளே, நமது சொந்த கணவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேறு எந்த பிரசங்கியாரும் வர வேண்டாம். வேறு எந்த ஏதுக்களும் வேண்டாம். பரிசுத்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள நடக்கை ஒன்றே போதும். யாரும் சொல்லாமலேயே நமது நடக்கையை பார்த்து அவர்களாகவே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இரட்சிக்கப்படுவார்கள். ஆம், நமது வீடுகளில் உள்ள இரட்சிக்கப்படாதவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி தேவன் நம்மை சாந்தமும் கீழ்ப்படிதலும் உள்ள ஆவியினால் நிரப்புவாராக. அதே போல புருஷரும் தங்கள் மனைவியை நேசிக்க தேவன் உதவி செய்வாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 114:3 கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் உங்களின் ஆசீர்வாதத்திற்கு, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், இப்படி நீங்கள் கடந்து போகிற எந்த பாதையினாலும் தடைகளாக காணப்படுகிறதா? கவலை வேண்டாம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை விலக்கி போடுவேன் என்று. உங்களுக்கு முன்பதாக சென்று நான் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன் என்கிறார். இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை எப்படியாக அவர் விலக்கி போடுகிறார் என்று பார்ப்போமானால், முதலாவதாக தடைகளை பார்த்து அதட்டுகிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:24 படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று என்று உள்ளது. மத்தேயு 8:26 இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் புயல் காற்றை போன்ற தடைகள் காணப்படுகிறதோ, அல்லது நீங்கள் ஆயத்தப்படுத்தி முன்வைக்கிற காரியத்தில் தடைகளா, அவற்றை இன்றைக்கு அதட்டி அப்புறப்படுத்த போகிறார். இரண்டாவதாக தடைகளை அதிர செய்கிறார். 2 புஸ்தகம் 7:6 ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார் என்று உள்ளது. 2 சீரிய இராணுவத்தினர் தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள் என்று உள்ளது. இங்கு கர்த்தர் தன் ஜனங்களின் பஞ்சத்தை போக்க இராணுவ இறைச்சலின் சத்தத்தை கொடுத்து காக்கிறார், தடைகளை அகற்றுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான பொருளாதாரத்திற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு அதிரப்பண்ணி அவைகள் விலகி ஓடும்படி செய்து பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்த போகிறார். 3 தடைகளை விலகி ஓடும்படி செய்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:21 அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து போயிற்று. எனக்கன் பாந்தவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிராய் பார்வோனை போன்ற பெரிய சேனையாய் தடையாய் காணப்படுகின்ற காரியங்களை குறித்து கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் அப்படியே உங்களின் செங்கடலாயிருக்கிற தடைகளையும் விலகி ஓடும்படி செய்ய போகிறார். 4 தடைகளை அவர் அமரச் செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 8:26 கொந்தளிக்கும் கடலும் சீரிப்பாயும் காற்றும் ஊழிய பாதைக்கு தடையாக வருகிறதை கண்டு இயேசு அமரச் செய்கிறார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று உள்ளது. இன்றைக்கும் அப்படியாகவே உங்களுக்கு இருக்கின்ற புயல் காற்றை போன்றும் கொந்தளிக்கும் கடலை போன்றும் இருக்கிற தடைகளை இயேசு இன்றைக்கு அமரச் செய்ய போகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளாய் காணப்பட்ட எல்லா தடைகளையும் அவர் அதட்டுகிறவராய், அதிரச் செய்கிறவராய், விலகி ஓடச் செய்கிறவராய், அமரச் செய்கிறவராய் கடந்து வந்து உங்கள் தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: யோபின் புஸ்தகம்
1: The book of Job
0: 23 அதிகாரம்
1: Chapter 23
0: 8 வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன்
1: From the 8th verse onwards
0: இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்
1: Behold, I go forward, but he is not there, and backward, but I cannot perceive him. On the left hand, where he doth work, but I cannot behold him. He hideth himself on the right hand, that I cannot see him. But he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold.
0: அன்பின் இயேசுவேன் அன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
1: Jesus, we thank you.
0: இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே அடியான் படைக்கிறேன்.
1: We come with the portion that we read in the gracious hands.
0: தேவரீரதே கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அடியான் ஜெபிக்கிறேன்.
1: Lord, take it in the hand, bless it.
0: உம்முடைய வல்ல கரம் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை இன்றைக்கு பூரணமாய் நிறைவேற்றும்படி உம்முடைய திருக்கரத்திலே அடியான் படைக்கிறேன்.
1: Whatever work thy mighty hand has got to do, let it be done.
0: ஆவியினால் நிறைத்து பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையை வெளிப்பட உதவி செய்யும் ஆசீர்வதியும்.
1: Fill thy servant.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: Fill thy servant with thy spirit and also strengthen the word in the name of Jesus my father.
0: Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: கர்த்தருடைய தாசனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தான் காணவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
1: Here we find this incident being narrated by Job in pain and agony since he was not able to find the Lord.
0: இதை சொன்னது ஒரு பாவி அல்ல.
1: He was not a sinner who spoke this.
0: இதை சொன்னது ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் அல்ல.
1: Not a man of God who knew not God.
0: தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்ற ஒரு மனுஷன்.
1: It's a man who received a good report from God.
0: உத்தமன்.
1: He was faithful.
0: தேவனுக்கு பயந்தவன்.
1: He was God-fearing.
0: எல்லாப்பை விட்டு விலகுகிற அவனை போல இந்த பூமியிலே ஒருவனுமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு சன்மார்க்கமான ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை.
1: A holy man who eschewed all evil, such was a good report given.
0: தேவன் அவரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார்.
1: God has blessed him on all sides.
0: அவருக்கு அவரையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார்.
1: We find God hedging him and everything that he had was
0: சகல கிழக்கத்தி புத்திரர்களிலும் அவர் மேன்மையான ஒரு மனுஷனாய் இருந்தார்.
1: And he was a great man among the sons of the east.
0: அவருடைய செல்வ சிறப்பின் காலங்கள் போற்றப்படுகிற ஒரு காலமாய் இருந்தது.
1: It was a time to be praised regarding his wealth.
0: சகல சம்பூர்ணத்தையும் அனுபவித்த ஒரு காலத்திலே அனுபவித்த ஒரு மனுஷன்.
1: A man who was
0: சொல்லுகிறார்,
1: he says,
0: நான் தேவனை தேடியும் காணவே இல்லை.
1: Though I seek God, I am not able to find him.
0: ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அவர் தேவனை தேடின கால கட்டத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் காணாதபடிக்கு அவர் ஒளித்து கொண்டார் என்று சொல்லுகிறார்.
1: Under terrible circumstances, when he sought God, he was not able to see God.
0: ஆனால் எனக்காக அவர் கிரியை செய்கிறார்.
1: Yet he worketh for me.
0: நான் கிரியை செய்கிறதை பார்க்கிறேன்.
1: I'm able to see his work.
0: அவருடைய கிரியைகளை நான் காண்கிறேன்.
1: I'm able to see his work.
0: ஆனால் நான் எப்படியாயில் அவரை பார்த்துவிட வேண்டும்.
1: Somehow I got to see him.
0: அந்த முதல் வசனத்திலே சொல்லுகிறார்,
1: In the first chapter, first verse.
0: அவரை எப்படியாயிலும் நான் சந்தித்து என்னுடைய நீதியை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
1: Somehow I got to see him and speak about his righteousness.
0: என்னுடைய நியாயத்தை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
1: I got to speak about my
0: ஏன் எனக்கு இது சம்பவித்தது.
1: Why this has happened to me.
0: ஏன் அப்படி நடத்தினீர்.
1: Why all this incident.
0: என்னுடைய நியாயத்தை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
1: I got to speak about my righteousness.
0: ஆனால் நான் அவரை எங்கே சந்திப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
1: I do not know where I got to meet him.
0: நான் எப்படி என்னுடைய நியாயத்தை சொல்லுவது தெரியவில்லை.
1: How I am going to justify myself.
0: ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும்.
1: One thing I know.
0: ஆண்டவர் இந்த பாதையிலே என்னை நடத்தி கடைசியிலே நான் தள்ளப்பட மாட்டேன், நான் பொன்னாக விளங்குவேன்.
1: The Lord would lead me in this way. He would not cast me out. I would come out as fine gold.
0: இந்த பாதைக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
1: There's an end for this path.
0: இந்த சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
1: There is an end for all my trials.
0: இது நான் போகிற வழியே தவிர என் வாழ்க்கையினுடைய முடிவல்ல.
1: Though it is a way wherein I've got to walk, it's not the end of my life.
0: தேவன் என்னை இந்த பாதையிலே கொண்டு போகிறார்.
1: God is taking me through this path.
0: இந்த பாதை என்னால் விளங்க முடியவில்லை.
1: I'm not able to understand this path.
0: இந்த போகிற பாதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: I cannot understand what this path is.
0: இந்த பாதைக்கு நான் ஆண்டவரிடத்தில் விளக்கம் கேட்க முயற்சிக்கிறேன்.
1: And I'm trying to ask a reason from God.
0: ஏன் என்னை இந்த பாதையிலே அனுமதித்தீ?
1: Lord, why has thou acknowledged me?
0: நான் ஏன் இந்த பாதையிலே நடக்க வேண்டும்?
1: Why am I to walk in this path?
0: நான் அவரை கேள்வி கேட்க விரும்பினேன்.
1: I decided to ask him.
0: ஆனால் நான் அவரை காணவே முடியவில்லை.
1: I was not able to see him.
0: ஆனால் எனக்கு ஒன்று தெரியும்.
1: One thing I know.
0: இது வழியானால் இந்த வழிக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
1: If this be the way, there's an end for this way.
0: அந்த முடிவு, இந்த வழி என்னை ஒரு பொன்னாக நிறுத்தும் என்பதை நான் அறிவேன்.
1: And I know the end of this way would bring me out as fine gold.
0: அதனால் என் பாதையை நான் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும்,
1: though I am not able to know my path,
0: எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது.
1: I have a great boldness.
0: என்னுடைய பாதையை தேவன் அறிவார்.
1: The Lord knows my path wherein I walk.
0: என் அருமையான கர்த்தருடையவர்களே,
1: my dear children of God,
0: அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள்,
1: many saints of
0: தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள்,
1: those being utilized,
0: இப்படி அநேக வேளைகளிலே தேவனை தேடியும் தங்கள் வாழ்க்கையிலே காண முடியாத நிலையிலே அங்கலாய்த்து அலறி இருக்கிறார்கள்.
1: On several occasions we find them seeking God. They were not able to seek God. They were stranded.
0: தேவனுடைய மனிதனாகிய தாவீதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களா?
1: If you read about David the man of God.
0: அவன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாய் இருந்தார்.
1: He was a shepherd boy.
0: தேவன் அவரை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ராஜ்யத்தின் அதிபதியாக கர்த்தர் அவரை மாற்றினார்.
1: We find God blessing him and making him a ruler of a great land.
0: அவருடைய வாலிப பருவத்திலே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற வேளையிலே சொன்ன வார்த்தை, தேவன் அந்த சிறுவனோடு, அந்த வாலிபனோடு தேவன் இருக்கிறார்.
1: When he was young, the way he was introduced is God is with him.
0: பல சந்தர்ப்பங்களிலே தேவன் அவரோடு இருக்கிறார், இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன.
1: On many occasions it is written that God was with David.
0: தாவீதோடு கர்த்தர் இருக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் என்று எழுதியிருக்கிறது.
1: And Saul found that God was with David and he feared David.
0: கர்த்தர் அவனோடு கூட இருந்து அநேக காரியங்களை செய்தார்.
1: And God was with him and did several.
0: தாவீது சொன்னார், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன்.
1: David says, through thee I'll cross.
0: உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன்.
1: Through thee I'll enter a troop.
0: உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னார்.
1: Says, through thee I can do anything.
0: ஆனால் அப்படி தேவனால் உயர்த்தப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் வந்தது.
1: A man who was utilized by God, who was exalted by God. We find a day coming unto him.
0: சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம்,
1: the book of Psalms 22,
0: முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: if you read the first two verses,
0: என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி,
2: எனக்கு
0: உதவி செய்யாமலும்,
2: நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும்,
0: ஏன் தூரமாய் இருக்கிறீர்?
2: என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற
0: நான் பகலிலே கூப்பிடுகிறேன்,
1: I cry in the daytime.
0: நான் இரவிலே கூப்பிடுகிறேன்.
1: And I do cry in the night season.
0: நான் கூப்பிட்டால் நீர் எங்கேயோ தூரமாய் போய்விட்டீர்.
1: Even when I cry, you're gone far away.
0: ஒரு காலத்திலே என்னை பற்றி எழுதப்பட்டிருந்தது.
1: Once it was written of me.
0: கர்த்தர் தாவீதோடு இருந்தார்.
1: God was with David.
0: கர்த்தர் அவனோடு யுத்தங்களை நடப்பித்தார்.
1: And God waged war along with David.
0: கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார்.
1: And God gave victory to David.
0: என்னவெல்லாமோ சொல்லி இருந்தது.
1: Several things were written about him.
0: அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும்,
1: But look at the life of this man.
0: Where
1: God says,
0: கதறுகிறான்,
1: is now crying unto God,
0: ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்,
1: my God, my God, why has
0: தூரமாகி விட்டீர்,
1: why are you far away,
0: ஏன் என்னை தனித்து விட்டு விட்டீர்,
1: why have you left me alone.
0: நாமத்துக்கு மகிமை உண்டு.
1: Glory be to the name of God.
0: நான் சொல்லுவேன்,
1: would say
0: unnada paattin pustagathai neengal vaasithirgalana
1: read songs of Solomon
0: aval adhigamana devanodu ulla urave aval vaithirundal
1: she had a close intimacy with God
0: devanude naamathukku mayumai undaa
1: who repeat the name of God
0: avar idathu kaiyan thalaiyin keel irukkum
1: His right hand was
0: avar valathu kaiyenai anaithukollugirathu
1: and his left hand had
0: oru romba nerukkamana uravukulle aval irundal
1: she was found in a close
0: thanudaiya nesanudaiya inba prasannathai unandavala irundal
1: she experienced a joy and
0: avarodu kooda romba nerukkathile avar vaalndha oruval
1: she lived a close life with the Lord God
0: anal vedam sollugirathu
1: the word of God says
0: avalum oru naal alugiraal
1: she too cries in a
0: moondam adhigaram mudhalam vasanathile
1: third chapter
0: காலத்திலே என் நேசரை நான் தேடினேன்
1: By night time I sought my Lord.
0: Anala thediyum avarai kaanavillai.
1: I sought him but I found him not.
0: Kaanavillai.
1: I found him not.
0: இப்படி அநேக தேவனுடைய மனிதர்கள் தேவனை காணவில்லை காணவில்லை என்று சொன்னார்கள்.
1: We find men of God saying we are not able to find God.
0: ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை யோபு அறிந்து வைத்திருந்தார்
1: Job knew an important truth
0: நான் காண முடியாவிட்டாலும் தேவன் காண்கிறார்
1: Yes yet my Lord is able
0: அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தைரியத்தை உண்டாக்கிற்று
1: This brought about a great strength and encouragement
0: ஒரு முறை நான் ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன்
1: Once I read an incident in a certain book
0: ஒரு கால்பந்து வீரன் ஒரு பெரிய கால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கால்பந்து வீரன் இருந்தான்
1: A famous football player was there
0: அவனுடைய தகப்பனாருக்கு ரெண்டு கண்களும் இல்லை
1: His father had lost sight in both eyes
0: ஆனால் ஒன்று அந்த தகப்பன் ஸ்டேடியத்திலே இல்லாமல் அவன் விளையாடுகிறது இல்லை
1: He would never play without his father being present in the stadium
0: அவன் எப்பொழுது ஸ்டேடியத்திலே ஒரு போட்டியிலே பங்கெடுக்க போனாலும்
1: Whenever he used to go for a competition
0: தன் தகப்பனை ஸ்டேடியத்தில் முன்னாலே வைத்துக் கொள்வானாம்
1: He used to keep his father ahead in the stadium
0: தான் ஒரு பந்தை அடித்து கொண்டு போகிற வேளையிலே
1: When he used to drag the ball and take
0: அவன் பந்தையும் பார்த்துக் கொள்வான் அப்பாவையும் பார்த்துக் கொள்வான்
1: He used to look at the ball as well as his father
0: பந்தையும் தகப்பனையும் பார்த்து பார்த்து அவன் விளையாட ஆரம்பித்து
1: So he started playing looking at
0: அவன் ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு player ஆக மாறினான்
1: he became a very famous player
0: அவனுடைய பெரிய சந்தோஷம் என்னவென்றால்
1: you know what was his great joy
0: ஸ்டேடியத்திலே அப்பா இருக்கிறார்
1: my father is there in the stadium
0: ஸ்டேடியத்திலே அப்பா இருக்கிறார்
1: my father is present
0: அந்த அப்பாவை பார்த்து பார்த்து விளையாடினான்
1: so he saw his father and play the game
0: ஒரு நாள் திடீரென்று தகப்பனார் காலமாகி போனார்
1: one day all of a sudden his father passed
0: அப்பொழுது எல்லாரும் நினைச்சாங்க இனி இவனுடைய கேம்ஸ் இவனுடைய விளையாட்டு அவன் முடிந்து விட்டார்
1: everyone thought his game was over
0: அவன் அப்பா மேல வச்சிருந்த பாசத்தினால இனிமேல் அவன் விளையாடவே மாட்டான்
1: love and affection that he had for his father
0: இதுவரைக்கும் அவன் தகப்பனை பார்த்து விளையாடினான்
1: so far he looked
0: இனிமேல் தகப்பன் இல்லை
1: no more
0: இனிமேல் உற்சாகத்தை இழந்து போவான்
1: so he would lose his
0: action எல்லாரும் அவனுடைய தோல்வியை எதிர்பார்த்தார்
1: people were anticipating his failure
0: ஆனால் தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு அவன் புதிய உத்வேகத்தோடு மிக அபாரமாக விளையாடி அவன் அநேக வெற்றி கோப்பைகளை வாழ்க்கையிலே பெற்றான்
1: he was renewed he got cool
0: அப்பொழுது அவரை ஒரு பேட்டி கண்டார்களாம்
1: and the media question
0: உன்னுடைய வெற்றியே இந்த ஸ்டேடியத்திலே அப்பா இருக்கிறார் என்கிற நிலையிலே தான் நீ வெற்றி பெற்றாய் என்று எல்லாரும் சொன்னார்கள்
1: உன்னுடைய
0: தகப்பனார் மரித்த உடனே உன்னுடைய தோல்வி எல்லாவற்றிலும் தோற்று விடுவாய் என்று சொன்னார்கள் ஆனால் மரணத்துக்கு பிறகு நீ இவ்வளவு வெற்றி உள்ளவனாய் நீ விளையாடுகிற காரணம் என்ன என்று கேட்டார்
1: What is the reason you are able to say play so cleverly though your father has passed off
0: அப்பொழுது அவன் தன்னுடைய கண்களிலே கண்ணீரோடு சொன்னானாம்
1: With tears in his eyes he said
0: எங்க அப்பா ஸ்டேடியத்துல இருந்தாரு
1: My father was there in the stadium
0: நான் எங்க அப்பா ஸ்டேடியத்துல இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நான் விளையாடுனேன்
1: So with the boldness that the father is there
0: எங்க அப்பா இந்த ஸ்டேடியத்துல இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு விளையாடுனேன்
1: With the faith that my father
0: ஆனா என் மனசுல ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு
1: There was a great sorrow
0: இவ்வளவு அருமையாய் விளையாடுகிற என்னுடைய விளையாட்டை பார்க்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் இல்ல
1: My father never had the sight to look at my beautiful game
0: என்னோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கை தட்டுனாங்க
1: My fans clapped hands when they saw
0: என்னோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்து உற்சாகப்படுத்துனாங்க
1: My fans were encouraged when
0: ஆனா என்னை பெற்ற தகப்பன் பார்க்கும்படி எங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் இல்ல
1: But my father never had two eyes
0: நான் தான் எங்க அப்பாவை பார்த்து பார்த்து விளையாடுனேன்
1: It was me who was looking at the father and playing the game
0: ஆனா எங்க அப்பா மரிச்சு போயிட்டார்
1: father's passed off.
0: இப்ப நிச்சயமா எங்க அப்பா குருடனா இல்ல.
1: Now my father's no more.
0: எங்க அப்பா தேவனோடு இருக்கிறார்.
1: My father's with God.
0: எங்க அப்பா இப்ப குருடனா இல்ல.
1: My father's no more blind.
0: எங்க அப்பாவுடைய ரெண்டு கண்களும் திறந்திருக்கிறது.
1: The eyes of my father open.
0: இப்பொழுது நான் விளையாடும் போது நான் ஒன்றை யோசித்து விளையாடுகிறேன்.
1: Now when I play I think of one thing and play.
0: நான் விளையாடுகிற விளையாட்டு ஒவ்வொரு பாலையும் என் தகப்பனார் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
1: My father's viewing each and every game when I kick the football.
0: என் அப்பா பார்த்து ரசிக்கிறார்.
1: My father is enjoying the game.
0: எங்க அப்பா ஸ்டேடியத்துல நான் பார்க்க முடியல.
1: So I am not able to look at my father.
0: ஆனால் என் தகப்பனார் என் விளையாட்டை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்.
1: My father is looking at me and is enjoying my game.
0: எனக்கு இந்த செய்தி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
1: This message gives me great joy.
0: அகனால் ஒவ்வொரு பாலையும் நான் உற்சாகமாய் அடிக்கிறேன்.
1: Therefore with great joy I am able to kick the ball.
0: நான் ஒவ்வொரு கிக் பண்ணும்போது எங்க அப்பா என்னை பார்க்கிறார்.
1: Whenever I kick the football, my father looks at me.
0: ரசிகர்கள் மாத்திரம் கை தட்டுகிறதில்லை.
1: Not only the fans clap their hands.
0: என்னை பெற்று ஆளாக்கின என் தகப்பன் கை தட்டுகிறார்.
1: My father who brought me up, he is able to clap his hands.
0: என்னுடைய கண்கள் என் தகப்பனை பார்க்கல.
1: So my eyes are not looking at my father.
0: எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க அப்பா என்னை பார்த்து கொண்டே.
1: One thing I know, it's my dad who's looking at me.
0: ஆகையால் என்னுடைய பெரிய வெற்றியை நான் பெற்றேன் என்று.
1: Therefore I received a great victory.
0: ஆமென்மையானவர்களே.
1: Yes dear ones.
0: கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறது வேறு.
1: It's different if the Lord being with us and doing.
0: ஒருவேளை நம்முடைய பாதை अनेक வேளைகளிலே நம்முடைய கண்கள் தேவனை காண முடியாததாக இருக்கலாம்.
1: Probably in a path we may not look at God on several occasions.
0: நீங்கள் ஒன்றை மறந்து போகவே கூடாது.
1: Thing you should not forget.
0: பாதை எதுவானாலும் என்னுடைய தேவனுடைய கண்களுக்கு தப்புகிறதே இல்லை.
1: Whatever may be the path, it never escapes the sight of my Lord.
0: என்னுடைய பாதைகளை என்னுடைய வழிகளை என் தேவன் அறிவார்.
1: My God knows my path wherein I walk.
0: நீதிமானுடைய வழிகளை பாதைகளை தேவன் அறிந்திருக்கிறார்.
1: God knows the path of a righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா.
1: Glory and honor belong to the name of the Lord.
0: இன்றைக்கு நம்முடைய வாகனங்கள் மிக அநேக வித்தியாசமான முன்னேற்றங்களை இன்றைக்கு வாகனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன.
1: Today we find a great progress in our vehicles.
0: நம்முடைய கார்லே ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதை வைத்து விட்டால் நம்முடைய வாகனம் எங்கே போகிறது, எவ்வளவு கிலோமீட்டரில் போகிறது, ரொம்ப அழகாய் நம்ம கண்டுபிடித்து விடுகிறார்.
1: We find the GPS in the car which leads us as to where we go and how we go.
0: அமெரிக்காவிலிருந்து ரான்கனாலி புறப்பட்ட ஃப்ளைட் புறப்பட்ட உடனே இங்கே இருந்து வீட்டிலே உட்காந்து பார்த்து கொடுங்க, ஃப்ளைட் எங்கே பறந்துக்கிட்டு இருக்கு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, எங்கே இறங்கும், எப்போ இறங்கும்னு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரைட் டைம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டில் பிறந்துகிட்டு இருக்கு.
1: So my children were able to spot out as to how he was flying.
0: ஒரு மனுஷனுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கிறது.
1: We find the flight flying some.
0: ஒரு குறிக்கப்பட்ட விமானம் எப்பொழுது புறப்பட்டது, எங்கே பறந்து கொண்டிருக்கிறது, எப்போ வந்து இறங்கும்னு ஒரு மனித கணக்கு கரெக்டாக சொல்லுமானால், நான் சொல்லுவேன் நம்முடைய அந்த விமானத்தின் வழியை ஒரு மனுஷன் அறிவானால் என் வழிய தேவன் அறிய மாட்டாரா?
1: If a man is able to know the ways of an aircraft in the air, what about my ways, whether God would know it or not?
0: என்னுடைய பயங்கரமான ஒரு சோர்ந்து போன ஒரு காலகட்டத்திலே,
1: when I was very weary and faint,
0: தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு போஷன்,
1: one portion God.
0: நீங்கள் வீட்டிலே போய் மத்தேயுவின் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்க.
1: Go home, read Matthew 17th chapter.
0: மிக துக்கத்தோடு பேதுரு வீட்டுக்குள்ளே வருகிறான்.
1: Peter comes with great sorrow.
0: வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே இயேசு இருந்தார்.
1: When he came to his house, he found
0: வேதம் சொல்லுகிறது, அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு பேசினார்.
1: The word of God says before Peter could speak, Jesus spoke.
0: இன்னு ஆண்டவர் அவன் பேதுரு போய் பிரச்சனையை சொல்லல.
1: Peter never went and explained the problem.
0: அவருடைய இருதய துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: His heart was full of sorrow.
0: அவன் கையில ஒரு பணம் கூட இல்ல.
1: He never had any amount.
0: இருதய துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: His heart was full of pain and agony.
0: அவன் துக்கத்தோடு வீட்டுக்குள்ளே வருகிறான்.
1: With great sorrow he comes home.
0: இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறார்.
1: Jesus is there.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the word of God says,
0: அவன் பேசுகிறதற்கு முன்னமே பேசு பேசு.
1: Before he could speak, we find Jesus speaking to Peter.
0: அங்கே சொன்னார், பேதுருவே,
1: said him, Peter,
0: நீ கடலுக்கு போய்,
1: go to the seashore,
0: தூண்டில் போட்டு,
1: cast a hook.
0: முதலாவது பிடிக்கிற மீனுடைய வாயை திறந்து பார்.
1: Open the mouth of the fish that you caught first.
0: அந்த மீனுக்குள்ளே ஒரு வெள்ளி பணம் இருக்கும்.
1: You'll find a silver coin.
0: அதை எடுத்து உனக்காக எனக்காக கொடு.
1: Go and give it for your sake and my sake.
0: நீங்க யோசிச்சு பாருங்க.
1: Just imagine.
0: வானத்தையும் பூமியையும் படைத்த எம்பெருமானுக்கு ஒரு பணம் கொடுக்க முடியாம இல்ல.
1: The creator who created heaven and earth, it was not impossible for him to pay a single penny.
0: ஒரு பணம் இல்லாத பிச்சைக்காரர் அவர் அல்ல.
1: He is not a beggar without a single penny in his hand.
0: வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது.
1: Silver belongs to him, gold belongs to
0: him. உலகத்தின் ஆஸ்தி எல்லாம் அவருடையது.
1: And the entire wealth of the world belongs to him.
0: தேவை ஒரு பணம்.
1: But one penny is needed.
0: அந்த ஒரு பணத்தை பேதுருவ கொடுக்க தேவனால முடியும்.
1: Definitely it is possible for God to give that one penny to Peter.
0: ஆனால் பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை படிப்பித்து கொடுக்க விரும்பினார்.
1: God wanted to.
0: ஏனென்றால் அவனுடைய கையில் ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் கொடுக்க போகிறார்.
1: God is going to give him a great.
0: ஒரு பெரிய பாதையிலே அவனை நடத்த போகிறார்.
1: He is going to lead him through a great.
0: ஒவ்வொரு நாளும் தேவனை விசுவாசித்து நடத்த போகிற வழியிலே நடத்த போகிறார்.
1: Every day is going to lead him in the path of faith.
0: இதுவரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார்.
1: So far God was with him.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவனை காண முடியாத ஒரு காலகட்டத்தில் பேதுரு வர போகிறான்.
1: In a short season he is going to enter a path where he cannot see God.
0: பேதுருவுக்கு தெரியும் இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
1: Peter knows that the Lord is with him today.
0: ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் கடைசி வரைக்கும் இவனோடு இருக்க போகிறதில்லை.
1: The Lord knew pretty well to the last he would not be with Peter.
0: சீக்கிரமாகவே நான் மரித்தேன், பிதாவின் மடிக்கு நான் போய் விடுவேன்.
1: I will die soon and go to my father.
0: அன்றைக்கு இவர்கள் என்னை காண மாட்டார்கள்.
1: That day he would not see me.
0: நான் காணாவிட்டால் இவர்களை வழிநடத்த ஒரு விசுவாசம் அவர்களுக்கு தேவை.
1: Though he would not see me, a faith is needed for him to lead the
0: way. ஒரு பாடத்தை அவனுக்கு படிப்பித்து கொடுக்க விரும்பினார்.
1: He desired to teach him a lesson.
0: நீ கடலுக்கு போ.
1: Go to the sea.
0: தூண்டில் போடு.
1: Cast a hook.
0: மீனை பிடி.
1: Catch hold of a fish.
0: முதலாவது மீனுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கு.
1: Find a silver coin in the first fish.
0: நீங்க யோசித்து பாருங்க.
1: Just imagine.
0: எங்க போணுமா?
1: Where he ought to go?
0: அக்டோபர்ல பிரகாசம் ஸ்ட்ரீட்ல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போய் தூண்டில் போடுனா பரவாயில்ல.
1: இட்ஸ் பெட்டர் இஃப் ஹி இஸ் ஆஸ்க்டு டு கோ டு
0: எங்க போணுமா?
1: கோ டு தி வெல் அண்ட் புட் வேர் ஷுட் ஹி கோ?
0: உங்க கிட்ட சொல்லி இருந்தா,
1: ஹட் ஜீசஸ் டோல்ட் யூ,
0: நான் பேதுருவா இருந்தா
1: இன் பீட்டர்
0: நான் ஒரு சர்வே கொடுத்துருப்பேன்.
1: I would have given him a
0: sir. ஆண்டவரே, எங்க ஊரு கடலு உலகத்திலேயே இரண்டாவது நீளமுள்ள கடலு.
1: Lord, our sea is
0: such a long. இத்தனை அடி நீளம், இவ்வளவு அகலம், இதுல போய் எந்த இடத்திலே தூண்டில் போடணும்?
1: So many feet long and so many feet wide. Where am I to cast a hook?
0: எங்க ஊர்ல நிறைய சிலை இருக்கு.
1: There are many statues in my.
0: கண்டங்க சிலை, உலைப்பாளர் சிலை, என்ன ஒரு சிலையை அடையாளம் பண்ணாலும் பரவாயில்ல.
1: It's better.
0: நீ கடலுக்கு போன்னு சொல்றீரு.
1: You asked me to go to the sea.
0: இடம் சொல்லலையே, எந்த இடத்துல போறன்னு சொல்லலையே.
1: You not showed me the spot.
0: ஆண்டவரே, கடல்ல எத்தனை மீன் இருக்கு?
1: Lord, how many fishes are there in the sea?
0: ஒரு மீனா இருக்கு? நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான போட் உள்ள போது அவன் டங் டன்னா பிடிச்சிட்டு வரான், இன்னும் பிடிச்சிட்டே இருக்கறான்.
1: And the catching hold of several fish.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
1: Glory be to the name of God.
0: எத்தனை கோடி கணக்கான மீன் உள்ள இருக்கு?
1: Several millions of fishes are there.
0: எந்த மீனுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
1: Who knows what is there in a particular fish?
0: ஆனா ஆண்டவருக்கு தெரியும்.
1: But the Lord knew.
0: எத்தனை கோடி கணக்கான மீன்கள் அந்த கடலுக்குள்ள கடந்தாலும்,
1: so there be several fishes in the sea.
0: எந்த மீனுடைய வாயில வெள்ளி பணம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knew as to which fish had the silver coin in his mouth.
0: அது மாத்திரமா?
1: Not only that.
0: நீ எங்க நின்னு தூண்டியல் போட்டாலும் அந்த தூண்டிலுக்கு நேராக அந்த மீனை நடத்துறதுக்கு தேவனால முடியும்.
1: Wherever you go and cast a hook, the Lord is able to lead the fish to your hook.
0: இந்த கடலுக்குள்ள கிடக்கிற மீனை உன்னுடைய தூண்டிலுக்கு நேராக நடத்த வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருப்பாரானால் உன்னை நடத்துவாரா நடத்த மாட்டாரா?
1: If there is a God who is able to lead a fish to your hook, whether that God would lead you or not.
0: கடலுக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான மீனுடைய வாயில இருக்கிற வெள்ளி பணத்தை அறிவதற்கு வல்லவராயிருப்பாரானால் உன்னுடைய காரியத்தை அறிவாரா அறிய மாட்டாரா?
1: If he is so mighty to know that a fish is having a silver coin,
3: whether God would know your matters or not.
0: பேதருக்கு ஒரு பாடத்தை படிப்பித்தார்.
1: He taught a lesson to Peter. Peter,
0: நீ இந்த மீனை காட்டிலும் விசேஷித்தவன்.
1: You're more excellent and precious.
0: இந்த மீனுடைய வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்.
1: I know what's there in the mouth of this fish.
0: இந்த மீனுடைய வழி நான் அறிஞ்சு வச்சிருக்கேன்.
1: I know the way of the fish.
0: இந்த மீன் ஒரு நாள் என்ன பார்த்ததில்லை.
1: This fish has never seen me.
0: இந்த மீன் ஒரு நாள் என்ன கண்டதில்லை.
1: This fish has never come across me.
0: ஆனா இந்த மீன் தன்னுடைய பாதையில எவ்வளவு சந்தோஷமா துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு தெரியுமா.
3: How joyfully the fish is playing in the waters.
0: என்றைக்காயிலும் நீங்க மீனை கடலுக்குள்ள போய் பாருங்க, எந்த மீன் ஆயிலும் ரொம்ப துக்கமா அழுதுகிட்டு போனதே இல்ல.
3: Look at the fishes in the sea, it will never be sorrow, it will be joy.
0: என்ன அழகாய் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது.
3: So beautiful it is.
0: 24 hours so ரொம்ப மகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கு.
3: For 24 hours you can find it so joyful.
0: அதுக்கு ஒண்ணு தெரியும்.
1: That's one thing.
0: இந்த கடலுக்குள்ள இருக்கிற என்ன தேவன் அறிவா.
1: God knows as to what is there in the sea.
0: என்னை படைத்த தேவன் அறிவார்.
1: My God knows who has created me.
0: ஒரு அழிந்து போகிற ஒன்றே தன் தேவனை காணாட்டாலும் அது கடலோ அது தண்ணீரோ அது எதிலே தேவன் அதை வைத்திருக்கிறாரோ அதிலே மனமகிழ்ச்சியாய் தன்னுடைய பாதையிலே போய்கொண்டே இருக்கு.
1: So we find a perishable thing when joyfully in its way though it is not seen God.
0: எந்த நேரமும் எப்பொழுதும் ஆபத்து காத்திருக்கிறது.
1: Dangers are waiting for it anytime.
0: ஆனாலும் அது சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை போய்க்கும்.
1: So joyfully it is going in its life.
0: ஆண்டவர் அதனால தான் யோபு சொன்னான்.
1: Therefore Job said,
0: நான் காணல.
1: I am not seeing my God.
0: தேவன் காண்கிறார்.
1: My God is looking at me.
0: என் வழியை தேவன் அறிவார்.
1: My God knows my way.
0: எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க.
1: Let's all close our eyes.
0: நீ எந்த பாதையில போயிட்டு இருக்கல.
1: Whatever may be the path you are traveling.
0: நீ போற பாதை உனக்கே தெரியல.
1: You will not know the path.
0: இந்த பாதையில கர்த்தரை தேடுகிறாய்.
1: You are seeking the Lord in that path.
0: கர்த்தர் ஒளித்து கொண்டார்.
1: The Lord has hidden himself.
0: இன்றைக்கு ஒரு பாடத்தை உனக்கு படிப்பிக்க.
1: God is teaching a lesson today.
0: மகளே.
1: Daughter.
0: மகனே.
1: Son.
0: இதுவரைக்கு நான் உன்னோடு இருந்து நடத்தினேன்.
1: So far I was with you and I led you.
0: என்னுடைய சமூகத்தை நான் உனக்கு தந்தேன்.
1: I have given you my presence.
0: உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ உணரக்கூடிய அளவிலே என்னுடைய அன்பின் பிரசன்னத்தினால் உன்னை நிறைத்து நடத்தேன்.
1: I filled you with a loving presence whereby you know that I caught hold of your hand.
0: இன்றைக்கு என் சமூகத்தை நீ உணர முடியல.
1: Lord, I'm not able to, you are not able to realize my presence.
0: நான் என்ன விட்டு தூரமாய் போயிட்டேபா நினைக்கிறேன்.
1: You think that I've gone far away from you.
0: நீ கலங்குகிறாய்.
1: You're troubled.
0: நீ கண்ணீர் வடிக்கிறாய்.
1: You're shedding tears.
0: என் ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு சொல்ற.
1: You say, my Lord has forsaken me.
0: எல்லா காலத்திலே நீ அழுகிறாய்.
1: And you're crying at all times.
0: தேவன் என்னை ஏன் கைவிட்டீர்?
1: Lord, why has thou forsaken me?
0: ஏன் என்னை தூரமாகி விட்டீர்?
1: Why has thou cast me far away?
0: ஏன் எனக்கு தூரமா ஏன் மறைந்து கொண்டீர்?
1: Why thou hast hidden thyself far away from me?
0: மகளே.
1: Daughter.
0: நான் கரம் பிடித்தவர் உன்னை கைவிடவே மாட்டேன்.
1: I have caught your hand, I would never forsake you.
0: நான் கைவிடவே மாட்டேன்.
1: I will never forsake you.
0: நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்.
1: I will never leave, depart from you.
0: நான் உன்னை விலகவே மாட்டேன்.
1: Never leave thee.
0: உனக்கு ஒரு உண்மையை நான் விளங்க பண்ணுகிறேன்.
1: I teach you a truth.
0: உன்னுடைய வழியெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன்.
1: I am looking at your ways.
0: உன் நினைவுகளை நான் தூரத்தில் இருந்து அறிவேன்.
3: Unable to know your thoughts from far off.
0: நீ கடலிலே படுக்கை போட்டால் அங்கே நான் உன்னை அறிவேன்.
3: Even if you make a bed in the sea, I know you.
0: நீ வானத்துக்கு ஏறினால் அங்கே நான் உன்னை அறிவேன்.
3: Even if you climb the heavens, I know you.
0: நீ எந்த பாதையிலே கடந்து போனாலும் நான் உன்னை அறிவேன்.
3: Wherever you go, I know you.
0: என்னுடைய கண்களுக்கு மறைவாக நீ செல்லவே முடியாது.
3: You cannot hide yourself from my eyes.
0: உன்னுடைய தேவையை நான் அறிவேன்.
1: I know your needs.
0: உன்னுடைய தேவையை நான் அறிவேன்.
1: I know your needs.
0: உன் கண்ணீரை நான் அறிவேன்.
1: I know your tears.
0: உன் பிரச்சனையை நான் அறிவேன்.
1: I know your problems.
0: நீ போகிற எல்லா பாதையை நான் அறிவேன்.
3: I know the path where you are.
0: I am the Lord.
3: நானே தேவன்.
0: I am the Lord.
3: நானே தேவன்.
0: நானே தேவன்.
3: I am the Lord.
0: Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, Devane my God, உமக்கு நன்றி.
3: Thank you for knowing our ways, my Lord.
0: உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள்.
3: Look at the person nearby and say,
0: தேவன் நம்முடைய வழி அறிவார்.
3: God knows our way.
0: நாம் போகும் வழியை கர்த்தர் அறிவார்.
3: The Lord knows our path.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நான் போகும் வழி அறிவார்.
3: How many of you believe that the Lord knows your way?
0: Hallelujah.
3: Hallelujah.
0: நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார்.
3: The Lord knows my path where I walk.
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம்.
3: We feel that God has forsaken us.
0: ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை.
3: God would never forsake you.
0: நம்மை விலகுறதில்லை.
3: He will never depart from you.
0: கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார்.
3: God knows the path wherein we walk.
0: நான் இன்றைக்கு சுருக்கமாக
3: this day in short
0: devan tammudaiya pullagalai nadathugira avargal pogura miga mukkiyamaana naalu valigalai surukkamaai naan solli mudithu.
3: I would like to highlight the four ways wherein God leads you.
0: Parishutha maangalai indha valiyile nadathi irukkar.
3: Yes, let the saints through this path.
0: Oru vela ungalaiyum andha valiyile nadathuvar.
3: Probably he may lead you in that path.
0: Indrikku enudaiya seidhi ellarku illamal irukkalam.
3: Probably this message may not be for all.
0: Adu indrikku naan தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். காலையிலேயே நான்
3: சொன்னேன்,
0: ஒரு சிலருக்கு தேவன் இன்றைக்கு டைரக்ட் மெசேஜ், நேரடியான செய்தியை தேவன்
3: வைத்திருக்கிறார்.
0: நீங்கள் போகிற எந்த பாதையானாலும் கர்த்தர் காணல நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார்
3: முடிவில்லாத
0: ஒரு பாதை உலகத்தில் இல்லை. இந்த பாதையிலே தேவன் உன்னை நடத்துவாரானால் தேவன் உன்னை பொன்னாக நிறுத்துவதற்கு உன்னை தேவன் நடத்துகிற பாதை.
3: That's a path wherein God would bring you out as fine gold.
0: அந்த பாதையிலே தேவ மனிதர்களை நடத்தி இருக்கிறார்.
3: God led the men of God in that path.
0: முதலாவதாக
3: first
0: ஆதியாகமத்தின் புத்தகம்
3: the book of Genesis
0: 28வது அதிகாரம்
3: chapter 28
0: தயவு செய்து 20ஆம் வசனத்தை வாசி.
3: 28:20
2: யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி.
0: நான் போகிற இந்த வழி,
3: and the path wherein I walk.
0: நான் போகிற இந்த வழி,
3: the path, the way wherein I walk.
0: எந்த வழி அவன் போகிற வழி, எந்த வழி?
3: What is the path where Jacob walked?
0: அவன் ஒரு நல்ல ஐஸ்வர்யவான வீட்டிலே பிறந்தான்.
3: He was a rich man.
0: அவனுடைய தகப்பனார் ஒரு பெரிய சீமான்.
3: His father was a wealthy person.
0: வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் வர வர பலத்து பெரியவனானான், ஐசூரியவனானான்.
3: His father Isaac sowed a seed, God blessed him, and he became a wealthy person. He became a very rich man.
0: ஐசூரியன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
3: Now he has two sons.
0: அதுல சின்னவனாய் இந்த யாக்கோபு தாய்க்கு மிக பிரியமானவன்.
3: Jacob is the beloved son of the mother.
0: வேதம் சொல்லுகிறது அவன் கூடார வாசி.
3: The word of God says he is a tent dweller.
0: அவன் தாய்க்கு ரொம்ப செல்ல பிள்ளை.
3: He was a pet child for his mother.
0: அவன் ஒரு நாள் தன்னுடைய சொந்த அண்ணனை ஏமாற்றி புத்திர சுவிகாரத்தை இரட்டிப்பான பங்கை அவன் பெற்றுக்கொண்டான்.
3: One day he deceived his elder brother and got his birthright.
0: தன்னுடைய தகப்பனாரை அவன் ஏமாற்றி தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தகப்பனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்தரித்துக் கொண்டவன்.
3: He deceived his father. Not a single blessing was given to his brother. He received all the inheritance of the blessing.
0: ரட்டிப்பான சுதந்திர பாகம் கையில் இருக்கிறது.
3: Double portion of inheritance.
0: வீட்டினுடைய முழு ஆசீர்வாதம் கையில் இருக்கிறது.
3: The entire blessing of the house.
0: சகல சம்பூர்ணம் உள்ள ஒரு வீட்டிலே அவன் இருக்கிறான்.
3: Is there in a house full of
0: ஒரு புயல் அடித்தது.
3: எல்லாவற்றையும்
0: இழந்தவனாக தனிமையாக போய்
3: படுத்திருக்கிறான்.
0: அவனுடைய முதல் இரவு அது.
3: That was his first night.
0: தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன்,
3: தன்னுடைய
0: ஆஸ்தி, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய பந்தம் எல்லாவற்றையும் கைவிடப்பட்டவனாக தனித்தவனாய் படுத்திருக்கிற ஒரு வேளை.
3: That's a time when he was lying all alone.
0: இன்னொரு விதமா நான் சொல்வேன்,
3: நான்
0: அவனுடைய தனிமையின் வழி.
3: That was a lonely way.
0: இந்த வழியாக அவன் நடந்ததில்லை.
3: He has never walked in that path.
0: எல்லாரால் கைவிடப்பட்டு தனிமையாய் நிற்கிறான்.
3: He is forsaken by all. He's standing all alone.
0: எல்லா பயத்தோடும் சொல்லுவேன்,
3: இப்பொழுது
0: வழியை தகப்பன் பார்த்ததில்லை, அவன் வழியை தாய் பார்த்ததில்லை, அவன் வழியை எந்த சொந்தங்களும் பந்தங்களும் இந்த வழியில எவருமே இல்லை.
3: Near ones or dear ones know the way.
0: இந்த வழியாக அவன் தனிமையாய் நடக்கிறான்.
3: He's walking all alone in that path.
0: தன்னோடு யார் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியாது.
3: He never knows as to who is there.
0: நான் சொல்லுவேன்,
3: I would say,
0: இந்த உலகத்திலேயே மிக கடுமையானதும் பயங்கரமான ஒரு வழி என்னவென்றால் தனிமை.
3: What is the most dangerous way in this world? Loneliness.
0: தேவனுடைய நாமத்துக்கு ஆண்டவரே சொன்னார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல.
3: God himself said it's not good for man to be alone.
0: ஏனென்றால் அவன் தனிமை என்று உணரும் வேளை மிக ஆபத்தான வேளை.
3: So that's the time, it's a dangerous time when he's alone.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
0: நான் சொல்வேன் அருமையானவர்களே,
3: I would say,
0: எல்லாரால கைவிடப்பட்டு ஒருவன் தனிமையாய் நிற்கிற வேளை மிக பரிதாபமான வேளை.
3: The time when he's forsaken of all and standing alone is most miserable.
0: தாவீது ஒரு பெரிய சக்கரவர்த்தி.
3: David was a great emperor.
0: அவன் பெரிய யுத்தங்களை நடத்தினவன்.
3: He waged many wars.
0: ஒரு நாள் தன்னுடைய மாமனாராலே அவன் துரத்தி அடிக்கப்பட்டான்.
3: One day he was chased by his father-in-law.
0: வனாந்தரம் விட்டு வனாந்தரம் போகிறான்.
3: He was moving from desert to desert.
0: அவனோடு நிறைய பேர் கைகோத்து நிற்கிறார்கள்.
3: There were many people along with David.
0: ஒரு நாள் அவன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது.
3: One day an incident came to his life.
0: அவன் பிலிஸ்தீரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண புறப்பட்டான்.
3: He decided to wage war along with the Philistines.
0: பிலிஸ்தீருக்குள்ளே குழப்பம் வந்ததுனாலே அவன் திருப்பி அனுப்பப்பட்டான்.
3: Since there was a confusion there, he was sent back.
0: நீங்கள் வீட்டிலே போய் 1 Samuel 29:30 வாசித்துக் கொள்ளுங்கள்.
3: Go home, read 1 Samuel 29:30.
0: 30 அதிகாரம் சொல்லுகிறது.
3: Chapter 30 says.
0: அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சிக்லாக்குக்கு திரும்பி வந்தான்.
3: He came back to Ziklag.
0: அங்கே திரும்பி வந்தால்
3: when he came back,
0: மனைவி அங்கே இல்லை.
3: He could not see his wife.
0: அவருடைய பிள்ளைகள் அங்கே இல்லை.
3: Neither his children.
0: அவருடைய வீடு அங்கே இல்லை.
3: His house was not there.
0: எதுமே அங்கே இல்லை.
3: Nothing was there.
0: தனித்தவனாய் இருக்கிறான்.
3: Standing all alone.
0: நண்பர்களும் விரோதிகளாய் இருக்கிறார்கள்.
3: His friends have become adverse.
0: அவர் ஒரு தனிமையை உணர்ந்தான்.
3: He is able to realize that no குடும்பம்
0: இல்லை.
3: No family.
0: என்னுடைய பிள்ளைகள் இல்லை.
3: My children are not there.
0: மனைவி இல்லை.
3: My wife is not there.
0: தனிமையை உணர்ந்த உடனே
3: when he realized his loneliness,
0: கர்த்தர் அவனோடு தான் இருக்கிறார்.
3: The Lord was with him.
0: கர்த்தர் அவனோடு யுத்தம் பண்ணுகிறார்.
3: The Lord waged war with him.
0: அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
3: He knows that the Lord is with him.
0: அவன் தான் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னா நிறுத்தி கொண்டிருக்கிறேன்.
3: It is he who says, I place kept the Lord always
0: before me.
3: But when he became alone, he cried till he lost all Who wept?
0: யார் அழுதது?
3: Who wept?
0: கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
3: The Lord is with me.
0: கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுகிறார்.
3: The Lord is waging.
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
3: The Lord anointed me.
0: சிங்கத்தை நான் கிழித்திருக்கிறேன்.
3: I have torn the
0: lion. கரடியை நான் கிழித்திருக்கிறேன்.
3: I have torn the bear.
0: கோலியாத்தை ஜெயித்திருக்கிறேன்.
3: I have defeated Goliath.
0: எத்தனையோ வெற்றிகளை பதித்த ஒரு மனுஷன்.
3: A man who came across several victories.
0: அருமையான வீர யுத்தங்களை நடத்தின ஒரு மனுஷன்.
3: He's a wonderful warrior.
0: தன் வாழ்க்கையிலே தனிமை என்று வந்து வந்தபொழுது.
3: When he became alone.
0: வேதம் சொல்லுகிறது அவன் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதான்.
3: The word God says he cried till he had no strength.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
0: நீங்கள் யோபின் புத்தகத்தை யோசித்து பாருங்கள்.
3: Consider the book of Job.
0: ஒரு நாள் ரொம்ப செல்வ செழிப்பில் அந்த யோபின் மனைவி வாழ்ந்தாள்.
3: One day he was in abundance.
0: தன் புருஷனுக்கு 10 பிள்ளைகளை அவள் பெற்றாள்.
3: And she gave birth to 10 children.
0: ஒரு அன்புள்ள புருஷனை அவள் பெற்றிருந்தாள்.
3: She had a loving
0: ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை அவள் விவாகம் செய்திருந்தாள்.
3: She married a man who feared God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
0: எல்லாம் தேவனால் வேலி அடைக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு குடும்பத்தை அவள் அனுபவித்தாள்.
3: He enjoyed the family having the blessings of God who hedged him.
0: வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உள்ள ஒரு சீமாட்டியாக அவள் இருந்தாள்.
3: She was a rich lady having servants and maid servants.
0: வாழ்க்கை வெறும் புயலாக மாறியது.
3: Life became a storm and tempest.
0: எல்லாமே ஒரே நாளில் அவளை தனிமையாக மாற்றி விட்டது.
3: She became lonely having lost her.
0: பிள்ளைகள் இல்லை.
3: No mochu
0: velaikaral illai.
3: No servants.
0: Velaikarigal illai.
3: No maid servants.
0: Mrugangal illai.
3: No sheep.
0: Aastigal illai.
3: No cattle.
0: Veedu illai.
3: No house.
0: Kadaisiya purushanum illai.
3: Ultimately no husband.
0: Ange avan vyadhi pattavanai kidakkiran.
3: He is laid up sick.
0: Avulde vaalkku enna aachu theriyuma?
3: What became to her life?
0: Vedam sollugirathu devanai dooshithu inda devanai innum kumbidanuma?
3: Do you have
0: innum inda devana aaradhikkanuma?
3: Do you have to worship
0: innum inda devana nambanuma?
3: Do you have to
0: innum uttamathila vaalanuma?
3: Do you have
0: innum aalayathukku ponuma?
3: Should you go
0: innum kadavula nambanuma?
3: Do you have to believe God?
0: Devana dooshu
3: curse God.
0: Thanimai oru manidanai deva dooshanathukku neraga nadathu.
3: Loneliness can lead a man to
0: vaalkaiyin kasappukku neraga nadathi.
3: It leads this way to bitterness.
0: Vaalkaiye aathiramum kasappukku neraga தனிமை
3: மாற்றிவிடுது.
0: வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதனாகிய எலியாவினுடைய வாழ்க்கை தனிமையை சந்தித்த பொழுது எனக்கு வாழ்க்கையே வேண்டாப்பா நான்
3: சாகுறேன்.
0: உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் நான் சாகிறது நல்லது.
3: It's better for me to die than to live when he was lonely.
0: எந்த பாதை தெரியுமா?
3: What was that path?
0: தனிமையின் பாதை.
3: The path of loneliness.
0: தனிமையின் பாதை மனுஷனை கண்ணீருக்கு நடத்துகிறது.
3: The path of loneliness would lead you to
0: tears. எல்லாமல் போகுமட்டும் அழுகிறான்.
3: A state where he would weep, where he would lose all strength.
0: எங்கே தேவன்?
3: Where is God?
0: நான் இவ்வளவு பக்தியா நடந்தேன்.
3: I was so God fearing.
0: நான் இவ்வளவு உண்மையா நடந்தேன்.
3: I was so faithful.
0: நான் இவ்வளவு தேவனுக்கு வைராக்கியமா இருந்தேன்.
3: I was so zealous.
0: ஏன் என்னை தேவன் கைவிட்டார்?
3: Why God has forsaken me?
0: ஏன் எல்லாத்தையும் பிடுங்கினா?
3: Why has he plucked everything?
0: ஏன் எனக்கு இது சம்பவித்தது?
3: Why this has come across me?
0: தேவனே இல்லை.
3: No more pain.
0: என்று தேவனை மறுதலிக்கிற நிலைமைக்கு மனிதனை கொண்டு போய் விடுகிறது.
3: The state comes when he rejects God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
0: எல்லா பயத்தோடும் சொல்லுவேன்.
3: With all fear I tell you.
0: போதும்.
3: It's enough.
0: வாழ்ந்தது போதும்.
3: It's enough that we have lived.
0: வாழ்ந்தது போதும்.
3: It's enough we have lived.
0: தனிமை அவனை வாழ்க்கையினுடைய கசப்புக்கு முடிவு கொண்டு போய்
3: விடும். Loneliness leads to the bitterness of his life.
0: Brother.
3: Sister,
0: நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு தனித்த நிலைமையில இன்றைக்கு தனித்தவனாய் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டாய்.
3: You're forsaken by all and you're standing all alone, being separated by everyone.
0: எத்தனையோ கேள்வியோடு நீங்க வந்து உட்கார்ந்திருக்கிறாய்.
3: So with several questions you come and seated here.
0: இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அல்ல நான் சொல்லுகிறேன், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் இங்கே எழும்பி இருக்கிறார்.
3: I tell you, not for all, the Lord is risen.
0: எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்தவனாக இருக்கிற ஒருவனை தேவன் தேடி அலைகிறார்.
3: God is seeking a person who is being forsaken by all.
4: பாகம் 2 நாளைய தினம் கேட்க தவறாதீர்கள்.

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம். அந்த வார்த்தையை கேட்டா அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு கரத ஜி மேஜர் சர்வ சிஸ்டி.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடுபடுற தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வதிப்பு.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32. கிறிஸ்தவ உலகில் மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் மார்ட்டின் லூதர் அவர்கள். அவர் ஒரு நாள் தன்னுடைய குடும்ப ஜப நேரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு சென்ற சம்பவத்தை ஆதியாகமம் 22 வாசித்தார். அவர் வாசித்த வசனங்களை கேட்ட அவருடைய மனைவி, இதை நான் நம்ப முடியாது, தேவன் தம்முடைய குமாரனாக இருந்தால் இப்படி பலியிட சொல்வாரா என்று கேட்டார்கள். லூதர் பிரதியுத்தரமாக, ஆம் கேட்டி, தேவன் தம்முடைய குமாரனையும் அப்படித்தானே செய்தார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக பலியாக்கினார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை தேவன் சொன்னபடி பலியிட சென்றார். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரோ மாட்டாரோ என்று சோதிப்பதற்காகவே இப்படி செய்தார். ஆனால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ உண்மையிலேயே பலியாக ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தாம் படைத்த மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்க விரும்பிய பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே மனுக்குலத்திற்காக பலியாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை அர்ப்பணித்ததால் இன்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறார். அவ்வாறு இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நம்மை சாத்தான் ஒருபோதும் குற்றம் சுமத்த முடியாது. ஒருமுறை சாத்தான் மார்ட்டின் லூதரிடம் வந்து, உனக்கு பிரசங்கம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது? நீ இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் அல்லவா என்று நீண்ட பாவப்பட்டியலை கூறினான். அவன் சொல்ல சொல்ல மார்ட்டின் லூதர் ஒரு பேப்பரிலே எழுதி கொண்டே வந்தார். பின்பு அவர் சிவப்பு மை பேனாவை எடுத்து அந்த பட்டியலுக்கு குறுக்கே கோடு போட்டு, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் தம்முடைய இரத்தத்தாலே கழுவிவிட்டார், நான் இப்பொழுது பாவம் கழுவப்பட்டவன் என்று கூறினார். சாத்தானால் அதற்கு மேற்கொண்டு எதையும் பேச முடியாமல் அவன் போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, தாம் படைத்த மனுக்குலம் பரிசுத்தமாக வேண்டும் என்று பிதாவானவர் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்தார். காரணம், பிதாவானவர் தம்முடைய குமாரனை விட நம்மை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தருளினவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுவதைப் போல எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார். ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கும் தேவனை நாமும் நேசிப்போம். தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம்.

பதிமூன்றாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து ஜெருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல் தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதர்களாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கின்றபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும் படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிப்பிடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிப்பிடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கின்றபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின் படியும் அன்றாட கணக்கின் படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். ஏழாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீதியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் ஜெருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிலிருப்பில் இருந்து ஜெருசலேமிற்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கின்றவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலின் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரனாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாச்சாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகின்ற ஆசாரியர்களையும் தாளங்கள் கொட்டுகின்ற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரை நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகின்றது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகின்றதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கின்றதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தரை ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. பிரைஸ்லார் பாஸ்டர்,
1: பிரைஸ்லார்.
0: முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
1: என்னுடைய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட் என்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்ட தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
0: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
1: ஸோ நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது வகுப்பு படிக்கும்போதுலேருந்து 10th வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் ஃபேமிலியில், என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்கக்கிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து, அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு, அந்த ஒரு மாதம் நாங்கள் அந்த 1 இயர் படிக்கிறதுக்கு கத்தர் அவங்க இருதயத்தில் பேசி, அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆனாலும் பிள்ளைங்க வாழணும் படிக்கணுன்றதில் என் அம்மா நிறைய உதவி செஞ்சாங்க. என் அப்பாவும் அது போல தான். அப்போது ஒரு நிலத்தில் நாங்கள் குத்தகைக்கு வேலை செஞ்சுருந்தோம். அந்த நிலத்துலேயும் வேலை செய்வார். மாலை நேரத்தில் போயிட்டு அந்த தெரு ஓரத்தில் அந்த கடை போட்டு அதில் வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா ரொம்ப முயற்சி எடுத்தார். அது மூலமாக தான் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் +1 +2 நான் குடியாத்தம்ன்ற பகுதிக்கு நான் படிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். பிறகு எம்ஏவும் டிடெட் படிப்பதற்கு கர்த்தர் படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
0: சரி சார், இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சைக்கு போவீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று
1: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போடுறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே, ஆராதனை, ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடையெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சுலாம் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து, அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போது அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு இருக்கும். இல்லையா? அந்த தென்னம் தொடுப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க, வேகமாக அந்த அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் கொடுத்ததுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்தெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது, என்ன அவங்களுக்கு தேவை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அவ்வளோதானே, இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின் தான். அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேன். தவிர ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை பாஸ்டர்.
0: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க,
1: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை தேடணும்,
0: அவ்வளோதான் வீட்டில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை.
1: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆ சரி சரி சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன்.
0: சரி சரி.
1: ஊரில் இருக்கிற எல்லாரும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்டை
0: பண்ணுறான்,
1: பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்தில் இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமாக என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறேன், சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன் பாஸ்டர். வந்துட்டு இருக்கும்போது டூ வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன், ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சடனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு.
0: பிறகு காலேஜ் முடிச்சிட்டீங்க, முடிச்சுட்டு அப்புறம் இப்போ
1: தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளின்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால், நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th ஃபெயிலு, 12th நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஒரு மக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாஸ்டர். என் வீட்டில் கூட எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த 10th ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், அம்மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படினுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனாக யாரான்னா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம் போய் பார்க்கலாம் அது இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்புலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்க போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ளே தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இன்னும் ஒரு மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு, கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்னைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. நான் நோட்டில் எழுதுவேன், இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வந்துடுச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்களுக்கும் நான் பாஸ் பண்ணுவேன்னா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்டு வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும். என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபா இல்லை 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்றைக்கு விற்கும்போது 40,000 ரூபா, ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோட கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணதே. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட்டு கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்பா சொல்லிட்டார், இனி உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் அது இப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப் சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிடுறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆனுடைய கிருபை தான் நம்மளவ நடத்தி வந்திருக்குது.
0: படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண
1: டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன், அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரமே ஸ்டார்ட் ஆச்சு.
0: சரி சொல்லுங்க.
1: ஏன் சொன்னால் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலேருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியே ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம், காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே என் அம்மா வந்து த வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கலாம், 10 ரூபா சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை, நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்புற சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாடில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னால் அதை சம்பாதிக்க முடியலையே. அப்போதான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன், பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம் ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் ஃபஸ்ட்டு. சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு, நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை, வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தோம் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்றைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன். ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சிங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படித்ததுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில் அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரோட பேச ஆரம்பிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல, அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி கஷ்டப்பட்டு இருந்த செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
0: அப்போ உங்களுக்கு செத்து போனா தற்கொலை பண்ணிட்டா
1: என்னுடைய காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன. எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியாக ரூமில் இப்போ அழுதேன்,

இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கு நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன், நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டுருக்குறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன், நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டும்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து, இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் ரெண்டு மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்கள் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்குறேன், பசிக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோட கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எரிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் மணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடல் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பாட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம் வேதனை கஷ்டம் வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் ஃபஸ்ட்டு. யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன்,
குடும்பத்தாரால் வெறுக்க

0: துக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணன் அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதானே, ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5,000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படியெல்லாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்டு ஆஃபீஸராக என்னை போட்டாங்க. அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின், இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் அவன் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதில் நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரே, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது, இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட்டு ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்காரர் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நான் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இத்தனை ஆண்டுகள் ஒரு பணியுடைய காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்தே என் கூட பேசிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேல இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும் பதிலாக தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவ தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு. நான் யோசிக்கும் போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து, நான் அம்மாவுடைய வயிற்றுல 3 மாதம் கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர், என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோட வாழணும், வாழ்றதை விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு. அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 மாதம் இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 முறை மரணத்திலேருந்து கத்தர் என்னவ அவர் ஜீவனோடு என்னை வச்சிருந்தாரு, வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன். ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்தர் என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்காரிடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை, கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க, எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்ன பாரம்னா, கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும், இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை, வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள், உங்கள் விருப்பம் தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர், அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 பாஸ்டர் April 19th இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபாய் கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபாய் கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள், அந்த ஊழியக்காரர் அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு. அங்கே எங்கள் பேரணம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறைய ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம், காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லூத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR-ஆ எங்கள் பேர்னம்பட்லே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR-ஆ நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ஜாப் பண்ணேன், ஆண்டவரே நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் உழுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூமை எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். கால் ஃபார்ம் வந்துச்சு, என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன். அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன், ஒரு கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டோ ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு, அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால், என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா, அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம், ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமர அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே, என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே, என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: ஜெபிக்கிறார்.
0: கிராம ஊழியங்களை கத்தர் கிருபையில செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது, வாலிபர் கூட்டங்களை நடத்துறது, இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டு இந்த ஆண்டு என்னாகமும் 13:2 தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கு மேசு என்ற மாத இதழ், ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது பாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா, காட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருன்னு தான் நான் சொன்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுனா இந்த நாட்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன், என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து, இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது.
1: சரி சரி,
0: கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்தில் எங்கள் மாவட்டத்தில் சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்மில் கத்தர் என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம், தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன், யோசித்து பாருங்க. இந்த வேளையில் உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில் என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மிகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார்னு சொன்னால் இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் பழகுகிறவர்கள், உங்களிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலை இல்லாத காரணத்தினால் 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டுதான் அநேகர் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரண பரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயணிக்கு மது கொடுத்த போது அந்த பயணி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் விமான பணிப்பெண். ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த ஒருவரிடம் பணிப்பெண் சென்று மதுக்கோப்பை ஒன்றை எடுத்து நீட்ட அவரும் நாசுக்காக மறுத்துவிட்டார். மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் வடிவமைப்பிலான கோப்பை ஒன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவள். அப்பொழுது அவர் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். திரும்பியவள் மேலாளரை கண்டு அந்த பயணி என்னிடம் என்னவோ தவறை கண்டிருப்பார் போல அவர் மதுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரை காட்டிச் சொல்ல அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். அவர் தன்னுடைய மறுப்பை அவரிடமும் சொல்ல ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அவர் கேட்டார். அதற்கு அவர் நான் மது அருந்துவதில்லை என்று கூறினார். எதற்காக என்று கேட்டார் மதுவை கொண்டு வந்தவர். அதற்கு அந்த பயணி அப்படியானால் முதலில் இந்த விமானத்தை ஓட்டும் பைலட்டுக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பதிலாக மதுவை கொண்டு வந்தவர் அதப்படி அவர் டியூட்டியில் உள்ளார், கடமையில் இருக்கையில் மது அருந்தினால் அவர் தவறிழைத்து விட வாய்ப்புண்டு, அதனால் விதிமீற மாட்டார் என்று கூறினார். நானும் கடமையில் இருக்கிறேன், குடும்பஸ்தர், குடும்பத் தலைவர் என்ற என் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறி புரளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், எனவே நான் எப்பொழுதுமே குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று பரிசுத்த வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போமா? மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மதுவாயிறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கவனமாக இருப்போமா?

0: செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 3.
1: Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: Praise God for the Holy Bible.
1: பரிசுத்த வேதாகமத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: The benefits of the Bible are simply too many to really count.
1: எண்ணி பார்ப்பதற்கும் அதிகமான பலன்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது.
2: Please turn with us to Psalm 19 to look at some of the benefits.
1: சங்கீதம் 19-க்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக வருகிற பலன்களை பற்றி பாருங்கள்.
2: Look at verses 7, 8 and 9.
1: 7, 8, 9 வசனங்களை பாருங்கள்.
2: The law of the Lord is perfect, converting the soul.
1: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
2: The testimony of the Lord is sure, making wise the simple.
1: கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது.
2: The statutes of the Lord are right, rejoicing the heart.
1: கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
2: The commandment of the Lord is pure, enlightening the eyes.
1: கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது.
2: The fear of the Lord is clean, enduring forever.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது.
2: The judgments of the Lord are true and righteous altogether.
1: கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுளமாய் இருக்கிறது.
2: These are all some of the positive benefits of God's word.
1: தேவனுடைய சத்திய பரிசுத்த வார்த்தையினுடைய அதன் மூலமாய் கிடைக்கிற சாதகமான சிலவற்றை நாம் பார்த்தோம்.
2: And look at verse 10.
1: 10th வசனத்தை பாருங்கள்.
2: They are more to be desired than gold, yes, than much fine gold.
1: அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது.
2: And then they are sweeter also than honey and the honeycomb.
1: தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது.
2: If we stop here, we get only the one-sided benefit of God's word.
1: இங்கேயே நாம் நின்று விடுவோமே ஆனால் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய பலன்களை மாத்திரமே நாம் பார்த்திருப்போம்.
2: It's more precious than gold.
1: அது பொன்னிலும் சிறந்ததாய் இருக்கிறது.
2: It is sweeter than honey and honeycomb.
1: தேனிலும் அது மதுரமானது.
2: If we just stop there,
1: ஏ நின்று விட்டா,
2: we will be simply admiring the Bible.
1: வேத புத்தகத்தை நாம் ரசித்துக் கொண்டிருப்போம் அவ்வளவுதான்.
2: But we should come to verse 11 to look at the other side of the benefit.
1: 11th வசனத்துக்கு வந்து மறுபக்கத்தை நாம் பார்க்க துணிய வேண்டும்.
2: Moreover,
1: அன்றியும்,
2: you know, that's very important. You don't stop with the earlier positive effects. There is another lesson that we need to learn.
1: முன்பாக இருக்கிற சாதகமான பட்டியலோடு கூட நாம் நின்று விடுவதில்லை. அதை தொடர்ந்து அன்றியும்,
2: Moreover, by them your servant is warned.
1: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: So the word of God serves lots of practical warnings for us.
1: ஆகவே தேவனுடைய பரிசுத்த வேதாகமமானது அநேக நடைமுறை எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கிறது.
2: And to whom does the Bible give such warning?
1: யாருக்கு இந்த எச்சரிக்கைகளை பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிறது?
2: Every reader, of course.
1: எல்லாம் படிக்கிற அத்தனை பேருக்குமே உண்மையாய்தான்.
2: But more specifically,
1: குறிப்பா,
2: if you look at verse 11,
1: 11th வசனத்திலே,
2: by them your servant, the servant of God, is warned.
1: உமது அடியேன் ஊழியக்காரனாகிய நான் எச்சரிக்கப்படுகிறேன்.
2: Yes, beloved, if you are a preacher or a pastor or someone who is in some way or other ministering unto God, don't just read the Bible for your personal enjoyment.
1: ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஊழியக்காரனாகவோ ஒரு போதகராகவோ ஒரு ஆயராகவோ இருப்பீர்கள் என்று சொன்னால், ஏதோ நீங்கள் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும்.
2: Especially preachers and pastors should be very careful. Don't read the Bible just to get an outline for your next sermon.
1: நீங்கள் பிரசங்கிமார்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ அடுத்த பிரசங்கத்துக்கு நான் குறிப்புகளை தேட வேண்டும் என்று மாத்திரம் வேத புத்தகத்தை படிக்க கூடாது.
2: The word of God is full of warnings.
1: பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கைகள் நிறைந்த ஒரு புத்தகம்.
2: When you keep those warnings, that verse 11 says, in keeping those warnings, there is great reward.
1: அந்த எச்சரிக்கைகளை கைக்கொள்ளும் பொழுது 11th வசனம் சொல்கிறது, அதன் மூலமாக அநேக பலன் உண்டு.
2: Now, as we give lots of lessons during these telecasts, you would have found that several warnings are served week after week.
1: இந்த ஒளிபரப்புகள் மூலமாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு வருவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக வாரந்தோறும் உங்களுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறதை கவனித்திருக்கிறீர்கள்.
2: That's how the sound doctrine can be presented.
1: இப்படியாக தான் ஆரோக்கிய உபதேசமானது உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும்.
2: And having listened to this talk, several folks, you know what they tell us? We wish we have heard these lessons several years ago.
1: இந்த செய்திகளை கேட்கிற அநேகர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு முன்பாகவே கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே.
2: Don't worry, what you learn today will be a prevention for what disease might attack you tomorrow.
1: கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறது வரப்போகிற வியாதிகளுக்கு உங்களுக்கு ஒரு தடுப்பாக காணப்படலாமே.
2: Today may be late.
1: இன்றைக்கு ஒருவேளை தாமதமாக இருக்கலாம்.
2: But it is not too late.
1: பிந்தி இருக்கலாம், ஆனால் அதிகமாக பிந்தி விடவில்லை.
2: But tomorrow will be later than today. So take these lessons very seriously.
1: நாளைக்கு தள்ளி போட வேண்டாம், ஏனென்றால் இன்றைய விட நாளை அதிகமாய் தள்ளி போய்விடும்.
2: And we are studying the topic of how not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம்.
2: We have learned two lessons.
1: இதுவரையிலும் இரண்டு பாடங்களை பார்த்திருக்கிறோம்.
2: Lesson number one.
1: முதலாவது பாடம்,
2: do not substitute anything for personal work.
1: தனிப்பட்ட ஊழியத்திற்கு பதிலாக வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டாம்.
2: And the last week we studied lesson number 2.
1: சென்ற வாரத்தில் இரண்டாவது பாடத்தை பார்த்தோம்.
2: Do not neglect personal purity.
1: தனிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம்.
2: Today we will move on to lesson number 3.
1: இன்றைக்கு மூன்றாவது பாடத்துக்கு நாம் கடந்து போகிறோம்.
2: How not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
2: Do not fail in family responsibilities.
1: குடும்ப பொறுப்புகளில் தவற வேண்டாம்.
2: Once again.
1: How
2: not to minister.
1: எப்படி ஊழியம் செய்யக்கூடாது.
2: Do not fail in family responsibilities.
1: குடும்ப பொறுப்புகளில் தவற வேண்டாம்.
2: Beloved, we want to tell you, salvation of our family members is our first and primary responsibility.
1: பிரியமானவர்களே, ஒன்றை நான் சொல்லட்டும், நம்முடைய குடும்ப நபர்களுடைய ரட்சிப்பு தான் நம்முடைய தலையாய கடமையாய் காணப்படுகிறது.
2: You must always remember and realize that our family is our first congregation.
1: ஒன்றை எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய முதல் சபையாய் இருக்க வேண்டும்.
2: Now we would like to highlight this truth presenting an example to you from book of Acts.
1: அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன்.
2: We are very familiar with that incident.
1: இந்த சம்பவத்தை குறித்து நாம் மிகவும் அறிமுகமானவர்கள்.
2: We know Paul and Silas were beaten black and blue and they were imprisoned.
1: பவுலும் சீலாவும் அடிபட்டவர்களாக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
2: But in the midnight they were all singing praises unto God.
1: அந்த நடுநிசியிலே அவர்கள் தேவனுக்கு துதிகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
2: Suddenly there was an earthquake.
1: திடீரென்று ஒரு பூகம்பம்.
2: All the chains and shackles were broken off.
1: சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு போனது.
2: And when the jailer came to know what had happened,
1: அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்ன நடந்தது என்று கண்டுபிடித்த உடனே
2: he was terribly scared.
1: மிகுந்த பயந்து போனான்.
2: Because next morning he would lose his job.
1: அடுத்த நாள் காலையிலே அவனுடைய வேலை போய்விடும்.
2: Not only that, he may lose his head.
1: ஒருவேளை தன்னுடைய தலையை கூட வெட்டி போடுவார்.
2: So he was terribly scared.
1: மிகவும் பயந்து போனான்.
2: He thought he was going to die.
1: அவன் சாக போகிறான் என்று எண்ணினான்.
2: So now he was very concerned about his spiritual salvation.
1: இப்பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை பற்றி அவனுக்கு கவலை வந்துவிட்டது.
2: What did he say?
1: என்ன சொல்கிறான்?
2: Look at verses 30 and 31.
1: 30 31வது வசனங்களை பாருங்கள்.
2: He brought them out and he said, "Sirs, what must I do to be saved?"
1: வெளியே அழைத்து வந்த ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்?
2: His question was a personal question.
1: இவனுடைய கேள்வி தன்னை குறித்த ஒரு கேள்விதான்.
2: He asked the disciples or the apostles how he could be personally saved.
1: அந்த சீஷர்களை பார்த்து தான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
2: The answer, the question was a personal question.
1: கேள்வி தன்னை குறித்த ஒரு கேள்வி.
2: But the answer included his family.
1: ஆனால் பதிலிலே அவனுடைய குடும்பம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது.
2: Verse 31.
1: 31வது வசனத்தை பாருங்கள்.
2: He said, "Believe on the Lord Jesus Christ, you will be saved. You and your household."
1: அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
2: It's not just a formality, you and your family.
1: ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய குடும்பம் என்று சொல்லவில்லை.
2: It is actually something that really happened.
1: மெய்யாக நடந்தது அதுதான்.
2: Look at verse 32.
1: 32வது வசனத்தை பாருங்கள்.
2: He spoke the word of the Lord to him and to all who were in his house.
1: அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்.
2: So what does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
2: That very night the jailer took these two apostles to his house.
1: அந்த ராத்திரியில் தானே அந்த சிறைச்சாலை அதிகாரி இந்த சீடர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்.
2: Look at verse 33.
1: 33வது வசனத்தை பாருங்கள்.
2: The we read the entire family immediately he and all his family members were baptized.
1: அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்.
2: Just imagine a baptism service going on right in the midnight.
1: யோசித்து பாருங்கள், நடுராத்திரியிலே ஒரு ஞானஸ்நான ஆராதனை.
2: And what happened in verse 34?
1: 34வது வசனத்தில் என்ன நடந்தது?
2: He gave them food.
1: அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறான்.
2: And then he rejoiced and he believed in God with all his household.
1: தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சி அடைந்தான்.
2: Look at verses 32, 33 and 34 clearly.
1: 32, 33, 34 வசனங்களை பாருங்கள்.
2: The apostle spoke the word of God to him and who all who were in his house.
1: அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் சத்தியத்தை பேசினார்கள்.
2: Look at verse 33.
1: 33வது வசனம்.
2: He and all his family members were baptized.
1: அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம்
2: பெற்றார்கள். Look at verse 34.
1: 33வது வசனத்தில்
2: நாங்கள் Rejoice having believed in God with all his household.
1: தன் வீட்டார் அனைவரோடும் கூட மகிழ்ச்சி அடைந்தான்.
2: So you find all his house, all his family members, the entire family. Look at that emphasis.
1: அந்த குடும்பம் அனைத்தும் யாவருமாய் அங்கே கொடுக்கப்படுகிற அழுத்தத்தை பாருங்கள்.
2: Now that is why when the Lord Jesus Christ was carrying the heavy cross on the dusty roads of Jerusalem.
1: ஆகவேதான் அந்த எருசலேமினுடைய வீதிகளின் வழியாக சுமந்து சென்ற சமயத்தில்
2: You know there were several women folk who saw him they were emotionally very moved and they lamented and mourned him
1: அநேக ஸ்திரீகள் அவரை பார்த்து அவர்கள் அசைக்கப்பட்டவர்களா இந்த நேரத்தில் அவருக்காக அழுகிறார்கள்
2: And what did Jesus say
1: இயேசு அவர்களை பார்த்து என்ன
2: சொன்னார் Luke's Gospel 23rd chapter
1: லூக்கா 23வது அத்தியாயம்
2: verse 28
1: 28வது வசனத்தில்
2: பாருங்கள் Jesus turning to them and said daughters of Jerusalem do not weep for me But weep for yourselves and for your children.
1: Yes, அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்.
2: Why did he say pray for your children?
1: ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறார்?
2: He is the answer in the very next word.
1: அடுத்த வசனத்திலே பதில் சொல்கிறார் பாருங்கள்.
2: Because indeed the days are coming in which they would say blessed are the barren and the wombs that never bore and the breasts which never nursed.
1: இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும்.
2: In other words, Jesus was saying the days of your children are going to be much more difficult than your days.
1: மறுவார்த்தையில் இயேசுவானவர் அவர்களுக்கு சொல்லி வருகிற காரியம் உங்களுடைய நாட்களை பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் கொடூரமாக இருக்க போகிறது.
2: That's the truth concerning our times also.
1: நம்முடைய நாட்களை குறித்த சத்தியமும் அதுதான்.
2: Every parent, please listen to me carefully.
1: ஒவ்வொரு பெற்றோரும் என்னை கவனமாக கேளுங்கள்.
2: The days of our children, the temptations of our children and the challenges our children would face would be much much more difficult than what we face in our times
1: நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே அவர்கள் சந்திக்க போகிற சோதனைகள் அவர்கள் சந்திக்க போகிற பாடுகள் அவர்கள் சந்திக்க போகிற அந்த சவால்கள் நாம் சந்தித்ததை விட மிகவும் கொடூரமாக இருக்க
2: போகிறது That is why you know prophet Elisha I think asked prophet Elijah that he wanted the double portion of the spirit
1: ஆகவேதான் நான் நினைக்கிறேன் எலிசா எலியாவினிடத்தில் இரட்டத்தனையான அபிஷேகத்தை கேட்கிறான்
2: Now if you turn with us to that passage then you will understand
1: அந்த வசன பகுதிக்கு நோடு கூட வருவீர்கள் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்
2: What was the ministry of prophet Elijah
1: எலியாவினுடைய ஊழியம் என்ன
2: Turn with us to Luke's gospel first chapter
1: லூக்கா முதலாவது அத்தியாயத்துக்கு நோடு கூட வாருங்கள்
2: 17th verse
1: 17வது வசனம்
2: Here Jesus here we have a word and with a prophecy of John the Baptist
1: யோவான் ஸ்நானகனை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது
2: He will go before him in the spirit and power of Elijah
1: எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாய் நடப்பான்
2: What for?
1: இதற்கு
2: There are three things given here.
1: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
2: Number one, to turn the hearts of the fathers to the children.
1: பிதாக்களுடைய இதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்பவும்.
2: And the disobedient to the wisdom of the just.
1: கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும்.
2: And to make ready a people prepared for the Lord.
1: உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக.
2: The primary ministry that was given to prophet Elijah was to turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the father.
1: எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான ஊழியமானது பிதாக்களுடைய உள்ளங்களை பிள்ளைகளுக்கும் நேராகவும் பிள்ளைகளுடைய உள்ளங்களை பிதாக்களுக்கு நேராகவும் திருப்பும்படியான ஊழியம்
2: And prophet Elisha he knew that the days where he would have to minister would be much more difficult than the days of his predecessor Elijah.
1: எலிசா ஒன்றை நன்றாக உணர்ந்து கொண்டான் தான் ஊழியம் செய்ய போகிற நாட்கள் தனக்கு முன்பாக இருந்த எலியா ஊழியம் செய்த நாட்களை விட கொடூரமாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்து கொண்டான்
2: So immediately said your spirit is not sufficient I need a double portion of your spirit.
1: மேலிருந்து ஆவி எனக்கு போதாது இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று
2: கேட்டான் There is another thing that we want you to notice.
1: மற்றொரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
2: Threefold ministry is given here.
1: மூன்று விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: First hearts of fathers to the children,
1: பிதாக்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளுக்கு,
2: and then disobedient to the wisdom of the just,
1: கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்துக்கு நேராக,
2: and third one to make ready a people for the Lord,
1: உத்தமமான ஒரு ஜனத்தை ஆயத்த பண்ணும் ஊழியம்.
2: And first one is family,
1: முதலாவது குடும்பம்,
2: and second one is evangelism,
1: இரண்டாவது சுவிசேஷ ஊழியம்,
2: and third one is church ministry,
1: மூன்றாவதாக சபை ஊழியம்.
2: Evangelism and church ministry come only after your discharge of duties for your family.
1: சுவிசேஷ ஊழியமும் சபை ஊழியமும் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செய்து கொள்கிற ஊழியத்தை தொடர்ந்துதான் வருகிறது.
2: Now that is the same message that was given on the day of Pentecost also.
1: பெந்தெகோஸ்து நாளிலும் கூட இதே செய்தி தான் கொடுக்கப்படுகிறது.
2: You know, the apostles were preaching and especially Peter was saying that you crucified Jesus but God raised him from the dead.
1: நீங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் அவரை உயிர்ப்பித்தார் என்று பேதுரு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
2: And the people were cut to their heart.
1: ஜனங்கள் உள்ளத்திலே குத்துண்டு போனார்கள்.
2: And they immediately asked Peter and the apostles.
1: பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து ஜனங்கள் கேட்கிறார்கள்.
2: Men and brethren, what shall we do?
1: நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: And what did Peter answer?
1: பேதுரு என்ன சொன்னார்?
2: Look at verse 38.
1: 38வது வசனத்தை பாருங்கள்.
2: Of the second chapter.
1: இரண்டாவது அத்தியாயம்.
2: Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins and you shall receive the gift of the Holy Spirit.
1: நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
2: And then he goes on to say, for the promise is to you and to your children.
1: தொடர்ந்து சொல்கிறார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்.
2: So the question was, what must we do?
1: நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி,
2: it was for their own blessing,
1: அவருடைய ஆசீர்வாதத்துக்கு கேட்கப்பட்ட கேள்வி.
2: But the apostles included the blessing of their children also in their answer.
1: ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அந்த பதிலிலே அப்போஸ்தலர் சேர்த்து சொல்கிறார்.
2: This was the greatest attraction of Abraham before our God.
1: பிரியமானவர்களே, நம்முடைய தேவருக்கு முன்பாக இருந்த ஆபிரகாமுக்கு இருந்த பெரிதான ஒரு கவர்ச்சி இதுதான்.
2: Now there are so many positive things we can say about Abraham.
1: ஆபிரகாமை பற்றி அநேக சாதகமான காரியங்களை நாம் சொல்ல முடியும்.
2: But there is one thing that God was extremely pleased with Abraham.
1: ஆனால் ஆபிரகாமை பற்றி மிகவும் பிரியப்பட்ட ஒரு காரியம், தேவனை குறித்து தேவன் ஆபிரகாமிலே பிரியப்பட்ட காரியம்
2: ஒன்று. The book of Genesis 18th chapter.
1: ஆதியாகமம் 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு வாருங்கள்.
2: We'll read from verse 17 onwards.
1: 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
2: And the Lord said, shall I hide from Abraham what I am doing, since Abraham shall surely become a great and mighty nation and all the nations of the earth shall be blessed in him.
1: அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ.
2: And then God gives a reason why God doesn't want to hide anything from him.
1: அவனுக்கு காரியங்களை மறைக்க போகிறதில்லை என்கிறதுக்கான காரணத்தை தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள்.
2: Because, look at 19th word, because I have known him in order that he may command his children and his household after him that they would keep the way of the Lord.
1: கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளை பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
2: So the special thing that was attractive in Abraham's life was that God knew for sure that he would pass on this rich spiritual truth to his other generation, to his family members.
1: உறுதியாய் தேவன் ஆபிரகாமை பற்றி ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். ஆகவேதான் அந்த ரகசியங்களை மறைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் நிச்சயமாய் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் வரப்போகிற சந்ததியாருக்கும் அதை எடுத்து சொல்லவே சொல்லுவான்.
2: Yes, beloved, if you neglect your family, God is not going to have a great respect for your ministry.
1: ஆம்பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அடைச்சப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய ஊழியத்தை குறித்து அதிகமாய் பிரியப்பட போகிறதில்லை.
2: Husband is responsible for the spirituality of his wife.
1: மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கணவன் பொறுப்புள்ளவனாய் இருக்கிறார்.
2: That's what Apostle Peter so emphatically said.
1: அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை அவ்வளவு தெளிவாய் சொல்கிறான்.
2: First Peter 3rd chapter.
1: பேதுரு 3வது அத்தியாயம்.
2: Look at the 7th word.
1: 7வது வசனத்தை பாருங்கள்.
2: You husbands, dwell with your wives with understanding. Give honor to the wife as to the weaker vessel and being heirs together of the grace of life that your prayers might not be hindered.
1: அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
2: Now that is amplified in book of Ephesians by Apostle Paul.
1: எபேசிய நிருபத்திலே பவுல் அதை வலியுறுத்தி சொல்கிறார்.
2: Ephesians 5th chapter.
1: எபேசிய 5வது அத்தியாயத்திலே.
2: Look at the 25th verse.
1: 25வது வசனத்தை பாருங்கள்.
2: Husbands, love your wives as Christ also loved the church and gave himself for it.
1: புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார்.
2: And he gave himself for it.
1: அந்த சபைக்காக தன்னை கொடுத்தார்.
2: So the love that the husband has for wife must be absolutely selfless. It should be unselfish.
1: அந்த புருஷனானவன் தன் மனைவிக்கு செலுத்தும் அன்பானது எந்த விதமான சுய விருப்பமும் இல்லாததாய் காணப்பட வேண்டும்.
2: Look at verse 27.
1: 27வது வசனத்தை
2: even Lord verse 26.
1: 26வது வசனத்தை பாருங்க.
2: He might sanctify and cleanse it with the washing of the water by the word.
1: தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது.
2: So the husband is supposed to sanctify the wife, to cleanse the wife, not keep on criticizing the wife all the time.
1: ஆகவே கணவன் மனைவியை பரிசுத்தப்படுத்த வேண்டும், எந்நேரமும் குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது.
2: Look at verse 29.
1: 29வது வசனத்தை பாருங்க.
2: He is supposed to nourish and cherish his wife.
1: தன்னுடைய மனைவியை அவன் போஷித்து வளர்க்க வேண்டியவனாய்
2: இருக்கிற In other words, he is responsible to build up the spirituality of his wife.
1: தன்னுடைய மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி வளர்க்கும் பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது.
2: In the same way,
1: அதே விதமாய்
2: the wife is responsible for the spirituality of the husband.
1: கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மனைவி பொறுப்புள்ளவளாய் இருக்கிறார்.
2: Turn with us to the book of Peter again.
1: மீண்டும் பேதுரு நிருபத்துக்கு வாருங்கள்.
2: First Peter,
1: 1 பேதுரு,
2: 3rd chapter,
1: 3rd அத்தியாயம்.
2: Read the first two verses.
1: முதல் இரண்டு வசனங்களை வாசிங்க.
2: Likewise you wives be submissive to your own husbands, even if some do not obey the word. Without a word, they may be won by the conduct of their wives when they observe your chaste conduct accompanied by fear and reverence.
1: அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள்.
2: You know, many wives, they keep on doing lot of preaching to their husbands.
1: பாருங்கள், அநேக மனைவிகள் தங்களுடைய கணவன்மாருக்கு பிரசங்கத்தையே செய்து கொண்டிருப்பார்கள், போதனைகள் கொடுத்து
2: கொண்டிருப்பார்கள். They will keep on going from preacher to preacher to say, pray for my husband, pray for my husband.
1: அல்லது ஒருவேளை ஒரு பிரசங்கியார் இடத்திலிருந்து இன்னொரு பிரசங்கியார் இடத்துல தொடர்ந்து சென்று கொண்டு என் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று
2: சொல்றது. That's not the biblical teaching.
1: அது வேதத்தின் அடிப்படையிலான பிரசங்கமே கிடையாது.
2: Biblical teaching is even without any preaching to your husband, by your conduct, the way you submit yourself, the way you walk in reverence and fear, you can just win your husband for the Lord.
1: வேதத்திலே காணப்படுகிற போதனையானது கண்ணியமாய் உன்னுடைய கணவருக்கு முன்பாக நீ நடந்து கொள்கிற விதத்திலே தானே, பணிந்து நடக்கிற விதத்தில் தானே போதனையின்றி அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள.
2: Husband is responsible for the spirituality of the wife.
1: கணவன் மனைவியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பொறுப்புள்ளவனாய் இருக்கிறான்.
2: The wife is responsible for the spirituality of her husband.
1: கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மனைவி பொறுப்புள்ளவளாய் இருக்கிறாள்.
2: And parents are responsible for the spirituality of their children.
1: பெற்றோர்கள் பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
2: That is what Paul wrote to Timothy.
1: தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் இதை குறிப்பிடுகிறார்.
2: 1 Timothy 3rd chapter.
1: 1 தீமோத்தேய 3வது அத்தியாயம்.
2: We'll read verses 4 and 5 for you.
1: 4 5 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம்.
2: If a man does not know how to rule his own house, how will he take care of the church of God?
1: தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
2: Don't ever allow ministry to take the place of your responsibility at home.
1: வீட்டில் இருக்கிற உங்களுடைய நிலையை பறித்துக் கொள்ளும்படியாக ஊழியத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும்.
2: We want to just draw a triangle before you.
1: முன்பாக ஒரு முக்கோணத்தை வரைந்து காட்ட விரும்புகிறோம்.
2: Keep God at the apex of the triangle.
1: தேவனை மேல் நுனியிலே நிறுத்துங்கள்.
2: On one side you keep the family.
1: ஒரு பக்கத்திலே குடும்பத்தை வையுங்கள்.
2: And on the other side ministry.
1: மறுபக்கத்திலே ஊழியத்தை வையுங்கள்.
2: Now this is a very stable Christian life.
1: இது நிலையாய் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை.
2: God at the apex.
1: தேவன் மேல் நுனியிலே.
2: On one side is the family.
1: ஒரு பக்கத்திலே குடும்பம்.
2: And the other side is the ministry.
1: மறுபக்கத்திலே ஊழியம்.
2: Under God, give due importance and keep both the family and the ministry in proper balance.
1: தேவனுக்கு கீழாக குடும்பத்தையும் ஊழியத்தையும் சமநிலைப்படுத்தி வைத்திருங்கள்.
2: டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஒன் ஃபார் தி அதர்.
1: ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை நீங்கள் தியாகம் செய்து விட வேண்டாம்.
2: கிவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி.
1: உங்கள் குடும்பத்துக்கு போதுமான நேரத்தை கொடுங்கள்.
2: எஸ்பெஷலி ஃபார் தி ஃபேமிலி ஆல்டர், ஃபேமிலி பிரேயர்ஸ்.
1: குடும்ப ஜெப நேரத்துக்காக முக்கியமாக
2: அண்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி.
1: குடும்பத்தோடு கூட நீங்கள் போதுமான நல்ல நேரத்தை செலவிட தெரிந்து கொள்ளுங்கள்.
2: நெவர் எவர் திங்க் ஃபேமிலி அவுட்டிங்ஸ் ஆர் எ வேஸ்ட் ஆஃப் டைம்.
1: குடும்பத்தை வெளியே அழைத்து செல்வது ஒரு வீணான நேரம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம்.
2: Then there comes a question.
1: அப்பொழுது ஒரு கேள்வி வரும்.
2: Does it mean that I cannot do anything for God if my children go astray?
1: என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருவேளை வழி தப்பி போய் விட்டால் நான் ஒன்றுமே ஆண்டவருக்காக செய்ய கூடாது என்ற அர்த்தமா?
2: No, that is not the point.
1: இல்லை அது குறிப்பல்ல.
2: You do your best.
1: நீங்கள் உங்களால் என்றதை செய்யுங்கள்.
2: And leave the rest in the hands of God.
1: மீதியானதை தேவனுடைய கரத்தில் விட்டு விடுங்கள்.
2: You know why?
1: ஏன் தெரியுமா?
2: Salvation ultimately is of the Lord.
1: இரட்சிப்பு கர்த்தருடையது தானே.
2: Now I would just present an example.
1: உங்களுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்.
2: Take for example prophet Samuel.
1: உதாரணத்துக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளுங்கள்.
2: He was a tremendous prophet.
1: அருமையான ஒரு தீர்க்கதரிசி.
2: And he did lot of touring in his time.
1: அவருடைய ஊழிய நாட்களிலே அநேக இடங்களிலே பிரயாணப்பட்டு போகிறார்.
2: Now if you look at 1 Samuel 7th chapter.
1: சாமுவேல் 7வது அத்தியாயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
2: If you read from 15 to 17 there is something very interesting.
1: 15-17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சுவாரஸ்யமான காரியம் இருக்கு.
2: The 16th word.
1: 16வது வசனத்தை பாருங்கள்.
2: Several times went on his at prophetic tour.
1: அவன் தன்னுடைய தீர்க்கதரிசன ஊழியத்திலே அங்கங்கே கடந்து போகிறதை பார்க்கிறோம்.
2: 17th word is
1: 17வது வசனத்தை பார்க்கிறோம்.
2: He always returned to Ramah because his home was there.
1: அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது.
2: So in other words, in the midst of all his ministerial tours he did not neglect his family.
1: அவனுடைய ஊழியத்தின் எல்லாவற்றிலும் தன்னுடைய குடும்பத்தை அவன் விட்டு விடவில்லை.
2: But what happened?
1: When
2: you read 1 Samuel 8th chapter,
1: 8வது அதிகாரத்தை அதே பகுதியில் பார்க்கும் பொழுது,
2: when Samuel made his sons as judges over God's people,
1: தன்னுடைய ஜனங்கள் மீது நியாயாதிபதிகளாக சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை நிறுத்தின பொழுது,
2: look at verse 3,
1: 3வது வசனத்தை பாருங்கள்.
2: His sons did not walk in his ways, they turned aside.
1: அவனுடைய குமாரர் அவன் வழிகளிலே நடவாமல் திரும்பி விட்டார்கள்.
2: So beloved, that can happen, but we, to keep our conscience clear and our responsibility under God proper, we need to do our best.
1: அது நடக்கலாம், ஆனால் நாமோ நம்முடைய பொறுப்புகளை சரியாக நிறுத்திக் கொள்வதற்கு தேவருக்கு முன்பாக என்றதை நாம் செய்ய வேண்டும்.
2: Now there is another truth we want to add up here.
1: மற்றொரு சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன்.
2: We talk about teams in ministry. There is no team better than husband or wife team.
1: குழுக்களாய் ஊழியம் செய்வதை குறித்து பேசும் பொழுது கணவன் மனைவி என்கிற குழுவை விட சிறந்த ஒரு குழு எதுவுமே இல்லை.
2: For example, Aquila and Priscilla.
1: Aquila and Priscilla.
2: You know, they are mentioned at 6 times in the New Testament.
1: புதிய ஏற்பாட்டிலே குறைந்தது 6 முறையாவது அவர்களை பற்றி பேசப்படுகிறது.
2: Wherever possible, when you want to minister to families, minister as a family.
1: எங்கெல்லாம் குடும்பங்களுக்கு ஊழியம் செய்ய முற்படுகிறீர்களோ ஒரு குடும்பமாகவே அதை செய்வது நல்லது.
2: God called Abraham as a family.
1: ஆபிரகாமை ஒரு குடும்பமாக தேவன் அழைத்தார்.
2: And the Bible says and the Bible promises that in you all the families of the earth shall be blessed.
1: அவன் மூலமாக உலகத்தின் குடும்பங்கள் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார்.
2: So beloved, here comes the greatest challenge to all of us who want to do something for God.
1: ஆண்டவருக்கென்று எதையோ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு சவாலாக காணப்படுகிற பாருங்கள்.
2: Now we will be so attracted towards ministry that we always tend to neglect our
1: ஊழியத்திற்கென்று அவ்வளவா ஈர்க்கப்படுகிறதுனாலே குடும்பத்தை விட்டு விடுகிறோமே.
2: That's a very dangerous trend.
1: அது மிகவும் அபாயகரமான ஒரு போக்கு.
2: So comes a warning to us today.
1: ஆகவே இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு நமக்கு நேராக வருகிறது.
2: Do not fail in family responsibility.
1: குடும்ப பொறுப்புகளிலே நீங்கள் தவறவிட வேண்டாம்.
2: Shall we pray?
1: ஜெபிப்போமா.
2: Gracious heavenly father,
1: அன்பின் பரலோக தகப்பனே,
2: we thank you for the tremendous warnings that we receive again and again from your word.
1: இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாய் பெற்றுக்கொண்டிருக்கிற எச்சரிக்கைகளுக்காக உமக்கு நன்றி.
2: Yes Lord, when we take heed to these warnings, there is great reward for us.
1: எச்சரிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அநேக பலன் உண்டு.
2: Once again we love you Lord because you love us and you because of your love for us you are rebuking us.
1: உம்முடைய அன்பு எங்கள் மீது அதிகமாக இருக்கிறபடியால் எங்களை கடிந்து கொள்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா.
2: So Lord help us for God to take this in the right spirit.
1: இந்த எச்சரிப்புகளை நல்ல விதத்திலே எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியற.
2: Whatever we need to make adjustments in our life, help us for God to yield ourselves and submit ourselves to make changes.
1: எங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டுமோ அவைகளை சரிபார்க்க எங்களுக்கு உதவி
2: செய்தருளும்.
1: வாழ்க்கையை சரிபார்த்து நாங்கள் ஒழுங்காக அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி
2: செய்தருளும்.
1: உமக்கே துதி கனமும் மகிமையை செலுத்துகிறோம்.
2: In Jesus name we pray.
1: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
2: ஆமென்.
1: ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது மகாதேவனுடைய பனித்துளிகள். அதற்கான ஜீவ வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இவ்வாறு ஓசியா 14:5 கூறுகிறது. சுத்திகரிப்பு என்ற பெயரில் புத்தரை வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்த காட்சி மனதுக்கு கஷ்டமாயிருந்தது. அதிகாலையிலே புற்களின் நுனியிலே பனித்துளிகள் ஜொலிக்கும். ஓரிரு நாட்களில் என்ன அற்புதம், அந்த புத்தரை மீண்டும் அழகான மென்பச்சை மெத்தை போல அழகாக காட்சி தந்தது. பனித்துளிகள் சிதைவை மாற்றி சீரை கொடுத்திருந்தது. ஆனால் இதற்கு 2 நாட்கள் தேவைப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேலுடனேயே இருந்தார். ஆச்சரியமாக தம்மை வெளிப்படுத்தினார். அற்புத வழிகளில் அவர்களை நடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தரை விட்டு அந்நியரையும் அந்நிய தெய்வங்களையும் நாடி கர்த்தரை விசனப்படுத்தினார்கள். இதன் பலனாக இஸ்ரவேல் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம். வெட்டுண்ட புத்தரியை போலானார்கள். என்றாலும் உடன்படிக்கையில் மாறாத கர்த்தரோ அவர்கள் மீண்டெழும்பும் படிக்கு மனதுருக்கமாயிருந்தார். அவர்கள் சுத்திகரிக்கப்பட வெட்டப்பட வேண்டி இருந்தது. அவர்கள் சீர்கேடு மாறி மீண்டும் மலர்ந்து எழுவதற்கு அவர்களுக்கு கர்த்தர் பணி போல அவர்கள் மேல் இறங்க வேண்டியும் இருந்தது. வெட்டியவரே துளிர்த்து எழவும் செய்கிறவர். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அப்படி இருக்க நாமேன் சுத்திகரிப்பை நிராகரிக்க வேண்டும்? நமது சிந்தனைகள் சிதறுண்டு இருதயம் அழுத்தப்பட்டு உள்ளத்தில் உடைவுகள் ஏற்படும் போது கர்த்தரின் மனதுருக்கத்தை நினைவு கூறுவோம். கொள்ளை நோய், கொடூரங்கள், தாக்குதல்கள், குடும்பத்தினரால் தள்ளப்படுதல், தனிமை, எதன் மத்தியிலும் பனித்துள்கள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று நம்பி கர்த்தருடைய மனதுருக்கத்துக்குள் அடைக்கலம் புகுவோம். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நமது பாவங்கள் நம்மை குட்டி குனிய வைக்கும் போதும் மனதுருக்கம் உள்ள தேவனுடைய பனித்துளியை நாட மறவாதிருப்போமாக. நம்மால் பனித்துளிகளை உருவாக்க முடியாது, ஆனால் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் துளிர்த்து எழ முடியும். அவரது கிருபை நாள்தோறும் புதியது. கர்த்தர் தமது சிருஷ்டிகளின் மீது கரிசனை உள்ளவர். பனித்துளி நம்மீது விழுந்து நாம் துளிர்த்து எழ வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் அடங்கி காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடன் நாம் செலவழிக்கும் நேரமே புத்துணர்வு பெறும் நேரம். உன் நிதியம் முழுவதும் அவரால் நினைக்கப்படும் வரை உனது பரம எஜமானரின் முன் காத்திரு. பின்னர் புதிய வாழ்வுக்குள் முன்னேறிச் செல். இந்த அனுபவத்தை நாமும் பெற்று பிறருக்கும் அறிமுகப்படுத்துவோமா? இன்றைய நாளுக்கான உங்கள் சிந்தனைக்கு, என் வறண்டு போன வாழ்வை மீண்டும் துளிர்விடச் செய்ய மனதுருக்கமுள்ள தேவனுடைய பனித்துளிகள் எனக்காக இருக்கும் போது நான் யாரை நாடப் போகிறேன் இல்லையா? இப்படியாக அன்று தினமும் தேவனுடைய தியானத்தையும் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்

மறித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை என்ன

நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா, நல்ல உயா, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிறங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீ நல்லவரப்பா.

எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, தீங்கு வருகின்ற நேரம் எல்லாம் மூடார மறைவில எங்களை மறைத்து வைக்கிறவரே, இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒரு பெரிய தீங்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரிய தீங்கு தேசத்தை மாட்டி வைத்து

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்தரின் நல்லவர், நல்லவர், ஓணி நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவிலே மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாப்பு

பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்ல ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான்ப்பா பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலாம், எங்கள் பலன், எங்கள் துருகம், நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற, எஸ், அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன், நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான

இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும். இது ஏன் எங்க வாழ்க்கையில் நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய், எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். வாழ்வே

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற எல்லா

கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய் செய்கிற

தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தீமை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லுங்க, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த காரிய நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கையில் நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் காத்திர மாற்றுகிறார். தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ

ஏன் தெரியுமா? எகிப்திலே எகிப்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்தார். அடிமைத்தர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்த அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்தில் இருந்ததான எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை மக்கத்தில் வருவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32. கிறிஸ்தவ உலகில் மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் மார்ட்டின் லூதர் அவர்கள். அவர் ஒருநாள் தன்னுடைய குடும்ப ஜப நேரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு சென்ற சம்பவத்தை ஆதியாகமம் 22 வாசித்தார். அவர் வாசித்த வசனங்களை கேட்ட அவருடைய மனைவி, இதை நான் நம்ப முடியாது, தேவன் தம்முடைய குமாரனாக இருந்தால் இப்படி பலியிட சொல்வாரா என்று கேட்டார்கள். லூதர் பிரதியுத்தரமாக ஆம் கேட்டி, தேவன் தம்முடைய குமாரனையும் அப்படித்தானே செய்தார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக பலியாக்கினார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை தேவன் சொன்னபடி பலியிட சென்றார். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரோ மாட்டாரோ என்று சோதிப்பதற்காகவே இப்படி செய்தார். ஆனால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ உண்மையிலேயே பலியாக ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தாம் படைத்த மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்க விரும்பிய பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே மனுக்குலத்திற்காக பலியாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை அர்ப்பணித்ததால் இன்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறார். அவ்வாறு இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நம்மை சாத்தான் ஒருபோதும் குற்றம் சுமத்த முடியாது. ஒருமுறை சாத்தான் மார்ட்டின் லூதரிடம் வந்து, உனக்கு பிரசங்கம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது? நீ இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் அல்லவா என்று நீண்ட பாவப்பட்டியலை கூறினான். அவன் சொல்ல சொல்ல மார்ட்டின் லூதர் ஒரு பேப்பரிலே எழுதி கொண்டே வந்தார். பின்பு அவர் சிவப்பு மை பேனாவை எடுத்து அந்த பட்டியலுக்கு குறுக்கே கோடு போட்டு, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் தம்முடைய இரத்தத்தாலே கழுவிவிட்டார், நான் இப்பொழுது பாவம் கழுவப்பட்டவன் என்று கூறினார். சாத்தானால் அதற்கு மேற்கொண்டு எதையும் பேச முடியாமல் அவன் போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, தாம் படைத்த மனுக்குலம் பரிசுத்தமாக வேண்டும் என்று பிதாவானவர் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்தார். காரணம், பிதாவானவர் தம்முடைய குமாரனை விட நம்மை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தருளினவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுவதைப் போல எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார். ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கும் தேவனை நாமும் நேசிப்போம். தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம்.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் 1. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற ஜாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் எஸ்தரின் புத்தகம் 7 1-2 3 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து நாம் அதை தியானிப்போம். ஏற்கனவே பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார்கள் என்று தானியேலின் புத்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள் என்று எரேமியா 9:1 வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை எஸ்தரின் புத்தகம் 7:2-3 வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பாவிலே, ஜனங்களுக்காக நம்ம மன்றாடி செபிக்கிற ஒரு ஜபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் எஸ்தரின் புத்தகம் 7:2 வசனத்தை வாசிக்கிறேன். 2 விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல்கள் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அன்பாலே, ஒரு ராஜாவே ஒரு வேண்டுதலையும் மன்றாட்டையும் கேட்கிறதாக ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு ராஜா நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய மன்றாட்டையும் கேட்பாரா கேட்க மாட்டாரா? எஸ்தர் ராஜாத்தினுடைய வேண்டுதலும் மன்றாடும் இன்றைக்கி ராஜா சமூகத்தில் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பாலே, இன்றைக்கி அவள் அதுக்கு பதிலாக சொல்கிறா பாருங்கள். ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதி உத்தரமாக 3 வசனத்தில், அப்பொழுது ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதி உத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. நான் என்னுடைய வேண்டுதல் எனக்கு ஜீவனை கொடுக்கட்டும், ஜீவனை காக்கட்டும். என்னுடைய மன்றாட்டு ஜபம் என் ஜனங்களுடைய ஜீவனை காக்கிறதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜனங்களுடைய ஜீவனுக்காக இவள் மன்றாடி செபித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பாவில்லை, இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்து மக்களுக்காக, நம்முடைய இனத்தார் ஜனத்தாருக்காக, நம்முடைய உற்றார் உறவினருக்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் மன்றாடி செபிக்கிற ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அன்பாவில்லை, இந்த மன்றாட்டு ஜபம் இன்னைக்கு பாருங்கள், எரேமிய காலத்தில் அவர் ஜனங்களுக்காக அழுது புலம்பி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தானியேல் காலத்தில் மக்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். எஸ்தர் ஜனங்களுடைய ஆபத்திலிருந்து, ஜனங்களை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக மன்றாடி ஜெபிக்கதை நாம் பார்க்கிறோம். அன்பாவில்லே, இன்னைக்கு சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜபங்கள் எல்லாம். இன்னைக்கு பாருங்க, எஸ்தர் மன்றாடி ஆண்டவரிடத்தில் 3 உபவாசித்து தாதிமார்களும் அவளும் அரண்மனையில் ஜெபிக்கிறார்கள். அடுத்தது மொர்தெகாய்க்கு கட்டளையிட்டு, எல்லா யூதர்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, 3 புசியாமலும் குடியாமலும் மன்றாடி செபியுங்கள் என்று, உபவாசித்து மன்றாடி செபியுங்கள் என்று அவள் என்ன செய்கிறா, சொல்லி அனுப்புகிறானே, அதே போல் அவங்களும் ஜெபிக்கிறார்கள். அந்த மன்றாட்டு ஜபம் என்ன செய்யப்படுகிறது என்றால் ராஜா சமூகத்தில் கேட்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அன்பாலே, அது ஆண்டவர் சமூகத்திலே அது கேட்கப்பட்டதுனால அந்த ராஜாவும் எஸ்தரிடத்திலே வந்து கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய மன்றாட்டு ஜபம் என்ன, என்ன செய்யணும், நான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தரேன்னாரு. அவ அழகா சொல்றா, இல்லை ராஜா, எங்க ஜனங்கள் சாக போகிறது, அந்த சாக போற ஜனங்களுக்காக நான் மன்றாடி உன்னிடத்துல மன்றாடி நிற்கிறேன் அப்படின்றா. அவருக்கு ஒன்றும் புரியல, எல்லா யூதர்களும் இந்த தேதியில் நீ வந்து கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டுட்டு, நான் ஒரு யூதஸ்திரி, என்னுடைய ஜனங்கள்லாம் கொல்லும்போது நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உன்னிடத்தில் நான் மன்றாடி செபிக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்கிறாரு. அப்போ அழகாக சொல்கிறார், இந்த ஆமோன் தான் காரணம் என்று சொல்லி. அன்பாவில்லே, அந்த ஆமோனை அந்த மொர்தெகாய் தூக்கிலிடுறதுக்கு அவன் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமோனை போடுங்கள் என்று சொல்லி அந்த ராஜா வாயாலே கட்டளையிடுகிறது. ஆமோன் அந்த 10 பார்த்தீங்கன்னா தெரியும், 7-10, அப்படியே ஆமோன் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமோனை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தணிந்தது. அப்பா, இன்னைக்கு இந்த ராஜாவின் உக்கரம் தனியில ஏசப்பாவினுடைய உக்கரம், பிதாவினுடைய உக்கரம் தனிந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சதி திட்டத்தை பிசாசானவன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறான் ஆமோன் மூலமாக. ஆனால் அந்த ஆமோன் மூலமாக போட்ட சதி திட்டத்தை இவர்கள் மன்றாடி ஜெபித்த அந்த ஜபத்தின் மூலமாக, உபவாசித்து ஜெபித்த அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ராஜாவை மறைத்து அந்த ஆமோனுடைய காரியத்தை என்ன செஞ்சாரு, ஒன்றுமில்லாத ஆக்கினார். அன்பவன்லே, எந்த நாளில எந்த டேட்ல இவர்களை யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே டேட்ல ஆமோனும் அவனுடைய குடும்பத்தாரும் என்ன செஞ்சாங்க, மரித்து போன அந்த தூக்கு மரத்தில் போட்டாங்க என்று பார்க்கிறோம். அன்பவன்லே, அப்ப இந்த மன்றாட்டு ஜபம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் சூழ்நிலையை மாற்றுகிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து வருகிறதா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தான பகுதியை நாம வந்து அடைந்திருக்கிறோமா, கவலைப்படாத, மன்றாடி செபி. ஆண்டவரிடத்தில் நம்ம மன்றாடி செபிக்கும் பொழுது, அழுது ஜெபிக்கும் பொழுது, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபங்கள் கேட்கப்படுகிறது. அன்பவன்லே, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தர்கள் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்று நம்ம இப்போ தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த எஸ்தருடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜபமாக இருக்குது. ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமாக மாற நாம் மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதை சொல்லும்போது என்னுடைய நண்பருடைய சாட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தது. அவருடைய மேரேஜ் பிரச்சனை பாதகமாக இருக்கும்பொழுது நான் அவரிடத்துல சொன்னேன், வந்து ஆண்டவர்கிட்ட வந்து உன் பாவத்தெல்லாம் மொதல் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணு அப்படின்னேன். அதே போல் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணார். ஆண்டவர் அழகாக பேசினார். என்ன பேசினார்னா, 3 நாள் உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் இருன்னு இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் தான் பேசினார். அப்போ அவருக்கு நான் சொன்னேன், எஸ்தர் 4:16 மூலமாக அவர் பேசினார். அப்போ நீ 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இரு, பச்சை தண்ணி கூட குடிக்காத, சாப்பிடாத, 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இரு, அப்போ ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி போடுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள் அன்பாவிலே, அதே போல ஆண்டவர் மாற்றி போட்டார். அவர் 3 நாளில் 2 நாள் தான் அவர் என்ன செஞ்சார் இருந்தார், 3வது நாள் அவங்க அப்பா வந்து, நீ எதுக்காக நீ வந்து பச்சை தண்ணி குடி குடிக்காமல் இருக்கிற, சாப்பிடு, நான் சொல்கிறேன், எனக்கு கீழ்ப்படிந்து நீ சாப்பிடு, இந்த நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த விரதம்லாம் இருக்கட்டும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான பழிபாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அதே போல் அவன் சாப்பிட்டுட்டான், 2வது நாள் விரதத்தை முடிச்சுட்டான். அன்பாலே இன்னைக்கு பாருங்கள், அந்த 2 நாள் ஜபத்திலே, மன்றாட்டு ஜபத்தில் ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலையை மாற்றி போட்டார். யார் அவனுடைய திருமணத்துக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்க பேரண்ட்ஸு, அவங்களே என்ன செஞ்சாங்க, டேட் குறித்தாங்க, வர புதன்கிழமை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன்மார் வரவே இல்லைங்க. அந்த பழிபாவத்தை நான் ஏற்றுக்கிறனால நிச்சயமாக அந்த திருமணத்தை அவர் காண முடியவில்லை. அன்பால் இன்றைக்கி திருமணம் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று அவர் ஒரு ஊழியக்காரனாக குடும்பமாக இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த மன்றாட்டு ஜபம் அவருடைய சூழ்நிலையை மாற்றிச்சு. அந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாத இருந்த ஒரு சூழ்நிலை, திருமணம் நடக்க முடியாத இருந்த சூழ்நிலையை அது மாற்றி போட்டது. இன்றைக்கி இது என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். இந்த மாதிரி அநேக காரியங்கள், இந்த மன்றாட்டு ஜபம் அநேக சூழ்நிலையிலே மாற்றி போடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கிறது பயணிகளை ஏற்றுக்கொண்டு, ஆனால் எதிரி நாட்டுக்காரன் போர் காலமாக இருந்ததுனால ஏதோ ஒரு கப்பல்னு நினச்சிட்டு அவன் குண்டை போட்டுட்டான். குண்டு இப்போ தாக்குறதுக்கு வருது. இந்த கப்பலில் இருக்கிற மாலுமே அதை வந்து அந்த கலடாஸ்கோப்பில் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஐயோ இப்போ நம்ம கப்பலில் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் மன்றாடி ஜெபிக்கிறார்கள். அன்பாலே ஜெபித்துட்டு அதில் ஒரு ஊழியக்காரர் அந்த கப்பலில் பயணம் செய்கிறார், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் கப்பலுடைய மேல்தளத்தில் போய் அந்த கப்பல் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி செபித்தாராம், ஆண்டவரே இந்த கப்பல் பொழுது முழுக போகிறது, நாங்கள்லாம் சாக போகிறோம், இந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய ஆற்றல் உம்மிடத்தில் இருக்கிறது என்று மன்றாடி செபித்து ஏந்திரிச்சு நின்று அந்த குண்டு வரக்கூடிய அந்த மிசைல் அந்த குண்டுக்கு ஒரு கட்டளை போட்டாராம். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், கீழே போ அப்படின்னாராம். அன்பாவிலே அந்த கப்பல் கிட்ட வந்த அந்த குண்டு கப்பலை துளைக்கும் பொழுது அது யாரோ ஒருவர் கீழே புழுத்து அழுத்தின போல இருந்துதான். அழுத்தின உடனே கப்பலுக்கு அடியில் போயிட்டு அண்ணாண்ட கடந்து போயிடுச்சு, கப்பல் போயிடுச்சு, கப்பல் தப்பிச்சது, குண்டு போயிடுச்சு. அதனாலே அந்த சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் மன்றாடி செபிக்கும் பொழுது இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலைகள் மாறியது. 500,000 ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது நான் இதே போல எஸ்தரை போல மன்றாடி செபித்த காலங்கள் உண்டு. அன்பாலே அந்த மன்றாடி செபிக்கும் போது என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போட்டு என் கடனிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு நாம் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும், இந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படன்று நாம் மன்றாடி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மன்றாட்டு ஜபத்தை கேட்கிறார். அன்பாங்களே இன்னைக்கு இஸ்ரேவேல் மக்களுடைய மன்றாட்டு ஜபத்தை கேட்டதுனால்தான் அவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அன்பாலே உங்களுடைய மன்றாட்டு ஜபம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சீக்கிரமாய் போய் எட்டுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் மன்றாடி ஜபிக்கிற அந்த பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோமா? அன்பாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஜபித்த பிறகு ராஜாட்டிலையும் மன்றாடுறான், என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய ஜனங்கள் ஜீவனுக்காக நான் உன்னிடத்தில் மன்றாடுகிறேன் என்று சொல்கிறார். அன்பால் இந்த ஜனங்களுடைய ஜீவனுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மன்றாட்டு ஜபத்தை நீ நானும் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பாவிலே இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி நாம் இன்றைக்கி மணிப்பூரினுடைய மக்கள் இன்றைக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு ரோட்டில் நின்று ஜெபிக்கிறார்கள், ரோட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், காற்றில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த அவல நிலைமை மாறணும். அந்த மக்களுக்காக இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த மத வெறி மாற வேண்டும், மத வெறியினால் கொலை வெறியை மாற வேண்டும் என்று நாம் மன்றாடி ஜெபிப்போம். இந்தியாவினுடைய சூழ்நிலையே மாற்றி போடுவ ஆண்டவரால் முடியும். அன்பான்ல இந்த மன்றாட்டு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற கரு மேகத்தை நாம் அகற்றி செய்து ஆண்டுடைய வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக, இந்திய தேசத்தை தப்புவிக்கும்படியாக, நரகத்துக்கு தப்புவிக்கும்படியாக, மக்களுடைய உயிருக்காக நாம் போராடி செபிப்போம், மன்றாடி செபிப்போம். கர்த்தர் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு அற்புதம் செய்வாராக. இன்னைக்கு இந்த மன்றாட்டு ஜபம் சபைகளிலே குறைந்து விட்டது, இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் குறைந்து விட்டது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட தனி ஜபத்தில் மன்றாட்டு ஜபம் இன்றைக்கு குறைந்து விட்டது, கூடி ஜபிக்கிற அந்த கூட்டு ஜபத்தில் மன்றாட்டு ஜபம் குறைந்து விட்டது. அன்பாவில்லே நாம் இன்றைக்கு அதை தட்டி எழுப்புவோம், மன்றாடி ஜெபிப்போம். எஸ்தர் ராஜாத்தையும் யூதர்களும் மன்றாடி ஜெபித்த போது அந்த சூழ்நிலையை மாற்றின தேவன் இன்றைக்கு நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். அன்பாவிலே இன்றைக்கு அப்படி தான் இன்றைக்கி மாறியது அவருடைய நிலைமை. பார்த்துங்க 9 அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 9 அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் 14 தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறிய மாதமாக ஆசாரித்து அந்த நாளிலிருந்து விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள் என்று. அன்பாலே அந்த நாள் இன்னைய வரைக்கும் யூதர்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஏறெடுத்தப்பட்ட மன்றாட்டு சபம் இன்றைக்கு யூத வம்சத்தை தப்புவித்திருக்கின்றால் நிச்சயமாக நம்முடைய இந்தியாவினுடைய அவல நிலைமையும் நம்ம மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் தப்புவிக்க முடியும், இந்தியாவினுடைய நிலைமையை தலைகீழாக மாற்ற முடியும். அன்பாவில்லை இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நாங்கள் மன்றாடி செபிக்கிற ஜெபத்தை எனக்கும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த எஸ்தர் ராஜாத்தி மத்தியிலும் ஆண்டவரே மொர்தெகாய் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் அன்றைக்கு மன்றாட்டு ஜெபத்தை நீர் ஊற்றினீரே, அதே ஜெபத்தை இன்றைக்கு இக்காலத்தில் நாங்கள் இந்தியாவில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே, மத வெறி பிடித்தவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம்மா. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஆண்டவரே மக்களுக்காக, இந்திய தேசத்துக்காக, உலக தேசத்துக்காக, ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்துக்காக, இன்னும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவரே நபர்களுக்காக நாங்கள் மன்றாடி செபிக்கக்கூடிய அந்த ஜபத்தை எனக்கும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எரேமியா ஆண்டவரே மக்களுக்காக, ஜனங்களுக்காக அழுது கண்ணீரோடு செபித்த ஜபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே தானியேல் ஆண்டவரே அவன் ஜனங்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக அவன் ஆண்டவரே பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜபித்த ஜபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே இங்க எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக மன்றாடி ஜபிக்கிற ஜபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நானும் ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலும் கூட்டு ஜபத்திலும் நாங்கள் மன்றாடி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக சூழ்நிலையை பாதகமாயிருந்த சூழ்நிலையை சாதகமாய் மாற்றப்படுகிற சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றப்போகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறீர். எங்கள் தேசத்தினுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் மன்றாடி ஜபிக்கணும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த ஜபத்தை நீர் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக நாங்கள் மன்றாடி ஜபிக்கிற ஜபத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாய் ஜபிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ மத்தியில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மாலே.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர் அப்படின்னா

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபாலா சலமோ யாந்தோரமோ ரிவாக்கவதனமா, நன்றி நன்றி நன்றி நன்றி.

உள்ளவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்ட உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்னைக்கு

பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலையில் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தை நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ், இப்பொழுதே ஹல்லேலூயா வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ், நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயந்தா அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாராக இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவை நோக்கி பார்ப்பாயா? ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ், நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான். இதுவாக தான் இருக்கு போது அப்பா, எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர், அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோம்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேரா

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

பாடுகளே. எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் அந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை அப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம்.

ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம் கர்த்தர்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயணிக்கு மது கொடுத்த போது அந்த பயணி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் விமான பணிப்பெண். ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த ஒருவரிடம் பணிப்பெண் சென்று மதுக்கோப்பை ஒன்றை எடுத்து நீட்ட அவரும் நாசுக்காக மறுத்துவிட்டார். மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் வடிவமைப்பிலான கோப்பையொன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவள். அப்பொழுது அவர் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். திரும்பியவள் மேலாளரை கண்டு அந்த பயணி என்னிடம் என்னவோ தவறை கண்டிருப்பார் போல, அவர் மதுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரை காட்டிச் சொல்ல அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். அவர் தன்னுடைய மறுப்பை அவரிடமும் சொல்ல, ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அவர் கேட்டார். அதற்கு அவர், நான் மது அருந்துவதில்லை என்று கூறினார். எதற்காக என்று கேட்டார் மதுவை கொண்டு வந்தவர். அதற்கு அந்த பயணி, அப்படியானால் முதலில் இந்த விமானத்தை ஓட்டும் பைலட்டுக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பதிலாக மதுவை கொண்டு வந்தவர், அதப்படி, அவர் டியூட்டியில் உள்ளார், கடமையில் இருக்கையில் மது அருந்தினால் அவர் தவறிழைத்து விட வாய்ப்புண்டு, அதனால் விதிமீற மாட்டார் என்று கூறினார். நானும் கடமையில் இருக்கிறேன், குடும்பஸ்தர், குடும்பத் தலைவர் என்ற என் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறி புரளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், எனவே நான் எப்பொழுதுமே குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று பரிசுத்த வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போமா? மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மதுவாயிறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கவனமாக இருப்போமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பெயர் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் நேம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 43 அத்தியாயம் 1-7 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனிதர்களையும், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த ஏசாயா 43 அத்தியாயத்தின் முதல் வசனம், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, for I have redeemed you. I have called you by your name. You are mine. கவிதா, கவியரசு, அமுதா, அன்பரசு போன்ற தமிழ் பெயர்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன. இதை விட்டு தமிழிலும் இந்திய மொழிகளிலும் எழுத முடியாத பெயர்களை தெரிவு செய்வதே நமது சிக்கல். இந்துக்களின் பல பெயர்கள் நடராஜன், சரஸ்வதி என்று தேவர்கள் தேவதைகளுக்கு அடுத்தவை. எனவே சிலர் திருமுழுக்கின் போது பெயர் மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்துகின்றனர். சிலர் மார்க்கு மாரியப்பன், பவுல் பாலசுப்பிரமணியன் என பெயரை மாற்றிக்கொள்ளுகின்றனர். இது அவசியமா? வேதத்தில் உள்ள சில பெயர்கள் குணங்களை குறிப்பிடுபவை. எடுத்துக்காட்டாக 1 சாமுவேல் 25:25 வசனத்திலே, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. வேறு சில காரண பெயர்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 29:32-35, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். சில பெயர்கள் தீர்க்க தரிசனத்தையும் சுட்டிக்காட்டின. எடுத்துக்காட்டாக ஓசியா 1:4 வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒழிய பண்ணுவேன். இப்படி சில தீர்க்க தரிசன நோக்கோடும் கூட பெயர்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பின்வரும் காலங்களில் பெயருக்கும் குணத்திற்கும் காரணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நிலையும் தோன்றிவிட்டது. இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்திய பெயர்களெல்லாம் இந்து பெயர்கள் என்றும் மேலை நாட்டு பெயர்களெல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் என்றும் நினைக்கிறோம். மிஸ் கிரீன், மிஸ்டர் பிளாக் என்ற ஆங்கில பெயர்கள், அவற்றின் தமிழாக்கமாகிய பச்சையம்மாள், கருப்பையா என்பவையை விட உயர்ந்தவையாக நமக்கு தெரிகின்றன. அழகு என்னும் பெயர் கொண்ட முருகன் என்ற பெயரை நீக்க விரும்புகிற நாம் நம் மகளுக்கு டயானா என்றும் மகனுக்கு அப்பல்லோ என்றும் கிரேக்க தெய்வங்களின் பெயரிடுகிறோம். ஜெயச்சந்திரன் என்று எனது பெரியம்மா எனக்கு கொடுத்த இந்திய பெயரை நான் விட்டுவிட்டதற்காய் வருந்துகிறேன். பெயர் மாற்றத்தை வலியுறுத்துவோர் பிற தெய்வங்களின் பெயரை உச்சரிக்கவே கூடாது என்ற வேதவசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். சிலை வணக்கத்திற்கு முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். எழுத்தின்படி இவ்வசனங்களுக்கு நாம் பொருள் கொடுக்க துவங்கிவிட்டால் பாகால் போன்ற பெயர்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் சில வேத பகுதிகளை நாம் வாசிக்கவே முடியாதே. சவுல் பவுலாக மாறினார் என்று சிலர் கூறுவர். இது சரியல்ல. ரோம குடிமகன் ஒருவனுக்கு பொதுவாக மூன்று பெயர்கள் இருந்தன. சவுலின் பெற்றோர் சவுல் பவுல் ஆகிய இரு பெயர்களையும் அவனுக்கு கொடுத்திருந்தனர். எனவே அது பெயர் மாற்றம் அல்ல. முதல் வேற்றின விசுவாசியாகிய கொர்னேலியுவின் பெயரையோ முதல் ஐரோப்பிய விசுவாசியாகிய லீதியாளின் பெயரையோ அப்போஸ்தலர் மாற்றவில்லை. திருமுழுக்கின் போது பெயர் மாற்றுவது கடவுளின் கட்டாயம் அல்ல, கட்டளை அல்ல. கிராமப்புற விசுவாசிகளின் பெயர்களை மாற்றுவது பெற்றோரின் எதிர்ப்பிற்கும் நற்செய்தி பணி எதிர்ப்பிற்கும் வழிவகுக்கிறது. ஆனால் நாடார், பிள்ளை, முதலியார் இப்படிப்பட்ட இனப்பெயர்களை தூக்கி எறிவது அவசியம். மனம் திரும்பும் நபர்களே பெயர் மாற்றத்தை வற்புறுத்தி கேட்டால் நாம் பெயர் மாற்றம் கொடுக்கலாம். அதுவும் இந்திய மொழி பெயர்களையே கொடுப்பது மிகவும் நல்லது. எனது மகளுக்கு, எங்கள் மகளுக்கு நாங்கள் இவாஞ்சலின் என்று ஆங்கில பெயரை கொடுத்தோம். ஆனால் எங்கள் பேத்திக்கு, எங்கள் மருமகன், விவிலியா என்று, விவிலியம் வேதம் என்று அர்த்தங்குள்ள இந்திய மொழியிலேயே பெயர் கொடுத்தார். அதை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். புதிய எருசலேமிலே நம் எல்லாருக்கும் ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய வாழ்வு, புதிய இதயம், புதிய ஆவி. எனவே புதிய பெயர் கொடுக்கப்படுவதற்கு நான் புதிய எருசலேம் வரைக்கும் காத்திருப்பது நல்லது. பெயர் மாற்றமோ மத மாற்றமோ அல்ல, மனமாற்றமே காரியம். பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எங்கள் மகாபெரிய தேவனே, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய நாட்டிலே நாங்கள் பிறக்க செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சுவிசேஷத்திற்கு தடையாக, சுவிசேஷத்திற்கு வீணான எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்கள் அகற்றிவிட எங்களுக்கு உதவி செய்யும். சாதி பெயர்களை எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் போடுகிற கெட்ட பழக்கத்தை சீக்கிரமாக கிறிஸ்தவர்களாக எங்களிடத்திலிருந்து நீர் நீக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.

இனிய பெயருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது என்னவா இருக்கும் என்று கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தராகி இயேசுவே சீக்கிரமாய் வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பெலனை தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெலனை புதுப்பித்து கொள்ளும் நாளாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 சொல்லப்பட்டுள்ளது போல, கழுகானது தன் குஞ்சுகள் பறக்க கற்றுக் கொடுக்க வேண்டி தன் கூட்டை கலைத்து கற்றுக் கொடுக்கிறது. இப்படியே குஞ்சுகள் கீழே விழுந்து விழுந்து கூட்டை விட உயர பறக்க கற்றுக்கொள்கிறது, புது பெலனையும் பெற்றுக்கொள்கிறது. கூடுகள் கலைக்கப்பட்ட காரியம் அதிக தீமையாக இருந்தாலும் அதில் பெருத்த நன்மையை, வெற்றியை, முன்னைக்காட்டிலும் அதிகம் கற்றுக்கொள்ளுதலை காண முடிகிறது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், தீமைகள், பலவீனங்கள், இழப்புகள், வியாதிகள், கசப்பான அனுபவங்களை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். புதிய அனுபவங்களை இன்றைக்கு கற்றுத்தரப் போகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 கூறப்பட்டுள்ளது போல, நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கும் மகத்துவமான வல்லமையை தம்முடைய ஞானத்தினால் கிரியை செய்ய போகிறார். 1 Kings 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்கள்

0: உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்காய் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை சுதந்திரிக்கும்படிக்கு முந்தி ஓடுகிறவர்களாய் தேவன் தம் பலனை உங்களுக்கு ஊற்றி ஆசீர்வதிக்க போகிறார். பிலிப்பின் புஸ்தகம் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் பலவீனங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14:19 வாசிக்கும் போது பவுலை ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிந்தார்கள், பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள், மரித்து விட்டான் என்று. 20 சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்று உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்கொள்கிற எதிர்ப்புகள், சதிகள், போராட்டங்களை முறியடிக்கும்படிக்கு புது பலனை தரப்போகிறார். கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால், அவரின் ஆலோசனைகளுக்கு காத்திருக்கிறபடியினால் அவரே உங்களின் பலனாக நீங்கள் காலூன்றி நிற்கும்படிக்கு உங்களுக்கு புது பலனை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த நாளை காண செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. யாக்கோபு நிருபம் 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மாசில்லாத சுத்தமான பக்தி என்னவென்று இங்கே வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. ரெண்டு காரியங்களை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒன்று, விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. ரெண்டு, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார். ஆனால் நானும் நீங்களும் பக்தி உள்ளவர்களாக இருந்ததுனால் தெரிந்தெடுக்கப்பட்டோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தேவன் நம்மையில் வைத்த அன்பினால் தெரிந்தெடுத்தார். அதே நேரத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம், தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், தேவன் யாரை தெரிந்து கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது பக்தி உள்ளவனை. அப்படி இல்லாதிருந்து நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இனி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் விரும்புகிற பக்தி. பக்தி என்பது ஆண்டவர் சமூகத்திலிருந்து நடுங்கி கொண்டிருப்பதோ அல்லது அதிகமாய் ஜெபிப்பதோ அதிகமாய் துதிப்பதோ அல்ல. ஜெபம் மிக அவசியம், துதி மிக மிக அவசியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக மிக அவசியம். அதே நேரத்தில் ஒன்றை மறந்து விடக்கூடாது. எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த கஷ்டப்படுகிறவர்களுக்கு நான் என்னவென்று கூட கேட்காமல், நான் என்னதான் பாட்டு பாடினாலும், நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த பக்தி வீணாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது மாசில்லாத சுத்தமான பக்தியாக எண்ணப்படாது. என் சகோதரன் வியாதியில் இருக்கிறான், எனக்கு அறிமுகமான ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, பசியில் இருக்கிறாங்க, ஆனால் நான் அதை அறிந்தும் அறியாதது போல இருந்து நான் காலையிலே எழும்பி தேவனை பாடினாலும் தினமும் பல அதிகாரங்களை வாசித்தாலும் அந்த பக்தி தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாசில்லாத சுத்தமான பக்தியாக இராது. மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன தெரியுமா? என்னுடைய ஆராதனை நடக்க வேண்டும், என்னுடைய ஜெபம் நடக்க வேண்டும், எல்லாம் நடக்க வேண்டும். அதே நேரத்தில் கஷ்டப்படுற ஒருத்தங்களை இங்கே பெருசாக கூட சொல்லலைங்க, விசாரிக்கிறது. எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிற அந்த மனசு இருக்கு தெரியுமா? இதே கர்த்தர் பக்தியாக எண்ணுகிறார். அதுவும் சுத்தமான பக்தியாய் பார்க்கிறார். ஆமே, மாசில்லாத சுத்தமான பக்தி. நான் பாடும்போது, நான் ஆராதிக்கும் போது ஆமே என்னில் வெளிப்படுகிற தேவ பக்தி, அது தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்க வேண்டும். தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் நான் எவ்வளவு பக்திமான என்னை காண்பித்தாலும் அதனால என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா கஷ்டப்படுறவங்களை விசாரிக்கணும். அது மாத்திரமல்ல, உலகத்தால் தன்னை கரைபடாதபடி காத்து கொள்ள வேண்டும். என்னதான் நாம் கிருபையின் காலத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் ஒன்று மறந்துடக்கூடாது. மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து தேவனை எவ்விதத்திலும் பிரியப்படுத்த முடியாது. மனசாட்சி காலமோ, நியாயப்பிரமாண காலமோ, ஆமென் கிருபையின் காலமோ, இனி வரப்போகிற காலங்களோ, என்னதான் காலங்கள் மாறினாலும் ஹீ இஸ் ஹோலி, அவர் பரிசுத்த. இதை மறக்கவே கூடாது, இது மாறவே மாறாது. அதனால் நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தரனை அங்கீகரிப்பார் என்கிற அந்த தவறான சிந்தை தயவு செய்து வேண்டாம். எப்படியோ இருந்த நம்மை தேவன் மீட்டு கொண்டார். மீட்கப்பட்ட நமக்கு தேவன் ஒரு துவக்கத்தை தந்திருக்கிறார். எதற்காக? நமக்கான நியமித்த ஓட்டத்தை ஓடும்படிக்கு. ஆமென். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொண்டு, மற்றவர்களை விசாரித்து, மற்றவர்களுக்கு நன்மையாய் ஒருவன் காணப்படுவானால் அவனில் வெளிப்படுகிற பக்தியை மாசில்லாத சுத்தமான தேவ பக்தியாய் தேவனுக்கு முன்பாய் காணப்படுகிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. நம்மில் இந்த பக்தி வெளிப்படுகிறதா? இல்லை என்றால் வெளிப்படும்படி நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, மாயையான பக்தி அல்ல, மாசில்லாத சுத்தமான பக்தி உமக்கு முன்பாய் நீர் சாட்சி கொடுக்கும்படியாக
அப்படி எங்கள் கிரியைகள் இருக்கும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை உங்கள் பலிபீடத்தில் வைக்கிறோம். எங்கள் கண்களை தூய்மையாக்கும், எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களை தருவீராகப்பா. திக்கற்றவர்கள், விதவைகள், ஆண்டவரே இவர்களை விசாரிக்கிற அந்த ஒரு தெய்வீக அன்பு நிறைந்த இருதயத்தை எங்களுக்குள்ளே தந்து நடத்துவீராக ஆண்டவரே. உலகத்தால் கரைவிடாதபடி காத்து கொண்டு உம்முடைய மனவாட்டியாய் காணப்பட வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவனவன் விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. இந்தியாவில் மிசோரம் மாநிலத்தில் சுமார் 87% கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் சில சபையைச் சேர்ந்தவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்காக ஒரு யுக்தியை கையாளுகின்றனர். அந்த சபையைச் சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்தாருக்கு சோறு சமைப்பதற்கு அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி நிறைய அரிசியை எடுத்து அதை தனியாக சேர்த்து வைப்பது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது அந்த பிடி அரிசியை ஒரு பையிலை போட்டு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். இவ்விதமாக எல்லா சகோதரிகளும் கொடுத்த பிடி அரிசியை விற்று பணமாக்கினார்கள். இந்த பணத்தை கொண்டு மிஷினரி தளத்தில் தேவைப்படும் திட்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள். அந்தபடி மிஷினரி தளத்தில் நடைபெற்ற வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடிவெடுத்தனர். மிசோ மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அச்சிட அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்த பிடி அரிசி அவர்களுக்கு தங்கள் தாய் மொழியில் வேதாகமத்தை பெற்றுத்தந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு தரும் காணிக்கை சிறிதோ பெரிதோ என்று தேவன் பார்ப்பதில்லை. நம்முடைய உள்ளத்தையும் தியாகத்தையும் தேவன் பார்க்கிறார். நாம் கொடுக்கும் காணிக்கை சிறிதாக இருந்தாலும் அதனால் பல்லாயிரங்கள் பயனடைவார்கள். ஆசரிப்பு கூடார வேலைக்காக ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏனெனில் மோசே அவர்களிடம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்னவென்றால், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் இன்னும் பல பொருட்களையும் கொண்டு வர கட்டளையிட்டிருந்தார். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்குக்கு எண்ணெயையும் பரிமள வர்க்கங்களையும் சுகந்த வர்க்கங்களையும் கோமேதக கற்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே காலத்தில் ஜனங்கள் கொடுத்த இந்த காணிக்கை அவர்களுக்கு வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க உதவி செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பும் பல ஆண்டுகள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தி தொழுது கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் திராணிக்கு தக்கதாகவும் அதற்கு மிஞ்சியும் தேவனுடைய ஊழியங்களுக்காக கொடுக்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்குரிய பலனை கர்த்தர் நம் கணக்கிலே சேர்ப்பார். ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம்.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எறும்புகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, from last devotion, we were meditating on the title, Learn from Ants.
1: ஞானி பெரிய புஸ்தகங்கள், பெரிய கட்டுரைகள், மேதைகளுடைய எழுத்துக்கள், சரித்திரங்கள், இவைகளிலிருந்து மாத்திரம் அவர் ஞானத்தை பெறவில்லை.

0: கவனிக்கிற ஒரு பழக்கம் தேவை.
1: We need to have the habit of observing.
0: மூன்றாவது, எந்த சந்தர்ப்பத்தையும் நிகழ விடாமல், அது நம்மை விட்டு கடந்து போக விடாமல், அவைகளை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஜாக்கிரதை நமக்கு தேவை.
1: And third I told you, don't let go the opportunities and make use of every opportunities that you get.
0: இங்கே எறும்புகள் இந்த ஞானியினிடத்தில் பெரிய பாடத்தை, பெரிய சத்தியத்தை அவர் கற்றுத்தந்தது.
1: Here these ants really taught a great lesson and truth to this wise man.
0: இந்த பாடத்தை தன் மகனுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதை எதுக்கு பயன்படுத்துறாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில சோம்பலுக்கு மாத்திரம் நீ இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு.
1: When he transferred the same lesson to his son, he transferred so that he may not give room for laziness in his life.
0: உங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், நோக்கம் இருக்கலாம்.
1: You might have a great vision, a purpose and a plan.
0: ஆனால் அதற்குரிய பணி, அதற்குரிய வேலை, அதற்குரிய உழைப்பு நம்ம கொடுக்காமல் போவோமானால் அந்த பெரிய தரிசனங்கள், ஆசைகள் கூட மண்ணோடு போயிடும்.
1: But if you don't give the, if you don't pursue that vision, if you don't give the process that is involved in it, then that will be totally lost.
0: உலகம் எல்லாம் நீங்க போய் பாருங்க, பெரிய பெரிய கட்டுமான பணிகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய கலைகள், இவைகள் எல்லாம் உருவாக்குனவங்கள பார்த்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் முதலாவது மனதிலே தான் ஒரு எண்ணமாக, ஒரு விருப்பமாக, திட்டமாக உருவானது என்பதற்கு சந்தேகமே இல்லை.
1: When you look around the world, you can see all the great buildings that were constructed, all the great sculptures and all the things greatly done. First, before they do it, they actually plan it and have purpose. They design it only in their heart first.
0: ஆனால் அதுல சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இவைகள் மனதுல விருப்பமா இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம ஒன்னையுமே பார்த்திருக்க மாட்டோம்.
1: But if they remain as a dream and a desire in their heart, we would have not seen any of those things.
0: ஒன்ற கூட நம்ம வந்து அனுபவிச்சிருக்க மாட்டோம்.
1: We would have not experienced anything in our life.
0: ஆனால் மனதுல எழும்பும் விருப்பங்களை, மனதிலே தோன்றும் தரிசனங்களை ஒரு மனிதன் கடினமாக உழைத்து பாடுபட்டு அவைகளை வந்து வேலை செய்வதற்கும், அதை வந்து நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கும் அவன் அர்ப்பணிக்கும் போதுதான் பாருங்க, அவன் என்ன நினைத்தானோ அதை அவன் உருவாக்க முடிகிறது.
1: But only when a person work on it, labor on the dream and the vision and the plan and the desire that he had, only then he can bring that into reality.
0: அதாவது ஒருவர் இப்படி சொன்னாரு, ஆகாயத்துல கோட்டைகளை கட்டுறது நல்லது.
1: So a person said this way, if you have built castles in the air, that is good.
0: ஏன்னா கோட்டை வந்து ஆகாயத்துல தான் இருக்கணும்.
1: It's because castles have to be built there.
0: ஆனா இந்த castle, இந்த ஆகாயத்துல கட்டப்பட்ட கோட்டைகள் இவ்விதமாக ஆகாயத்துல எழும்ப வேண்டுமானா அதற்கு கீழே என்ன இருக்கணும்னா, அஸ்திபாரங்கள் இருக்கணும்.
1: But in order to build castle in the air, you have to lay the foundation under them.
0: நிறைய பேர் வெறும் ஆகாயத்திலேயே கோட்டையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க.
1: Many people just build castle in the air alone and sit.
0: எல்லாம் காற்றுல தான்.
1: That is just in the air.
0: எல்லாம் மனசுல தான்.
1: Just in their heart.
0: ஆனா அவங்க அதற்கான வேலையை செய்வதில்லை.
1: But they don't work for it.
0: விசுவாசம் ரொம்ப நல்லது, ரொம்ப வல்லமை உள்ளது.
1: Faith is mighty.
0: ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
1: But faith without action is dead.
0: இந்த எறும்புகள் நமக்கு முதலாவது சொல்லி கொடுக்கிற பாடம், நாம் நேற்று கவனித்தோம், இவைகள் ஒரு தலைவனுக்காக, எஜமானுக்காக வேலை செய்வதே இல்லை.
1: The first lesson these ants taught us that we learned yesterday, ants don't work for a leader.
0: அதுதான் இந்த ஞானி சொல்றார் ஏழாம் வசனத்துல, இந்த எறும்புகளுக்கு பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது.
1: That's what in verse 7 the wise man says, they have no captain, no overseer or ruler.
0: ஆனால் கோடை காலத்துக்காக, மாரி காலத்துக்காக, கோடை காலத்திலேயே தன்னுடைய ஆகாரத்தை சம்பாரிச்சு வச்சிருது.
1: But they gather their food in the summer for winter.
0: Yeah. அப்போ இது வந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை கண்காணிக்கிறவங்க, கடிந்து கொள்றவங்க, நம்மளை வந்து உற்சாகப்படுத்துறவங்க, ஊக்குவிக்கிறவங்க, நம்மளை வந்து ஒரு வேலை செய்ய கட்டாயப்படுத்துறவங்க இருந்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற பழக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்.
1: So this teaches us a lesson that we should come out of a habit that we always need someone overseer, a monitor, a person who pressurizes so that we can do that work.
0: படின்னு சொன்னாதான் படிப்பேன்.
1: Only if someone asks me to study, I will study.
0: எழுப்பி விட்டா தான் எழும்புவேன்.
1: Only if someone wakes me up, I will awake.
0: என்ன ரொம்ப தொந்தரவு பண்ண

0: Only if someone pressurizes me, I will finish that work.
1: எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி என்ன பயமுறுத்தினாதான் நான் வேலையை செய்வேன்.
0: Only if people threaten me that they will punish me, then only I will do that work.
1: அப்படி நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது.
0: We should not live our life like that.
1: இப்படிப்பட்ட எந்த ஒரு அதிகாரி இல்லாமலும் எறும்புகள் தானாக வேலை செய்கிறது.
0: These ants work on their own without any kind of captain.
1: இரண்டாவது ஒரு நல்ல ஒரு பாடம் அவர் படித்ததாக அவர் சொல்கிறாரு.
0: The second lesson that he learned there.
1: அதற்கு பிரபுவும் கிடையாதான், அதிகாரியும் இல்லை, தலைவனும் இல்லை. ஏழாம் வசனத்தில், எட்டாம் வசனத்தில், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும்.
0: It says from verse 7, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest.
1: என்ன செய்யும்?
0: What shall it do?
1: சேர்த்து வைக்கும்.
0: It will gather.
1: கோடை காலத்தில் சாப்பிடும் என்று போடலை.
0: It is not written it will eat in the summer.
1: கோடை காலத்தில் சேர்த்து வைக்கும்.
0: It will gather food in the summer.
1: அதற்கு ஒரு அறிவு இருக்கு. இப்பொழுது எனக்கு இருக்கிற காலம் என்றும் இதே போல எனக்கு சாதகமாக இருக்காது.
0: It has a knowledge the season that I have now will not be favorable always as it is.
1: கடுமையான காலங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது.
0: There are hard times before me.
1: நான் நினைத்து பார்ப்பதற்கு முன்பதாக நான் வேலை செய்ய முடியாத ஒரு இருண்ட காலம் வருகிறது.
0: Even before I could imagine there comes a dark season which I have to encounter.
1: இப்பொழுது எனக்கு இருக்கிற சாதகமான காலங்கள் என் கையை விட்டு நழுவி போகும்.
0: This favorable season which is in my hand may slip away from my hand very soon.
1: ஆகவே எனக்கு கிடைத்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
0: Therefore I have to make use of this time and season that is before me.
1: ஆகவே அது என்ன செய்கிறதுனா, தூக்கத்திற்கு இடம் கூடாம அது கடின உழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது.
0: Therefore it doesn't commit itself to sleep and slumber but rather it works hard.
1: இந்த எறும்பின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது நல்ல பாடம் என்னவென்றால், எறும்புகள் சோம்பலில் தங்கள் காலத்தை வீணடிக்காது.
0: The second lesson that we can learn from ants is ants don't waste time in laziness.
1: அது சோம்பலினால் தன் காலத்தை வீணடிக்காது.
0: Ants don't waste time in laziness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பசியில சாகாது.
0: The result is that they never die of hunger.
1: நீங்க எங்கயாவது ஒரு எறும்பு தூங்கிட்டு இருக்கிற எறும்பை நீங்க பாத்திருக்கீங்களா?
0: Have you ever seen any ant sleeping anywhere?
1: தூங்குகிற சிங்கத்தை பார்த்திருக்கலாம்.
0: You might be see you would have seen a sleeping lion.
1: நீங்க தூங்குகிற நாயை பார்த்திருக்கலாம்.
0: You would have seen sleeping dog.
1: எது வேணாலும் தூங்குறத பார்த்திருக்கலாம்.
0: You would have seen any animal sleeping.
1: ஆனா தூங்குகிற எறும்புகளை நீங்க பார்க்கவே முடியாது.
0: But you cannot see an ant sleeping.
1: உங்க கண்ணல எறும்பு பட்டுச்சுனா அது எப்பவுமே அது இங்கும் அங்கும் வேலை செய்கிறதாகவே பார்த்துட்டு இருக்கு.
0: If you can see an ant, you can see it always working actively.
1: அந்த ஒரு சுறுசுறுப்பு அதுக்குள்ளே இருக்கும்.
0: That activeness is always present in it.
1: நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே கொஞ்சம் பாருங்களேன்.
0: If you look at the creation of God,
1: அது தேவன் வந்து தொடர்ந்து செயல்படுற நிலையில அது வச்சிருக்காரு.
0: The Lord has kept it and created in such a way that it can work continuously.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நமக்கு முன்பாக இருக்கிற இந்த சூரியன் சந்திரன் இவைகள் எல்லாம் பாருங்களேன்.
0: If you look at the sun moon that are present before us,
1: நாம் வாழ்கிற இந்த பூமியை கொஞ்சம் பாருங்களேன்.
0: Look at the earth that we live in.
1: நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கும்.
0: You can see a kind of a rotation or revolving then.
1: நீங்க இந்த பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன்.
0: Look at the earth here.
1: அது சூரியனை வருஷத்திற்கு ஒரு முறை 365 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து விடுகிறது.
0: It comes around this, it revolves around the sun in one year in 365 days.
1: அது எந்த அளவுல வந்து சுற்றுகிறதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதான்.
0: It revolves at a speed of 30 kilometers per hour.
1: அதுக்கப்புறமா இது வந்து தன்னை சுற்றியே அது என்ன பண்ணுதுன்னா ரொட்டேட் ஆகிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தண்ணியே சுற்றி வந்துருது.
0: And it also rotates around itself once in a day.
1: நீங்கள் பூமியில இருக்கிற காற்றை பாருங்க.
0: If you look at the air in the world,
1: அதுவும் மூவிங்காவே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும்.
0: It will also be moving always.
1: நீங்கள் மேகங்களை பாருங்க.
0: If you look at the clouds,
1: அது ஒரு இடத்துல இல்லாம அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும்.
0: They will not remain stagnant but be moving.
1: ஆண்டவர் உண்டாக்கின எல்லா மிருக ஜீவன்களை பாருங்க.
0: Look at all the creatures which the Lord has created.
1: அது பாம்பா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், நண்டா இருக்கலாம், அது நரியாக இருக்கலாம் அல்லது பறவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது தொடர்ந்து மூவ் பண்ணி தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
0: No matter it might be a snake or worm or bird or crab or whatever it might be, the Lord has created in such a way that it has always a movement in its life.
1: அது இருக்கிற இடத்தை விட்டு மூவ் பண்ணலனா அதுக்கு ஆகாரம் கிடைக்காது.
0: If it doesn't move from the place where it is, it will not receive its food.
1: இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு உட்கார்ற மாதிரி ஆண்டவர் இதையும் உருவாக்கல.
0: The Lord did not create anything that it can get food in the place where they are.
1: நான் யோசித்து பார்த்தேன், இந்த மரங்கள் வந்து மூவ் பண்றது இல்ல.
0: I thought about the trees which never move.
1: அது இன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு இப்படி பாய்ஞ்சு போறது இல்ல.
0: They don't move from one place to another one day or the other.
1: ஆனால் அது வளர வேண்டுமானால் காற்றில தொடர்ந்து அசைந்து கொண்டே இருந்தா தான் அதுக்கு வளர்ச்சி வரும்.
0: But if they have to grow up, they have to move in the air.
1: அது பூமிக்கு அடியில மூவ் பண்ணுது.
0: It is moving below the earth.
1: பூமிக்கு மேல மேலோங்கி மூவ் பண்ணுது.
0: And it also moves upward upon the earth.
1: உயிர் உள்ள எதுவாக இருந்தாலும் அது அமைதியா இருக்காது, அது வேலை செய்து கொண்டே இருக்கும்.
0: Anything that has life will not remain calm, but it always works.
1: நம்மளுடைய சரீரத்தை கொஞ்சம் பாருங்க.
0: Look at our body.
1: நம்மளுடைய சரீரத்தை வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நாம நீட்டி நிமிந்து படுத்துட்டாலும், வெளியரங்கமாக நாம அதுக்கு வேலை கொடுக்காம போயிட்டாலும், உள்ளரங்கமாக தொடர்ந்து அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது.
0: Right from head to toe, even if you sleep, if you don't give any kind of action outwardly, but inside your body, it always keeps on working.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மெயினா நம்ம ரத்தத்தை பாருங்களேன்.
0: Especially consider our blood.
1: நாம தூங்கிட்டு இருந்தாலும் ரத்தம் வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
0: Even if we are sleeping, the flow of blood is right from head to toe.
1: அதாவது எப்படி ஓடுதுன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க எந்த அளவு அது பாய்ந்து ஓடுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு பூமி இருக்கு பாருங்க, பூமியினுடைய ஈக்குவேட்டர் நடுமையம் இருக்கு பாத்தீங்களா, அதை நாலு முறை சுத்தி வந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து சுத்துதான் உள்ளே.
0: So they say that the length of flow of blood vessels is that when you come around the equator four times, it is equal to the length of the blood vessels that flows in it.
1: அவ்வளவு தூரம் அது உள்ள வேலை செய்யுது.
0: It works so much in our body.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்க ஒவ்வொரு சரீரத்தின் அவயவத்தை பார்த்தாலும் அது வேலை செய்து கொண்டே இருக்கும்.
0: If you look at each organ of a body, they all work out.
1: நீங்கள் மூளையை பார்ப்பீங்களானா,
0: if you consider our brain,
1: அதிலிருந்து வரும் இன்ஃபர்மேஷன், அதற்கு போகிற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகுதாம்.
0: They say the information that it receives and sends, it is almost 4000 kilometer speed.
1: அதாவது நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்களுக்குள்ள ஏறத்தாழ 3 பில்லியன் முறை அது அடிக்கிறதாம்.
0: So they also say our heart beats around 3 billion times in the lifetime of a man.
1: உண்மையா ஆச்சரியமா இருக்குது.
0: It's really surprising.
1: நீங்கள் இந்த லங்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு 1000 முறை அது பம்ப் பண்ணுகிறது.
0: So if you look at our lungs, it pumps many thousand times in a day.
1: நம்முடைய கிட்னிஸ் எடுத்துக்கொள்வீர்களானா,
0: if you look at our kidneys,
1: அது பல லிட்டர் நம்முடைய ரத்தத்தை பல அளவுல சுத்திகரித்து ஃபில்டர் பண்ணி வேலை செய்து கொண்டே இருக்கிறது.
0: It filters our blood in many levels and many times and it works out.
1: நீங்க நம்மளுடைய வயிறு பாருங்க.
0: Look at our stomach.
1: நீங்க அது வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டாலும் அது தூங்காம உட்கார்ந்து எல்லாத்தையும் அரைச்சு சிரிக்க வச்சிருது.
0: So even if we eat and sleep, it will not sleep, it will crush and grind and it digest all of food.
1: நம்மளுடைய கண்களை பாருங்க.
0: Look at our eyes.
1: அது நாம சும்மா பாக்குறோம் நினைக்கிறோம், ஆனா பலமுறை அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி நம்முடைய கண் வந்து காய்ந்து போகாம இருக்கிறதுக்கு அது தொடர்ந்து தண்ணீரை விட்டு கொண்டே இருக்கு.
0: So even if we may think that we are just looking at something, but it always keeps on closing and opening so that the tear glands are secreted that it may not get dried up.
1: ஆண்டவர் படைத்த முழு பூமி, அண்ட சராசரம், மிருகங்கள், ஏன் நம்முடைய சரீரம் கூட தொடர்ந்து வேலை செய்கிறது.
0: The earth, the universe, the animals, even a body that is created by God, they continually work.
1: அது வேலை செய்வதனால தான் ஒரு மனிதன் உயிர் பிழைக்கிறான், ஒரு மனுஷன் சுகமா இருக்கிறான்.
0: Just because they work, a person is surviving and a person is living.
1: இந்த நாட்கள்ல வந்து புதிய கண்டுபிடிப்புகள்ல நமக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப சுலபமாக வியாதிக்குள்ள போகணும், சுலபமாக பலவீனம் அடையணும்னா வேற ஒண்ணுமே இல்லையா, வேலை செய்யாம இருந்தாலே போதுமா, அதுவே எல்லா வியாதியும் உள்ள கொண்டு வந்துருமா.
0: Today people have discovered that if a person ought to receive any kind of diseases, if he remains idle, that results in disease, it seems.
1: அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போனாலே அது என்ன பண்ணுது, பல பாகங்களை, மனுஷனுடைய பல பாகங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளையும் தீங்குகளையும் கொண்டு வந்து விடுகிறது.
0: So if a person has no physical activities, it remains a danger to bring all kinds of diseases into a man.
1: ஆனால் இன்றைக்கு உள்ள மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்றோம், இதுல பாத்தீங்கன்னா புதிய புதிய உபகரணங்கள் எதுக்கு வருதுன்னா, மனுஷன் வேலை செய்யாமலே மிஷினை வச்சு வேலை செய்யறதுக்காக அவன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான்.
0: So we say today is a modern world and today many equipments and many things are being invented just because a person, man can use them that he may not do any kind of physical activity.
1: அதாவது இப்பெல்லாம் கார் வந்திருக்கு, என்ன கார்னா ஓட்டவே வேண்டியது இல்லை, உள்ள ஏறி பட்டன் அமுத்தி மேப்பை போட்டால் போதுமா அதுவே போயிட்டு வந்துடும்.
0: So today they have discovered cars where they say it is automatic cars, you need not drive itself, you can switch on the button, it can go and return back.
1: நீங்க வேலை ஸ்தலங்களில் இன்னைக்கு பாருங்க, பாதி மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டட்னு சொல்றாங்க.
0: So even in your workplace you can see most of the machines are automated.
1: மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை கம்ப்யூட்டர் செஞ்சிருது.
0: Computers are doing the work of a man.
1: மனுஷனுக்கு நீங்க என்ன வேலை கிடையாது.
0: Today man has no work now.
1: இத வந்து நம்ம மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம சொல்றோம்.
0: We call it as modern advancement.
1: ஆனா முன்பு இருந்ததை பார்க்கலாம், மனுஷன் பெரிய சோம்பேறியாக மாறி கொண்டிருக்கிறான்.
0: But man, human beings are becoming more lazy than earlier.
1: ஆண்டவர் பாருங்க, வேலை நாம உழைப்பது என்பது நம்முடைய ஆரம்பம், நம்மளை சிருஷ்டித்த நாள்ல இருந்தே ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறாரு.
0: So this work is something which the Lord has created right from the day that he created us.
1: ஆதாமை பாருங்கள்,
0: look at Adam.
1: அவனுக்கு தேவன் மனைவியை கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது வேலையை கொடுத்தார்.
0: See, before God gave him a wife, God gave him a work.
1: சில பேர் நினைக்கிறாங்க வேலை என்பது நம்ம செய்த பாவத்திற்கான சாபம் நினைக்கிறாங்க.
0: Many people think work is something, a curse that is given for our sins.
1: சில பேர் இத தவறா கூட விளக்கம் கொடுக்கறாங்க. எப்படினா, இயேசு வந்ததனால நமக்கு வேலையே இல்ல, நாம நல்லா இளைப்பாறலாம், அவரே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லி.
0: Some people also misinterpret saying that since Jesus have come we need not work anymore, we can take rest.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
0: You have to listen carefully.
1: வேலை என்பது பாவத்தினால் வந்தது கிடையாது.
0: Work is not a consequence of sin.
1: பாவம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கிற வேலையும் கொடுத்தார்.
0: So before sin entered this world, God gave the work of taking care of the garden, pruning and tilling it to Adam.
1: வேலை இல்லாமல் ஒருவன் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
0: Even apostle Paul says if you don't work you should not eat.
1: அதாவது வேலை இல்லாமல் சொல்ல கூடாது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன்.
0: A person who have no heart to work should not eat.
1: அப்போ வேலை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது.
0: So work is very important.
1: இந்த எறும்பு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா,
0: What does these ants teach us?
1: நம்முடைய நேரத்தை நாம் சோம்பலில் செலவழிக்க கூடாது.
0: We should not waste our time in laziness.
1: நீங்கள் நீதிமொழிகள் 20:4 வாசிப்பீர்களானால்,
0: If you read Proverbs 20:4,
1: சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி உளமாட்டான்.
0: The lazy person does not plow in season.
1: அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது.
0: Harvest comes and there is nothing to be found.
1: அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, அவனுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிருவான்.
0: He will find some excuses and reasons for not to work.
1: குளிருதுன்னு ஒரு காரணம் சொல்லுவான்.
0: He will give an excuse as if it is cold.
1: திருப்பி வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவான்.
0: And if it's summer he says it is too hot and he will not work.
1: ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலை செய்ய மாட்டானா.
0: He will give some blame excuse and he will not work.
1: அதன் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கையில ஒன்றுமில்லாம வெறுமையா இருப்பான்.
0: As a result there will be nothing found in his hand.
1: நீங்கள் நீதிமொழிகள் 24:30-31 பாருங்க.
0: If you read Proverbs 24:30-31,
1: சோம்பேறியினுடைய வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன்.
0: I passed by the field of one who was lazy, by the vineyard of a stupid person.
1: இதோ அது எல்லாம் முட்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதின் கற்சுவர் இடிந்து கிடந்தது.
0: And see, it was all overgrown with thorns, the ground was covered with nettles, and its stone wall was broken down.
1: அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன்.
0: And I thought, I saw it and I began to ponder upon it.
1: அதை நோக்கி பார்த்து புத்தி அடைந்தேன்.
0: I looked upon it and received instruction.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் அன்பாய் சொல்லுவேன், நாம வந்து சோம்பேறியாக இருப்பதினாலே நமக்கு எந்த நன்மையும் கிடையாது.
0: I tell you, if you remain lazy, it is of no use to us.
1: அந்த சோம்பல் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த சில நன்மைகளை கூட நாம் அழித்து விடுவதற்கு அது முன்னோடியா போகுது.
0: Laziness remains a weapon that destroys all the free blessings which the Lord has given us.
1: பாருங்க, அதனால தான் பாருங்க இந்த சோம்பேறியை பற்றி நீங்க படிப்பீங்களானா நீதிமொழிகள் 19:24 வாசித்தீங்கன்னா,
0: That's why if you read about this lazy person in Proverbs 19:24,
1: சோம்பேறி தன் கையை கலத்திலே அல்லது தட்டிலே வைப்பானா?
0: The lazy person buries a hand in the dish.
1: ஆனால் சோம்பலினால் தன் வாய்க்கு அதை திரும்ப எடுக்காமலே இருப்பானா?
0: And will not even bring it back to the mouth.
1: அவனால வேலை செய்ய முடியாது. சாப்பிடுறது கூட ஒரு வேலை.
0: Even he considers eating to be a work.
1: சமைச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான்.
0: Even if you cook and give him, he will not eat it.
1: எதை பத்தி சொல்லுதுன்னா, மற்றவர்கள் உனக்காக சம்பாதித்து கொடுத்த நல்ல சுதந்திரங்களை கூட அவனால் என்ன செய்ய முடியாதுன்னா பராமரிக்க முடியாது.
0: It speaks about the inheritance which other people have earned for you, which he cannot take care of.
1: நமக்கு நல்ல ஒரு சம்பவம் நமக்கு இயேசுனுடைய ஓமானத்திலிருந்து நமக்கு தெரியும்.
0: We know a very good incident and from the parable of Jesus.
1: நீங்கள் மத்தேயு 25 அதிகாரத்துல வருவீர்களானா?
0: If you come to Matthew 25,
1: அங்கே ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு பயணமாய் போகையில் அவனுக்கு இருந்த அவனுடைய சம்பத்தை அவன் மூன்றாக பிரித்து யார் யாருக்கு எந்த திராணி இருக்கோ அதற்கு ஏற்ற விதமாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்துன்னு பிரிச்சு கொடுக்கிறாரு.
0: When the master went for a long journey, before he went, he parted his possession and gave everyone according to the ability as 5 talents, 2 talents and 1 talent.
1: இதுல என்ன ஆச்சரியம்னா, இது எல்லாம் அவர் சம்பாதிச்சது.
0: So what is most surprising here is all these are earned by him.
1: அவர் சேர்த்தது.
0: He was the one who stored and
1: அவர் உழைச்சது. அவருடைய பலனை இப்போ இவங்களுக்கு கொடுக்கறாரு.
0: He labored it and the reward of his labor he gave it to them.
1: உழைச்சு கொடுத்தா ரெண்டு பேர் அதை வந்து 2 மடங்காக்கிட்டு திருப்பி கொடுத்தானா?
0: When he labored and gave it to him two of the person they doubled it and gave it back.
1: ஆனால் ஒருவன் இருக்கறான் பாருங்க, மூன்றாவது வாங்குனது ஒன்றே ஒன்றுதான்.
0: But the third person who received only 1 talent.
1: ஆனால் அவன் என்ன செய்கிறானா, தோண்டி புதைத்து விடுகிறான்.
0: He just dug it and hid it.
1: திரும்ப வந்த எஜமான் அவனை பார்த்து கடிந்து கொள்ளும் போது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
0: So when this master when he returned back, what are the words that he uttered when he said?
1: நீங்கள் மத்தேயு 25:26 பாருங்க.
0: If you read Matthew 25:26,
1: அவனுடைய எஜமான் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே.
0: But his master replied, you wicked and lazy slave.
1: எப்படி? நான் சம்பாதிச்சேன்.
0: I earned it.
1: நான் சேர்த்தேன்.
0: I stored up.
1: அதை உனக்கு நான் கொடுத்துட்டு போனேன்.
0: And that I gave it to you.
1: ஆனா நான் உனக்கு கொடுத்ததை வைத்து எதையுமே செய்யாமல் சோம்பலியினாலேயே அதை வீணடித்தாயே.
0: But you have not done nothing with what I have given, but you have wasted it because of your laziness.
1: அந்த எஜமானுடைய வேதனை என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நான் வங்கியில கொண்டு போட்டிருந்தேன்னா எனக்கு வட்டியோடையாவது நான் வாங்கியிருப்பேன்.
0: The pain of this master is that if I had put that money to the exchanges, I would have received my own with assurance.
1: ஆனா சோம்பேறியான உங்கட்ட கொடுத்து என் பணத்தினுடைய வருமானம், என் பணத்தினால் வர்ற நன்மை வீணா போயிடுச்சே.
0: But giving that to you sluggard like you, I have wasted the benefit that I can receive out of it.
1: இந்த அநேக பிள்ளைகள் பாருங்க, தங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற நன்மைகளை அவங்க பயன்படுத்துறது இல்ல.
0: Today many children they don't use the benefits that they get freely to them.
1: கரெக்ட்டா மாசமான டம் ஆன ஃபீஸ் கட்டிறாங்க.
0: So for every term they are being paid the fees.
1: பத்தாம போற டிரெஸ்ஸுக்கெல்லாம் மாத்தி மாத்தி புதுசா யூனிஃபார்ம் சைஸுக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க.
0: And their uniform is also replaced when it is out of size.
1: வருஷம் வருஷம் புது ஷூ புது சாக்ஸ் கிடைச்சிருது.
0: Every year they will get new shoes and new socks.
1: எத்தனை பேனா பென்சில தொலைச்சாலும் திரும்ப திரும்ப வாங்கி கொடுத்துறாங்க.
0: No matter how many pen and pencil they lose, you will get new ones.
1: வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை பேக் மாத்தி கொடுத்துறாங்க.
0: At least once in a year or twice in a year they will change their bags.
1: போறதுக்கும் வர்றதுக்கும் பயணத்துக்கு வேண்டி பணத்தை கொடுத்துறாங்க அல்லது அதுக்கு வேண்டி ஆயத்தம் செய்றாங்க.
0: So you will be given money for your travel or either the facility is being made for it.
1: நல்ல மாப்பிள மாதிரி போயிட்டு ஸ்கூல்ல போய் பெஞ்சில உட்கார்ந்துட்டு இறங்கி வர வேண்டியதுதான்.
0: You have to go like a groom to the school and sit and return back.
1: அங்க போய் புதுசா ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல.
0: There's nothing that you gonna research and find something new.
1: எல்லாமே எழுதி வச்சிருக்கு.
0: Everything is already written.
1: புக்ல இருக்கறதையும் திருப்பி போர்டலயும் எழுதி போடுறாங்க.
0: The things that are present in the book is again written on the board.
1: அது மாத்திரல்ல வாய் கிளிய பலமுறை சொல்றாங்க.
0: And also they speak and shout saying whatever is written there.
1: உண்மையா பார்த்தா அங்க அதிகமா வேலை செய்யிறது யாருன்னு கேட்டா காலையில இவங்க எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி சமைக்கிற அம்மா தான் ரொம்ப டயர்டா இருக்காங்க.
0: Truly to say mother is the one who is really tired and work more before they wake up she will wake up and do the
1: work. நாளெல்லாம் ஒரு 6 மணி நேரமாகிலும் தொண்டை தண்ணி போக கத்தி கத்தி பேசுறதுல கழிச்சு போக வேண்டியது யாருன்னா டீச்சர் தான்.
0: And truly to say, teachers are the one who really becomes tired as they teach for 6 hours continuously.
1: ஆனா வீட்டுக்கு வர பிள்ளைங்களை பாருங்களேன்.
0: But look at the children who return home.
1: பயங்கர டயர்ட் மா, ஒண்ணுமே முடியல.
0: Mom, I'm really tired. I'm not able to do anything.
1: ஒண்ணுமே என்னால செய்ய முடியல.
0: I'm not able to do anything.
1: நான் செலவில் நினைப்பேன்.
0: I used to think sometimes.
1: வேலை செஞ்சிட்டு இருக்கிறமா கால 6 ல இருந்து அடுத்த ராத்திரி சாப்பாடு வரைக்கும் வேலை நடந்துட்டே தான் இருக்கு.
0: Mom who works right from the morning, she will be working until the night for the next meal as well.
1: இவர் போய் பெஞ்சில உட்கார்ற நேரம் அம்மா வந்து நேற்றைக்கு போட்ட துணியை துவைச்சு போட்டுக்கிட்டு
0: இருக்காங்க. The time he sits in his bench, mother will be washing his clothes.
1: இந்த புள்ள வர்றதுக்கு முன்னால வீட்டை சரி பண்ணிட்டு இருப்பாங்க.
0: So she will be putting everything in order in the house before he returns back.
1: அங்க டீச்சரை பாத்தீங்கன்னா காலையில எழும்பி பாடத்தை ப்ரிபேர் பண்ணிட்டு ஸ்கூல்லயும் பாடத்தை நடத்தி முடிச்சிட்டு இவன் எழுதின பேப்பர் உட்காந்து வீட்டுல உட்காந்து கரெக்ட் அதை உட்காந்து மார்க்கிங் பண்ணிட்டு உட்காந்துருப்பா.
0: When you look at teacher, she will be getting up early. She have to prepare for the lessons. She have to come and teach and again go home and correct the papers which he has written.
1: ஏன்னா உட்காந்து பாக்குற ஆளுக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப டயர்ட்.
0: But the person who sits and listens to it becomes more tired than everyone else.
1: இதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா?
0: You know what is the reason behind it?
1: ஒண்ணும் கிடையாது, சோம்பல் தான்.
0: It is just laziness.
1: அதே வேளையில லீவ் விட்டா போய் கிரிக்கெட் விளையாடும் போது பாத்திருக்கீங்களா?
0: At the same time when it is a holiday, have you seen them playing cricket?
1: இது கிளாஸ் ரூம் குள்ள உட்காரச்சு தலைக்கு மேல மூணு நாலு ஃபேன போட்டு லைட் போட்டு உட்கார வச்சிருக்கோம்.
0: This is where you are sit made to sit in a classroom with a tube lights and also 3 to 4 fans above your head.
1: நல்ல மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி கட்டிய கையில குடுத்துறோம்.
0: And you also have your lunch box with you so that you can eat on time.
1: ஆனா லீவ் விட்டா அந்த பிள்ளைங்க ஓடுறதும் ஆடுறதும் வெயில நின்னு வேர்த்து விறுவிறுத்து கூப்டாதான் வருவாங்க.
0: But if it's a holiday, they will run here and there, sweat around, and only if you call, they will come back.
1: அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, எதுவும் தேவையில்ல.
0: They don't want food, water, or anything else.
1: எந்த பிரேக்கும் தேவையில்ல.
0: They don't want any breaks.
1: ஆனா தொடர்ந்து வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க, சாரி வேலை விளையாடுறாங்க.
0: But they continually play.
1: அது எப்படி உங்களுக்கு எனர்ஜி வந்துச்சு?
0: How can you receive that energy?
1: விளையாடி முடிச்சு வந்தவனை பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் படுப்பான, இல்ல இல்ல சாயங்காலம் இன்னொரு மேட்ச் இருக்கு போறேன்னு கிளம்பிடுவான்.
0: So after they return from the match, if you ask them to sleep for some time, they will say, no, I have one more match in the evening, and they will run again.
1: என்னப்பா ஸ்கூல்ல போய் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியே, இப்ப இப்படி அலையறே அலையாதுன்னு சொன்னா உட்கார்றாங்களா பாருங்க.
0: See, if you say, see, you find it difficult to sit in a classroom for so long, now don't go around, roam around, that you will become tired. They will not sit at home at all.
1: ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா,
0: what is the difference between both?
1: ஒன்று சோம்பலோட செய்யற வேலை, இன்னொன்னு உற்சாகத்தோட செய்யற வேலை, அவ்வளவுதான் வித்தியாசம்.
0: The first one you do with laziness, the other one you do with interest.
1: அதனால தான் ரோமர் 12:11 ல வாசிக்கிறோம்.
0: That's why we read in Romans 12:11.
1: ரோமர் 12:11.
0: Romans 12:11.
1: அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள்.
0: Not slothful in business.
1: ஆவியிலே அனலா இருங்கள்.
0: Be ardent in spirit.
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க.
0: Serve the Lord.
1: எப்படி இருங்க?
0: How it is?
1: அசதியா இருக்காதீங்க.
0: Do not lag in zeal.
1: அனலா இருங்க.
0: Be ardent.
1: நீங்கள் ஊழியம் செய்யுங்க.
0: Serve the Lord.
1: நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த சுறுசுறுப்பை நாம கற்றுக்கொள்ளணும்.
0: I tell you we have to learn this activeness in our life.
1: இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எறும்புகளை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த எறும்பு வந்து மொத்தமாகவே ஒரு 45-60 நாட்கள் தான் உயிரோடே இருக்குமா.
0: So what is interesting fact is that these ants live just for 45 to 60 days.
1: அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, உதாரணமாக ஒரு எறும்பு வந்து அது ஏப்ரல் மாதம் பிறக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன்.
0: ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் an ant is born in the month of April.
1: ஏப்ரல் மே அந்த ரெண்டு கோடை காலத்தில் அதோட சாப்டர் க்ளோஸ்ட், அவ்வளோதான்.
0: So their life ends by April and May.
1: அது மாரி காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வச்சுக்கிடுங்க, அந்த காலத்தை அது லைஃப் டைம்ல பார்க்கவே பார்க்காது.
0: It never sees or witnesses the rainy season which comes in October November.
1: நான் எங்க மாரி காலம் பார்க்க போறேன், நான் எதுக்கு அந்த நாளுக்கா நான் உட்காந்து நான் ஆகார தாயத்தை பண்ணணும், நான் பேசாம சாப்பிட்டு தூங்குறேன்னு தூங்காது.
0: It will never say why should I prepare something or prepare food and gather food for the rainy season which I'm not going to witness at all. Let me eat and sleep well.
1: நான் உயிரோடு இல்லாத காலத்துக்காக ஏன் இப்ப கஷ்டப்படணும்?
0: Why should I work for a season where I'm not going to be alive at all?
1: அப்படி சொல்லாது.
0: It will never say so.
1: அது தொடர்ந்து வேலை செய்யும்.
0: It will continue to work.
1: நான் சொல்றத வேணா ட்ரை பண்ணி பாருங்க.
0: You try this and see.
1: அதுக்கு நீங்க ஒரு கிச்சன்ல வேணா கொஞ்சம் சக்கரையை கொஞ்சம் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்களேன், அது அங்க இருக்காது.
0: If you just drop some sugar particles in a kitchen, switch off the light and go, after some time you come and see you cannot find the sugar there.
1: நீங்க பூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம், திரும்பி போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லைன், ஒரு ஆர்மியே நிற்கும். அது பாத்தீங்கன்னா எங்கேயாவது நீங்க ஒரு சின்ன ஒரு துண்டை கீழே போட்டிருப்பீங்க, நீங்களே கவனம் இல்லாமல் ஒரு சின்ன சாப்பாடு பண்டம் லைட்டா கீழே விழுந்திருக்கும், அவ்வளவுதான். ஒரு பெரிய ஆர்மியை கொண்டு வந்து மொத்தமா தூக்கி ஓடிடும்.
0: See sometimes you would have locked your house and left, but when you return back you can see an army of ants in a ray they might be bringing because you have dropped some food
1: particles. அந்த எருமட்ட போய் கேட்டு பாருங்களா, ஏன்பா இப்படி உழைச்சிட்டு இருக்க, நீ தான் ரெண்டு மாசத்துல போய் சேர போறியே, எதுக்கு இப்படி சேர்த்து சேர்த்து கூட்டுக்குள்ள கொண்டு போறேன்னு கேட்டு பாருங்களா.
0: You just ask them and see why are you laboring and working so much because you're going to die in another 2 months, why do you want to store up all these things?
1: ஏன் நீ சோம்பலா இருக்க கூடாதுன்னு கேட்டா,
0: why don't you be lazy?
1: சாப்பிடாம போயிட்டாலும் என் பின்வரும் சந்ததிகள் அழியாம இருக்கிறதுக்காக நான் வந்து அவர்களுக்காகவா சேர்த்து
0: வைக்கிறேன். That comes behind them.
1: என் பின்னால ஒரு சந்ததி வருது.
0: There's a generation that comes after me.
1: நான் சாப்பிடாம போய்டாலும் அவர்கள் சாப்பிடணும்னு சொல்லியாது நான் மற்றவர்களுக்காக நான் ஆயத்தம் பண்றேன்.
0: Though I don't eat it, I leave that fruit of my efforts that they can eat it.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
0: This is really amazing.
1: நான் பலமுறை இத நான் கவனிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன்.
0: I have noticed it many times and I'm really surprised at it.
1: சில முறை விமானங்கள்ல பயணம் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சைட் போர்டில் வந்து எறும்பு அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கும்.
0: சம்டைம்ஸ் வென் யூ ஆர் ஃப்ளைங் இன் அ ஃப்ளைட் யூ கேன் சீ ஆன் தி சைட் யூ கேன் சீ ஆண்ட்ஸ் மூவிங் அரவுண்ட்.
1: அங்க கூட காலனி ரெடி பண்ணிருக்க போல இருக்கு.
0: சோ ஈவன் தே ஹேவ் ப்ரிபேர்ட் காலனிஸ் தேர்.
1: அங்க கூட அது வேலை செஞ்சிட்டு இருக்கு.
0: தே ஆல்சோ வர்க் ஈவன் இன் ஃப்ளைட்ஸ்.
1: நம்ம என்ன பாடுபட்டு ஃப்ளைட்ல போனா இது டிக்கெட் வாங்காம அப்படியே சுத்திட்டு
0: இருக்கு. வி ஸ்ட்ரகிள் எ லாட் அண்ட் கெட் இன்டு எ ஃப்ளைட் பட் தே ஜஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரகிள் அண்ட் கெட் இன்டு ஃப்ளைட் அண்ட் வர்க்.
1: அங்கேயும் அது ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டு
0: இருக்கு. ஈவன் தேர் தே ஸ்டோர் அப் தேர் ஃபுட்.
1: ஆச்சரியமா இருக்கு அந்த எறும்புகளை பற்றி.
0: வென் யூ லுக் அட் தி ஆன்ட்ஸ் இட் இஸ் ரியலி
1: அடிக்கடி யோசிப்பது உண்டு.
0: I used to think about them.
1: இந்த உலகத்துலலாம் ரொம்ப பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் ஒரு காலம் வாழ்ந்து இப்பொழுது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க.
0: They say there are many big animals, great animals that lived in this world which is extinct now.
1: உதாரணமாக டைனோசார்ன்றாங்க. பெரிய பெரிய அதெல்லாம் பிரம்மாண்டமான மிருகங்கள் எல்லாம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்றாங்க.
0: For example they say dinosaur which is a great huge animal but it is totally extinct now.
1: இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா புலிகள் சிங்கங்கள் வந்து காப்பாற்றப்படுகிறது.
0: Now today they save lions and tigers.
1: அவங்க எல்லாம் சொல்றாங்க இது இப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு.
0: They say they are at the verge of extinction if you leave them as such.
1: நான் யோசித்தேன் இவ்வளவு வலிமையான புலி, இவ்வளவு வலிமையான சிங்கம், இவ்வளவு மகா பிரம்மாண்டமான டைனோசரே அழியிற அளவுக்கு ஆயிடுச்சு.
0: So I thought these great lion, great tiger, this huge dinosaur have come to extinction.
1: ஆனால் எறும்ப பத்தி யாராவது எறும்ப எல்லாம் சேர்த்து வைக்கலாம் அது அழிஞ்சிர போது யாரும் சொன்னது இல்ல.
0: But have you ever heard anybody saying these ants will extinct so that we can store these ants?
1: இத கொன்னா போதும் மருந்து கண்டுபிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம்.
0: People find medicines for them so that we can kill them.
1: ஆனா அதையும் மிஞ்சி உலகத்தின் எல்லா பகுதியிலேயும் அது தொடர்ந்து வளருது பெருகுது.
0: But beyond that they grow up, they spread around the entire all the parts of the earth.
1: அது நாட்டில காட்டிலையும் இருக்கு.
0: It is present in the land and also in forest.
1: தண்ணியிலையும் இருக்கு, நல்ல ஈரமான இடங்கள்ல இருக்கு, காய்ந்த இடங்கள்லயும் இருக்கு.
0: It is present in dry lands and also wetlands.
1: ஓபன் ஸ்பேசஸ் இருக்கு, க்ளோஸ் ஸ்பேஸ்லயும் இருக்கு.
0: It is present in open spaces and closed spaces.
1: ஒரு இடமா இது இல்லாத இடம் இருக்கா?
0: Is there any place where you cannot find them?
1: எல்லா இடங்களிலும் இருக்கு.
0: You can find them in every places.
1: ஏன் அப்படி அது அதனால சர்வைவ் பண்ண முடியுதுன்னு கேட்டா,
0: how it is able to survive everywhere?
1: தொடர்ந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்ள சுறுசுறுப்புடன் சோம்பல் இல்லாமல் வேலை செய்கிறது.
0: They continue actively without laziness to save themselves and they also generations.
1: கர்த்தரே நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த வேலை செய்கிறதுல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும்.
0: Even in our life we should have this desire to work.
1: நாம வேலை செய்யாம போனோம்னா ஒரு தேங்கி நின்ற குட்டையை போல நம்ம மாறிடுவோம்.
0: If you don't work you are like a stagnant pond.
1: நம்ம ஒரு இடத்துல பாருங்க ஒரு தண்ணி ரொம்ப நாள் தேங்கிருச்சு அப்படினு சொன்னா,
0: If water stagnates in a place for a long time,
1: அது என்ன ஆகுதுனா அந்த இடத்துல துர்நாற்றமும் அந்த இடத்துல அந்த தண்ணீர் கெட்டு போகிறதற்கும் அது வந்து காரணமா மாறுது.
0: So that becomes a breeding ground for all kinds of diseases and also other kind of stagnation.
1: ஒரு ஸ்டிங்க் வந்துரும் அதுல இருந்து ஒரு ஒரு துர்நாற்றம் கூட வீசிரும்.
0: So there's a kind of sting that comes out of it.
1: நான் நினைக்கிறேன் நம்மளுடைய மூளை கூட ரொம்ப ஐடலா இருந்தா அது வந்து ஸ்டிங்க் ஆயிடும். அது
0: சோ ஈவன் இஃப் आवर பிரைன் ரிமைன்ஸ் ஐடல் இட் will start stinking.
1: பிசாசுக்குன்னு ஒரு வொர்க் ஷாப்பா அது மாறிடும்.
0: இட் டர்ன்ஸ் இன்டு வொர்க் ஷாப் ஆஃப் தி டெவில்.
1: நாம தொடர்ந்து நாம என்ன செய்யணும்னா பணி செய்ய வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும்.
0: We should have a desire and passion to work continually.
1: பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு போட்டோ ஜர்னலிஸ்ட் ஒருவர் இந்தியாவுக்கு வந்தாராம் வெளிநாட்டுல இருந்து.
0: Many years ago a photo journalist came from a foreign country to India.
1: அவர் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்தாராம்.
0: He traveled all around India.
1: அவர் திரும்ப அவர் நாட்டுக்கு போன உடனே அவருடைய சகாக்கள் கேட்டாங்களாம், இந்தியாவில் நீ வினோதமாக கண்ட காட்சி என்ன அப்படின்னு கேட்டாங்க.
0: So on his arrival back home, all his co-workers asked him, what was the strange thing that you found in India?
1: எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாததை இந்தியாவில் நீ பார்த்த காரியம் என்னன்னு கேட்டாங்க.
0: So what is the strange thing that you found in India where you cannot see anywhere in the world?
1: அதுக்கு அவர் என்ன சொன்னாரன் தெரியுமா?
0: You know, what did he say? That
1: எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இந்தியாவை சுற்றி டிராவல் பண்ணும்போது அநேக இடங்களில் அநேக மனிதர்கள் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்திருந்தாங்க. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு
0: சொன்னாரு. He said, I was really surprised and it looks strange when I went around India. I can see many people in India standing everywhere doing nothing.
1: இத நான் சொன்னா உண்மை நிறைய பேர் சொல்லுவீங்க.
0: If I say this, many people will accept it as true.
1: நம்ம ஊர்ல டீ கடை பெஞ்ச் ன்னு ஒன்னு இருக்கும் பாத்திருக்கீங்களா?
0: We have something called tea shop bench.
1: டீ ஷாப் பெஞ்ச், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தது டீ குடிக்க.
0: They came only to drink tea.
1: ஆனா ஒரு சின்ன ஒரு 50 ml டீய குடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும்.
0: Just to drink 50 ml of tea takes 5 hours.
1: அந்த பெஞ்சில உட்கார்ந்து ஊர்கதையை பேசி,
0: they will sit in that bench and talk about the things.
1: எவ்வளவு நேரத்தை வீணடிக்க முடியுமோ வீணடிப்போம்.
0: They will waste how much time they can waste.
1: சொன்னாராம், எதுவுமே செய்யாம சும்மா நிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
0: He said, I was really intrigued at the sight of people who stand everywhere doing nothing.
1: அப்ப நம்ம ஜனங்கள் மட்டும் உற்சாகம் அடைந்து கடின உழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தா நாடு எங்கேயோ போயிருக்கும் போல இருக்கு.
0: If our people would be active and commit themselves to hard work, our nation would have gone somewhere else.
1: நான் நினைக்கிறேன், இந்த சுறுசுறுப்பு உள்ளது நமக்கு மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களா நம்ம மாறுவோம்.
0: I think this activeness is not only profitable for us, but it also profits others.
1: Spurgeon என்று சொல்கிற தேவ மனிதன் அவர் சொன்னாரு.
0: A preacher named Spurgeon, he said this way.
1: அதாவது, கடினம் போய் உழைத்து சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு சில சோதனைகள் வரதான் செய்யுமா.
0: He says some temptations come to the industrious.
1: ஆனால் சோம்பேறிக்கு எல்லா சோதனையும் சேர்ந்து வருமா.
0: But all temptations attack the idle.
1: வேலை செய்யறவனுக்கு கொஞ்சம் சோதனை வருமா, சோம்பேறியா இருக்கிறவனுக்கு எல்லா சோதனையும் சேர்ந்து வருமா.
0: Some temptations will come to the one who works, but all temptations will attack the lazy.
1: சுறுசுறுப்பு நமக்கு தனிப்பட்ட விதத்துல நன்மை.
0: So this activeness is personally a benefit to us.
1: அதே வேளையில சோம்பேறித்தனத்தை உதறிவிட்டு சுறுசுறுப்பா இருந்தால் மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமா மாறிடுவோம்.
0: But at the same time, when you discard laziness and become active for others, it is also profitable to others.
1: நீதிமொழிகள் 10 அதிகாரம் 26 வசனம் பாருங்க.
0: Proverbs 19:26.
1: பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான்.
0: Like vinegar to the teeth and smoke to the eyes, so are lazy to their employers.
1: கவனிச்சிங்களா?
0: Did you notice it?
1: சோம்பேறி எப்படி இருக்கறானா?
0: How is a lazy?
1: தனக்கு வேலைக்கு அமர்த்தறவங்க தங்களை அனுப்புகிறவர்களுக்கு எப்படி இருக்கறான்னு கேட்டா, பல்லுக்கு காடி மாதிரி இருப்பாங்களாம், கண்ணுக்கு புகை மாதிரி இருப்பாங்க.
0: They are like vinegar to the teeth and smoke to the eyes to their employers.
1: இவர்களால வந்து மற்றவர்களுக்கு பெரிய வேதனையும் பெரிய போராட்டமும் பிரச்சனையுமே தான் தவிர, இவர்களால மற்றவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது.
0: It is really a great pain and a problem to others through them, and it is of no use to others.
1: நான் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த சோம்பல தூக்கி வெளியே போடணும்.
0: I think we have to throw away this laziness from our life.
1: நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும்.
0: We should remain active to experience and enjoy the blessings that the Lord has prepared for us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: உங்க வாழ்க்கையில மேன்மைக்கு போக விரும்புறீங்களா?
0: If you want to go to reach excellence in your life,
1: சுறுசுறுப்புள்ளவர்களா இருங்க.
0: You be active.
1: காலை எழும்பும்போதே சுறுசுறுப்புள்ளவர்களா இருங்க.
0: When you get up early morning, be active.
1: நீங்கள் படுக்க போறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து விட்டேனான்னு யோசிங்க.
0: Before you go to bed, you have to think whether you have finished all the work that you want to do.
1: என்னோட காண்டர் கொடுத்த பலத்தையும் சுகத்தையும் வைத்து இன்றைக்கு செய்ய வேண்டிய பணியை நான் செய்து முடிச்சிட்டேனான்னு யோசிங்க.
0: You have to think whether have I completed all the work that I'm supposed to do for this day with the ability and the power that the Lord has given us.
1: இன்றைக்கு எனக்கு கொடுத்த தேவ பலனை வைத்து மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமா மாறிட்டேனா?
0: Have I become useful to others with the strength that the Lord has given me today?
1: நான் சொல்லுவேன், நமக்கு எப்பொழுதுமே உழைக்கவும் வேலை செய்யவும் நம்ம பிரயாசப்படும் காலம் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது.
0: I tell you, the time and season will not be favorable all the time for us to work and be active always.
1: வேலை செய்ய நமக்கு ஆண்டவர் நேரமும் காலமும் சுகமும் கொடுத்துட்டாரா, அதை பயன்படுத்திரணும்.
0: When the Lord has given us time, season and health to do work, we have to make use of it.
1: இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்துல ரிட்டையர் ஆகிறதுனால ரிட்டையர் ஆக வேண்டிய நேரத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
0: Today, since many people retire during the time they have to work, and they worked at the time of the retirement.
1: நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு,
0: can you understand it?
1: வேலை செய்ய வேண்டிய நேரத்துல தூங்குனா தூங்க வேண்டிய நேரத்துல வேலை செய்ய வேண்டியதாயிடும்.
0: If you sleep at the time of your work, then you have to work at the time of your sleep.
1: வேலை செய்யாம நீங்க வாழ முடியாது.
0: You cannot live without your working.
1: ஆனா கர்த்தர் நம்ம கொடுக்கிற வேலை செய்யும் நேரங்களை நாம பயன்படுத்திக் கொள்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும்.
0: But if we make use of the time which the Lord has given us to work, then that will become a blessing.
1: காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அந்த காலம் நமக்கு திரும்ப வந்து நமக்கு நன்மையை கொண்டு வராது.
0: If we don't make use of the time that is given to you, it will never again return back to us.
1: காலம் கடந்த பின்பு கண்ணீர் விட்டும் வேதம் சொல்லுகிறது போல பிச்சை எடுத்தால் கூட அவனுக்கு லாபமோ நன்மையோ வராது.
0: So like Bible says, even if after your time, even if you go and beg, it is of no use to you.
1: கர்த்தர் நமக்கு ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை தருவாராக.
0: May the Lord give us a spirit of activeness.
1: கர்த்தர் நம்மளை எந்தெந்த இடங்களில் வச்சிருக்கிறாரோ, எந்தெந்த வேலையை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ, அத்தனையும் நம்ம சுறுசுறுப்பா செய்வோம்.
0: So in every place where the Lord has set us, in every work which the Lord has given us, let us do it actively.
1: விதைக்கும் போது சுறுசுறுப்பாய் விதைத்தால்,
0: when you sow with us activeness,
1: அறுக்கும் போது சந்தோஷமா இருப்போம்.
0: We will also reap with actively.
1: இந்த எறும்பு பாருங்க.
0: Look at this ant.
1: அது தன்னுடைய காலத்தை அறிந்து தனக்கு வரப்போகும் கோடை காலத்துக்காக முன்னமே ஆயத்தம் பண்ணியிருது.
0: This knows its season and it also prepares for the winter that comes in the
1: late. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சுறுசுறுப்பை தந்து வரப்போகும் கடின நாட்களுக்காக நாம் எப்பொழுதும் வேலை செய்கிறவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
0: May the Lord give us grace to be active and work for the period of the later period that is going to come for us.
1: நாம் சோம்பலா இருப்போமானால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அதுல.
0: If we remain lazy, there's a great danger that we have to encounter.
1: எங்கேயுமே சுற்றாம அப்படியே செத்து கிடக்கிற ஒரு மீனை பார்த்திருக்கீங்களா?
0: Have you seen a dead fish where it ever moves around?
1: அது என்ன பண்ணும்னா அடிக்கிற தண்ணீர் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் எல்லாம் அது அடித்து கொண்டு போகும்.
0: It is just carried away by the water currents.
1: அது வந்து கடைசில சிதறி சிதிலமடைந்து போயிடும்.
0: At last it is just scattered and spoiled.
1: ஒரு ஜீவனுள்ள மீனை பார்த்திருக்கீங்களா?
0: But have you seen a fish which is alive?
1: அது ஆகாரத்தை தேடி போகிறது.
0: It pursues after food.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில வேளையில அது வந்து அந்த நதியோ குளத்தினுடைய மேற்பகுதி கொஞ்ச நேரம் வரும், அப்புறமா கீழே போயிடும்.
0: So you can see that it moves to between the top and bottom of the ocean or the pond.
1: அது வந்து தன்னுடைய இனத்தை பெருக்க கான்டினென்ட்ஸே தாண்டி போகுது, நீந்தி போகுது.
0: So they also travel between continents to breed.
1: அது தெரியும், நான் வந்து சோம்பலா இருந்து அசந்துட்டேன்னா நிச்சயமா நான் சிக்கி கொள்வேன் அல்லது சிதறி போவேன்.
0: It knows very well, if I remain lazy and careless, then I will totally be scattered and taken away by the water current.
1: கர்த்தர் நமக்கு அந்த சுறுசுறுப்பின் இருதயத்தை தருவாராக.
0: May the Lord give an active heart to us.
1: இந்த சின்ன இரும்புகள் நமக்கு சொல்லி கொடுக்கிற இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு சோம்பலை விட்டு விலகி முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக.
0: Let us learn this lesson which this ants teaches and let us be out of our laziness.
1: நாம் நமக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய்,
0: that we might be profitable to us,
1: நம்முடைய சந்ததிகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய்,
0: that we might be profitable to our generations,
1: நம்முடைய காலத்திற்கு பின்பாகவும் நம்முடைய பலன் தொடர்ந்து பின்தொடர்ந்து வர கர்த்தர் நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றுவாராக.
0: May the Lord make us active that our fruits and the reward may continue even after our lifetime.
1: அவருடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள அனுபவிக்க கர்த்தர் பலன் தருவாராக.
0: May the Lord give us grace and strength to inherit and enjoy the blessings the Lord has given us. Let us pray.
1: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Lord, we praise you, Lord.
1: இந்த காலை பொழுதுக்காக நன்றி.
0: Thank you for this morning, our Lord.
1: அநேக வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை சோம்பலினாலே பல நன்மைகளை நாங்கள் இழந்து விட்டோம் அப்பா.
0: Lord, many times we have lost many things in our life because of laziness, Lord.
1: ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சோம்பலால் நிரம்பாதபடி சுறுசுறுப்பினால் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Lord, help us that our life may not be filled with laziness but with activeness, Lord.
1: இந்த சின்ன எறும்புகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மேன்மையான பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களுக்கு வரப்போகும் ஆண்டவரே கடினமான காலங்களுக்காக இப்பொழுது உள்ள சாதகமான நேரங்களை நாங்கள் நன்மைக்கேதுவாய் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தார்.
0: Lord, give us grace to learn this small great lessons that the small ants teaches and make use of this hard situation, favorable situation that we have now to benefit in the years to come, Lord.
1: உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்து.
0: Glorify your great name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் இரண்டு இராணுவங்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்தன. எதிரி நாட்டு படை அடுத்த இராணுவத்தில் எக்காளம் ஊதுபவனை சிறை கைதியாக பிடித்தது. தன்னை கைது செய்தவர்களை பார்த்து எக்காளம் ஊதுபவன் இவ்வாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டான், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்னிடம் துப்பாக்கி இல்லை. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. உங்கள் வீரர்களில் ஒருவரை கூட நான் கொல்லவில்லை. நான் இந்த எக்காளத்தை மட்டுமே வைத்து எனக்கு சொல்லப்பட்டபடி அதை ஊதுகிறேன் என்று சொன்னான். இப்பொழுது உன்னை நாங்கள் கொல்லப்போவதற்கு காரணமே நீ செய்யும் இந்த செயல்தானே என்று கூறினார்கள். நீ யுத்தம் செய்யவில்லை, உண்மைதான். ஆனால் உன்னுடைய எக்காளம் யுத்தம் செய்ய மற்றவர்களை தூண்டிவிடுகிறது. இதன் விளைவாக எங்கள் வீரர்கள் பலர் மடிந்து போனார்கள். எனவே நீ சாகவே சாக வேண்டும் என்று கூறினார்கள். நாம் ஒருவேளை அந்த எக்காளம் ஊதும் போர் வீரனைப் போல யுத்தக்களத்தில் எக்காளம் ஊதாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை பற்றி நாம் குறைவாய் பேசும்பொழுது இதையே செய்கிறோம். நாம் மற்றவர்களை வெறுக்காமலோ அல்லது நம்மை விமர்சனம் செய்பவர்களை தவிர்ப்பவர்களாகவோ இருக்கலாம். ஆனால் நாம் மற்றவர்களை குறை கூறும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகளையும் நம் நடத்தையையும் அது வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களை குறை பேசுவதையோ தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதையோ பிடிக்காத ஒரு பெண் இருந்தாள், யாராவது அவளிடத்தில் வந்து மற்றும் ஒருவரை குறித்து குறை கூறினால், வாருங்கள் அது உண்மையா இல்லையா என்று நாம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தன்னிடம் குறை சொல்லுபவர்களை இழுத்து கொண்டு போவாள். உடனே கதை கட்டுகிறவர்கள் அதிர்ச்சி அடைந்து தங்களை மன்னிக்கும்படி அவளிடம் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அந்த பெண்ணோ தன்னுடைய செயலில் உறுதியாக இருப்பாள். அப்படி குறை கூறுபவர்களை அவர்கள் பேசுவது உண்மையா என்று சரிபார்க்க சொல்லுவாள். அதன் பிறகு அதைப் போலவே கதை கட்டவோ குறை கூறவோ யாரும் முன்வரமாட்டார்கள். நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் செய்யும் நன்மையான காரியங்களை பலரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். மற்றவர்களை கட்டி எழுப்புவோம். மற்றவர்களை தட்டி தகர்ப்பதை விட்டுவிடுவோம். நல்ல உறவுகளை கட்டி எழுப்புவோம். பிறருக்கு விரோதமாக பொய்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று பரிசுத்த வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இனி மற்றவர்களை குறித்து கவனமோடு பேசுவோமா?

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட், அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

Your presence, உடைய நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம், எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரிடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்தில் எங்களை

पा करता विसारितु एंजुम कनी ओरे नैनो ओवरोरे यार यार எல்லாம் இந்த நேரத்துல முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the nerathre, oru sugam irangi varattum. Ninam kandukolla mudiyatha devarude samadhanam irangi varuvadhaaga, sugam irangi varuvadhaaga.

ஆண்டவர், நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்றுப்போம். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், Hallelujah. எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. Everything, Hallelujah. Every decision that we make in flesh have failed. But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. ஆவியிலே நடத்தப்படுவதற்கு எங்களை உயர்த்தி மாக்கோலோ சந்தலபதியாந்தரரா லெபனனா சோகுருயாந்தலபோஷியாந்தரரபதியாந்தரரா ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆடுகை செய்கிறாங்க. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஆவியானவருடைய சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, உலக சத்தம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, தே

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசுவானவரை பரிசுத்த

life. Hallelujah. மரித்து போனவைகள் உயிர் பெற்றது, மரித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

உனக்கு நீ ஊற்றப்படுவதாக. இந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் ஆடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என்னாத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

எஸ்ரா மூன்றாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து ஜெருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதர்களாகிய மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கின்றபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிப்பிடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிப்பிடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கின்றபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். ஏழாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோலில் இருந்து கேதுரு மரங்களையும் சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீதியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். அவர்கள் ஜெருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிலிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கின்றவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலின் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனகாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரனாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாச்சாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகின்ற ஆசாரியர்களையும் தாளங்கள் கொட்டுகின்ற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரை நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகின்றது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகின்றதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கின்றதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. மார்க்கு 1 அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் குஷ்டரோகத்தால் கஷ்டப்படுகிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்வார். அப்பொழுது நடக்கிற சம்பவத்தையும் ஆண்டவர் செய்கிற காரியத்தையும் மார்க்கு 1:41 நாம் வாசிக்கும் போது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்கள், குஷ்டரோகிகளை யாருமே நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் வரும்போதே தீட்டு என்று விலகி போய்விடுவார்கள். அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடும்பத்தாரால், உறவினர்களால், நண்பர்களால், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் நேசித்தார், மனதுருகினார், தொட்டார், சொன்னார், நீ சுகமாகு, எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். உடனே அவன் சுகமாகிறான். பாருங்கள், இந்த மனிதன் சரீரத்திலே கஷ்டப்படுகிறான். சரீரத்திலே பல வேதனைகளை, அவமானங்களை, நிந்தனைகளை சகித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே சில சொல்லுவாங்க, என்னுடைய குடும்பத்தாரால் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், என் உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், வேலை ஸ்தலத்திலே அவமானமாய் பார்க்கப்படுகிறேன். இப்படி நிறைய பேர் சொல்லி மனதளவிலே மிகுந்த காயத்தோடு, வேதனையோடு இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மனதுருக்கத்தினாலே உன்னை தொட்டு உன்னை சுகமாக்கப் போகிறேன். இந்த சகோதரன் சரீரத்திலே குஷ்டரோகத்தால் கஷ்டப்பட்டான். ஆனால் இன்னைக்கு அநேகர் சரீரத்திலும் கஷ்டம், மனதளவிலும் கஷ்டம், வேதனைகள், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே பயங்கர வேதனையோடு, கண்ணீரோடு, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, தவித்து விடப்பட்ட நிலைமையிலே உங்கள் உள்ளம் தடுமாறி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களை தொடப்போகிறார். தொட்டு சுகமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை தந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். சிலர் பல்வேறு விதமான வியாதிகளினாலே கண்ணீர் வடித்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை சுகமாக்கப் போகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், நிச்சயம் ஆண்டவர் சுகமாக்குவார். உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இயேசு மனதுருகி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுகமாகு என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். நமக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். கண்களை முடிஞ்ச

ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்திலே சரீரத்தில் வியாதிகளினால் போராட்டத்தினால் கண்ணீர் வடிக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது சரீரத்திலே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மனதளவிலே காயத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்கள் சுகம் பெறுவார்களாக, ஆறுதல் அடைவார்களாக. தேவ சமாதானம் அவர்கள் இருதயத்தை நிரப்புவதாக. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்கப் போவது மகாதேவனுடைய பனித்துளிகள். அதற்கான ஜீவ வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல் வேரூன்று நிற்பான். இவ்வாறு ஓசியா 14:5 கூறுகிறது. சுத்திகரிப்பு என்ற பெயரில் புத்தரை வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்த காட்சி மனதுக்கு கஷ்டமாயிருந்தது. அதிகாலையிலே புற்களின் நுனியிலே பனித்துளிகள் ஜொலிக்கும். ஓரிரு நாட்களில் என்ன அற்புதம், அந்த புத்தரை மீண்டும் அழகான மென்பச்சை மெத்தை போல அழகாக காட்சி தந்தது. பனித்துளிகள் சிதைவை மாற்றி சீரை கொடுத்திருந்தது. ஆனால் இதற்கு 2 நாட்கள் தேவைப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேலுடனேயே இருந்தார். ஆச்சரியமாக தம்மை வெளிப்படுத்தினார். அற்புத வழிகளில் அவர்களை நடத்தி வந்தார். ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தரை விட்டு அந்நியரையும் அந்நிய தெய்வங்களையும் நாடி கர்த்தரை விசனப்படுத்தினார்கள். இதன் பலனாக இஸ்ரவேல் அடைந்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம். வெட்டுண்ட புத்தரியை போலானார்கள். என்றாலும் உடன்படிக்கையில் மாறாத கர்த்தரோ அவர்கள் மீண்டெழும்பும் படிக்கு மனதுருக்கமாயிருந்தார். அவர்கள் சுத்திகரிக்கப்பட வெட்டப்பட வேண்டி இருந்தது. அவர்கள் சீர்கேடு மாறி மீண்டும் மலர்ந்து எழுவதற்கு அவர்களுக்கு கர்த்தர் பணி போல அவர்கள் மேல் இறங்க வேண்டியும் இருந்தது. வெட்டியவரே துளிர்த்து எழவும் செய்கிறவர். கர்த்தருடைய கோபம் 1 நிமிஷம்தான். அப்படி இருக்க நாமே சுத்திகரிப்பை நிராகரிக்க வேண்டும். நமது சிந்தனைகள் சிதறுண்டு இருதயம் அழுத்தப்பட்டு உள்ளத்தில் உடைவுகள் ஏற்படும் போது கர்த்தரின் மனதுருக்கத்தை நினைவு கூறுவோம். கொள்ளை நோய், கொடூரங்கள், தாக்குதல்கள், குடும்பத்தினரால் தள்ளப்படுதல், தனிமை, எதன் மத்தியிலும் பனித்துளிகள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று நம்பி கர்த்தருடைய மனதுருக்கத்துக்குள் அடைக்கலம் புகுவோம். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நமது பாவங்கள் நம்மை குட்டி குனிய வைக்கும் போதும் மனதுருக்கம் உள்ள தேவனுடைய பனித்துளியை நாட மறவாதிருப்போமாக. நம்மால் பனித்துளிகளை உருவாக்க முடியாது, ஆனால் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் துளிர்த்து எழ முடியும். அவரது கிருபை நாள்தோறும் புதியது. கர்த்தர் தமது சிருஷ்டிகளின் மீது கரிசனை உள்ளவர். பனித்துளி நம்மீது விழுந்து நாம் துளிர்த்து எழ வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்குள் அடங்கி காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடன் நாம் செலவழிக்கும் நேரமே புத்துணர்வு பெறும் நேரம். உன் நிதியம் முழுவதும் அவரால் நினைக்கப்படும் வரை உனது பரம எஜமானரின் முன் காத்திரு. பின்னர் புதிய வாழ்வுக்குள் முன்னேறிச் செல். இந்த அனுபவத்தை நாமும் பெற்று பிறருக்கும் அறிமுகப்படுத்துவோமா? இன்றைய நாளுக்கான உங்கள் சிந்தனைக்கு, என் வறண்டு போன வாழ்வை மீண்டும் துளிர்விடச் செய்ய மனதுருக்கமுள்ள தேவனுடைய பனித்துளிகள் எனக்காக இருக்கும் போது நான் ஜாரை நாடப் போகிறேன் இல்லையா? இப்படியாக அன்று தினமும் தேவனுடைய தியானத்தையும் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

0: யோபின் புஸ்தகம்
1: The book of Job
0: 23 அதிகாரம்
1: Chapter 23
0: 8 வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன்
1: From the 8th verse onwards
0: இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்
1: Behold, I go forward, but he is not there, and backward, but I cannot perceive him. On the left hand, where he doth work, but I cannot behold him. He hideth himself on the right hand, that I cannot see him. But he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold.
0: அன்பின் இயேசுவே, அன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
1: Jesus, we thank you.
0: இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய இரக்கமுள்ள கரத்திலே அடியான் படைக்கிறேன்.
1: We come with the portion that we read in the gracious hands.
0: தேவரீர் இதை கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அடியான் ஜெபிக்கிறேன்.
1: Lord, take it in the hand, bless it.
0: உம்முடைய வல்ல கரம் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை இன்றைக்கு பூரணமாய் நிறைவேற்றும்படி உம்முடைய திருக்கரத்திலே அடியான் படைக்கிறேன்.
1: Whatever work thy mighty hand has got to do, let it be done.
0: ஆவியினால் நிறைத்து பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையை வெளிப்பட உதவி செய்யும் ஆசீர்வதியும்.
1: Fill thy servant.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: Fill thy servant with thy spirit and also strengthen the word in the name of Jesus my father.
0: Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of

0: not a man of God who knew not God.
1: தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்ற ஒரு மனுஷன்.
0: It's a man who received a good report from God.
1: உத்தமன்.
0: He was faithful.
1: தேவனுக்கு பயந்தவன்.
0: He was God fearing.
1: எல்லாப்பை விட்டு விலகுகிற அவனை போல இந்த பூமியிலே ஒருவனுமே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு சன்மார்க்கமான ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை.
0: A holy man who eschewed all evil, such was a good report given.
1: தேவன் அவரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார்.
0: God had blessed him on all sides.
1: அவருக்கு அவரையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார்.
0: We find God hedging him and everything that he had was.
1: சகல கிழக்கத்தி புத்திரர்களிலும் அவர் மேன்மையான ஒரு மனுஷனாய் இருந்தார்.
0: And he was a great man among the sons of the east.
1: அவருடைய செல்வ சிறப்பின் காலங்கள் போற்றப்படுகிற ஒரு காலமாய் இருந்தது.
0: It was a time to be praised regarding his wealth.
1: சகல சம்பூர்ணத்தையும் அனுபவித்த ஒரு காலத்திலே அனுபவித்த ஒரு மனுஷன்.
0: A man who
1: was saying,
0: he says,
1: நான் தேவனை தேடியும் காணவே இல்லை.
0: Though I seek God, I am not able to find him.
1: ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அவர் தேவனை தேடின கால கட்டத்திலே அவர் சொல்லுகிறார், தேவன் காணாதபடிக்கு அவர் ஒளித்து கொண்டார் என்று சொல்லுகிறார்.
0: Under terrible circumstances, when he sought God, he was not able to see God.
1: ஆனால் எனக்காக அவர் கிரியை செய்கிறார்.
0: Yet he worketh for me.
1: நான் கிரியை செய்கிறதை பார்க்கிறேன்.
0: I'm able to see his work.
1: அவருடைய கிரியைகளை நான் காண்கிறேன்.
0: I'm able to see his work.
1: ஆனால் நான் எப்படியாயிலும் அவரை பார்த்து விட வேண்டும்.
0: Somehow I got to see him.
1: அந்த முதல் வசனத்திலே சொல்லுகிற
0: in the first chapter first verse.
1: அவரை எப்படியாயிலும் நான் சந்தித்து என்னுடைய நீதியை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
0: Somehow I got to see him and speak about his righteousness.
1: என்னுடைய நியாயத்தை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
0: I got to speak about my.
1: ஏன் எனக்கு இது சம்பவித்தது?
0: Why this has happened to me?
1: ஏன் அப்படி நடத்தினீ?
0: Why all this incident?
1: என்னுடைய நியாயத்தை நான் அவருக்கு சொல்ல வேண்டும்.
0: I got to speak about my righteousness.
1: ஆனால் நான் அவரை எங்கே சந்திப்பது என்று எனக்கு தெரியவில்லை.
0: I don't know where I got to meet him.
1: நான் எப்படி என்னுடைய நியாயத்தை சொல்லுவது தெரியவில்லை.
0: How I am going to justify myself.
1: ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும்.
0: One thing I know.
1: ஆண்டவர் இந்த பாதையிலே என்னை நடத்தி கடைசியிலே நான் தள்ளப்பட மாட்டேன், நான் பொன்னாக விளங்குவேன்.
0: The Lord would lead me in this way. He would not cast me out. I would come out as fine gold.
1: இந்த பாதைக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
0: There's an end for this path.
1: இந்த சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
0: There is an end for all my trials.
1: இது நான் போகிற வழியே தவிர என் வாழ்க்கையினுடைய முடிவல்ல.
0: Though it is a way wherein I've got to walk, it's not the end of my life.
1: தேவன் என்னை இந்த பாதையிலே கொண்டு போகிறார்.
0: God is taking me through this path.
1: இந்த பாதை என்னால் விளங்க முடியவில்லை.
0: I'm not able to understand this path.
1: இந்த போகிற பாதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
0: I cannot understand what this path is.
1: இந்த பாதைக்கு நான் ஆண்டவரிடத்தில் விளக்கம் கேட்க முயற்சிக்கிறேன்.
0: And I'm trying to ask a reason from God regarding this path.
1: ஏன் என்னை இந்த பாதையிலே அனுமதித்தி?
0: Lord, why has thou acknowledged me?
1: நான் ஏன் இந்த பாதையிலே நடக்க வேண்டும்?
0: Why am I to walk in this path?
1: நான் அவரை கேள்வி கேட்க விரும்பினேன்.
0: I decided to ask him.
1: ஆனால் நான் அவரை காணவே முடியவில்லை.
0: I was not able to see him.
1: ஆனால் எனக்கு ஒன்று தெரியும்.
0: One thing I know.
1: இது வழியானால் இந்த வழிக்கு ஒரு முடிவு இருக்கிறது.
0: If this be the way, there's an end for this way.
1: அந்த முடிவு, இந்த வழி என்னை ஒரு பொன்னாக நிறுத்தும் என்பதை நான் அறிவேன்.
0: And I know the end of this way would bring me out as fine gold.
1: அதனால் என் பாதையை நான் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும்,
0: though I am not able to know my path,
1: எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது.
0: I have a great boldness.
1: என்னுடைய பாதையை தேவன் அறிவார்.
0: The Lord knows my path wherein I walk.
1: என் அருமையான கர்த்தருடையவர்களே,
0: my dear children of God,
1: அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள்,
0: many saints of God,
1: தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள்,
0: those being utilized,
1: இப்படி அநேக வேளைகளிலே தேவனை தேடியும் தங்கள் வாழ்க்கையிலே காண முடியாத நிலையிலே அங்கலாய்த்து அலறி இருக்கிறார்கள்.
0: On several occasions we find them seeking God. They were not able to seek God. They were stranded.
1: தேவனுடைய மனிதனாகிய தாவீதை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களா?
0: If you read about David the man of God.
1: அவன் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாய் இருந்தார்.
0: He was a shepherd boy.
1: தேவன் அவரை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ராஜ்யத்தின் அதிபதியாக கர்த்தர் அவரை மாற்றினார்.
0: We find God blessing him and making him a ruler of a great land.
1: அவருடைய வாலிப பருவத்திலே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற வேளையிலே சொன்ன வார்த்தை தேவன்

0: The sirvanod and the valibanod devan irukkara.
1: When he was young, the way he was introduced is God is with him.
0: Pala sandarpangalile devan avanod irukkar irukkar endru sollapatta vaarthaigal ezhudapattirukkirana.
1: On many occasions it is written that God was with David.
0: Thavidod kartar irukkiradai Saul kandu avanukku bayandhan endru ezhudirukkar.
1: And Saul found that God was with David and he feared David.
0: Kartar avanod kooda irundhu aneega kaaryangalai seidhar.
1: And God was with him and did several things.
0: தாவீது சொன்னார், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன்.
1: David says, through thee I'll cross.
0: உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன்.
1: Through thee I'll enter through.
0: உம்மாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னார்.
1: Says, through thee I can do anything.
0: ஆனால் அப்படி தேவனால் உயர்த்தப்பட்ட, தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் வந்தது.
1: A man who was utilized by God, who was exalted by God, we find a day coming unto him.
0: சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம்,
1: the book of Psalms 22,
0: முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: if you read the first two verses,
0: என் தேவனே
2: நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற
0: தேவரீர், பகலிலே கூப்பிடுகிறேன்.
1: I cry in the daytime.
0: நான் இரவிலே கூப்பிடுகிறேன்.
1: And I do cry in the night season.
0: நான் கூப்பிட்டால் நீர் எங்கேயோ தூரமாய் போய்விட்டீர்.
1: Even when I cry, you're gone far away.
0: ஒரு காலத்தில் என்னை பற்றி எழுதப்பட்டிருந்தது.
1: Once it was written of me.
0: கர்த்தர் தாவீதோடு இருந்தார்.
1: God was with David.
0: கர்த்தர் அவனோடு இந்த யுத்தங்களை நடப்பித்தார்.
1: And God waged war along with David.
0: கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார்.
1: And God gave victory to David.
0: என்னெல்லாமோ சொல்லியிருந்தது.
1: Several things were written about him.
0: ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும்,
1: But look at the life of this man.
0: சொல்லுகிறது,
1: God says,
0: கதறுகிறான்.
1: He's now crying unto God.
0: ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்?
1: My God, my God, why has
0: thou தூரமாகி விட்டீர்?
1: Why art thou far away?
0: ஏன் என்னை தனித்து விட்டு விட்டீர்?
1: Why have you left me alone?
0: நாமத்துக்கு மகிமை
1: உண்டு. Glory be to the name of God.
0: நான் சொல்லு.
1: But say,
0: உன்னத பாட்டின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களானால்,
1: Read songs of Solomon.
0: அவள் அதிகமான தேவனோடு உள்ள உறவை அவள் வைத்திருந்தாள்.
1: She had a close intimacy with God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of God.
0: அவர் இடது கையின் தலையின் கீழ் இருக்கும்.
1: His right hand was.
0: அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது.
1: And his left hand had
0: ஒரு ரொம்ப நெருக்கமான உறவுக்குள்ளே அவள் இருந்தாள்.
1: She was found in a close.
0: தன்னுடைய நேசருடைய இன்ப பிரசன்னத்தை உணர்ந்தவளாய் இருந்தாள்.
1: She experienced joy and
0: அவரோடு கூட ரொம்ப நெருக்கத்திலே வாழ்ந்த ஒருவள்.
1: She lived a close life with the Lord God.
0: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
1: The word of God says,
0: அவளும் ஒரு நாள் அழுகிறாள்.
1: She too cries.
0: மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே,
1: Third chapter first verse,
0: ராக்காலத்திலே என் நேசரை நான் தேடினேன்.
1: By night time I sought my Lord.
0: ஆனால் நான் தேடியும் அவரை காணவில்லை.
1: I sought him but I found him not.
0: காணவில்லை.
1: I found him not.
0: இப்படி அநேக தேவனுடைய மனிதர்கள் தேவனை காணவில்லை காணவில்லை என்று சொன்னார்கள்.
1: We find men of God saying we are not able to find God.
0: ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை யோபு அறிந்து வைத்திருந்தார்.
1: Job knew an important truth.
0: நான் காண முடியாவிட்டாலும் தேவன் காண்கிறார்.
1: Yes, yet my Lord is able.
0: அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தைரியத்தை உண்டாக்கிற்று.
1: This brought about a great strength and encouragement.
0: ஒரு முறை நான் ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன்.
1: Once I read an incident in a certain book.
0: ஒரு கால்பந்து வீரன், ஒரு பெரிய கால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கால்பந்து வீரன் இருந்தான்.
1: A famous football player was there.
0: அவனுடைய தகப்பனாருக்கு ரெண்டு கண்களும் இல்லை.
1: His father had lost sight in both eyes.
0: ஆனால் ஒன்று, அந்த தகப்பன் ஸ்டேடியத்திலே இல்லாமல் அவன் விளையாடுகிறது இல்லை.
1: He would never play without his father being present in the stadium.
0: அவன் எப்பொழுது ஸ்டேடியத்திலே ஒரு போட்டியிலே பங்கெடுக்க போனாலும்,
1: Whenever he used to go for a competition,
0: தன் தகப்பனை ஸ்டேடியத்தில் முன்னாலே வைத்துக் கொள்வானாம்.
1: He used to keep his father ahead in the stadium.
0: தான் ஒரு பந்தை அடித்து கொண்டு போகிற வேளையிலே,
1: When he used to drag the ball and
0: அவன் பந்தையும் பார்த்துக் கொள்வான், அப்பாவையும் பார்த்துக் கொள்வான்.
1: He used to look at the ball as well as his father.
0: பந்தையும் தகப்பனையும் பார்த்து பார்த்து அவன் விளையாட ஆரம்பித்தான்.
1: So he started playing looking at
0: அவன் ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு player aga marina.
1: He became a very famous player.
0: Avanude periya santosham enna vendra,
1: you know what was his great joy?
0: Stadiumle appa irukkara.
1: My father is there in the
0: stadiumle appa irukkara.
1: My father is present.
0: And appavai paarthu vilayadina.
1: So he saw his father and play the game.
0: Oru naal thidirendu thagappanar kaalamaagi pona.
1: One day all of a sudden his father passed.
0: Appozhudhu ellarum nenachaanga ini ivanudaiya games ivanudaiya vilayaattu avan mudindu vittar.
1: Everyone thought his game was over.
0: Avan appa mele vachirundha paasathinaala inimel avan vilayadave maattan.
1: Love and affection that he had for his father.
0: Idu varaikkum avan thagappanai paarthu vilayadinaan.
1: So far he looked.
0: Inimel thagappan illai.
1: No more.
0: Inimel urchagathai ilandhu povan.
1: So he would lose his
0: action. Ellarum avanudaiya tholvi edhirpaarthaar.
1: People were anticipating his failure.
0: Aanal thagappanudaiya maranathukku piragu avan pudhiya utvegathodu மிகவும் அபாரமாக விளையாடி அவன் அநேக வெற்றி கோப்பைகளை வாழ்க்கையிலே பெற்றான்.
1: He was renewed. He got cool comes.
0: அப்பொழுது அவரை ஒரு பேட்டி கண்டார்களாம்.
1: And the media question.
0: உன்னுடைய வெற்றியே இந்த ஸ்டேடியத்திலே அப்பா இருக்கிறார் என்கிற நிலையிலே தான் நீ வெற்றி பெற்றாய் என்று எல்லாரும் சொன்னார்கள்.
1: All of them said.
0: உன்னுடைய தகப்பனார் மரித்த உடனே உன்னுடைய தோல்வி எல்லாவற்றிலும் தோற்று விடுவாய் என்று சொன்னார்கள். ஆனால் மரணத்துக்கு பிறகு நீ இவ்வளவு வெற்றி உள்ளவனாய் நீ விளையாடுகிற காரணம் என்ன என்று கேட்டார்.
1: What is the reason you are able to say play so cleverly though your father has passed off?
0: அப்பொழுது அவன் தன்னுடைய கண்களிலே கண்ணீரோடு சொன்னானாம்.
1: With tears in his eyes he said.
0: எங்க அப்பா ஸ்டேடியத்துல இருந்தாரு.
1: My father was there in the stadium.
0: நான் எங்க அப்பா ஸ்டேடியத்துல இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நான் விளையாடுனேன்.
1: So with the boldness that the father is there.
0: எங்க அப்பா இந்த ஸ்டேடியத்துல இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு விளையாடுனேன்.
1: The faith that my father.
0: என் மனசுல ஒரு பெரிய துக்கம் இருந்துச்சு.
1: There was a great sorrow.
0: இவ்வளவு அருமையாய் விளையாடுகிற என்னுடைய விளையாட்டை பார்க்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் இல்ல.
1: My father never had the sight to look at my beautiful game.
0: என்னோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கை தட்டுனாங்க.
1: My fans clapped hands when they saw me.
0: என்னோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்து உற்சாகப்படுத்துனாங்க.
1: My fans were encouraged.
0: ஆனா என்னை பெற்ற தகப்பன் பார்க்கும்படி எங்க அப்பாவுக்கு ரெண்டு கண்ணும் இல்ல.
1: But my father never had two eyes.
0: நான் தான் எங்க அப்பாவை பார்த்து விளையாடுனேன்.
1: It was me who was looking at the father and playing the game.
0: ஆனா எங்க அப்பா மரிச்சு போயிட்டார்.
1: Father's passed off.
0: இப்ப நிச்சயமா எங்க அப்பா குருடனா இல்ல.
1: Now my father's no more.
0: எங்க அப்பா தேவனோடு இருக்கிறார்.
1: My father's with God.
0: எங்க அப்பா இப்ப குருடனா இல்ல.
1: My father's no more blind.
0: எங்க அப்பாவுடைய ரெண்டு கண்களும் திறந்திருக்கிறது.
1: The eyes of my father open.
0: இப்பொழுது நான் விளையாடும் போது நான் ஒன்றை யோசித்து விளையாடுகிறேன்.
1: Now when I play I think of one thing and play.
0: நான் விளையாடுகிற விளையாட்டு ஒவ்வொரு பாலையும் என் தகப்பனார் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
1: My father's viewing each and every game when I kick the football.
0: என் அப்பா பார்த்து ரசிக்கிறார்.
1: My father is enjoying the game.
0: எங்க அப்பா ஸ்டேடியத்துல நான் பார்க்க முடியல.
1: So I am not able to look at my father.
0: ஆனால் என் தகப்பனார் என் விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்.
1: My father is looking at me and is enjoying my game.
0: எனக்கு இந்த செய்தி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
1: This message gives me great joy.
0: அகனால் ஒவ்வொரு பாலையும் நான் உற்சாகமா அடிக்கிறேன்.
1: Therefore with great joy I am able to kick the ball.
0: நான் ஒவ்வொரு கிக் பண்ணும்போது எங்க அப்பா என்னை பார்க்கிறார்.
1: Whenever I kick the football, my father looks at me.
0: ரசிகர்கள் மாத்திர கை தட்டுகிறதில்லை.
1: Not only the fans clap their hands.
0: என்னை பெற்று ஆளாக்கின என் தகப்பன் கை தட்டுகிறார்.
1: My father who brought me up, he is able to clap his hands.
0: என்னுடைய கண்கள் என் தகப்பனை பார்க்கல.
1: So my eyes are not looking at my father.
0: எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க அப்பா என்னை பார்த்து கொண்டே.
1: One thing I know, it's my dad who's looking at me.
0: ஆகையால் என்னோட பெரிய வெற்றியை நான் பெற்றேன் என்று.
1: Therefore I received a great victory.
0: ஆமர்மியானவர்களே,
1: yes dear ones.
0: கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறது வேறு.
1: It's different if the Lord being with us and doing.
0: ஒருவேளை நம்முடைய பாதை अनेक வேளைகளிலே நம்முடைய கண்கள் தேவனை காண முடியாததாக இருக்கலாம்.
1: Probably in a path we may not look at God on several occasions.
0: நீங்கள் ஒன்றை மறந்து போகவே கூடாது.
1: One thing you should not forget.
0: பாதை எதுவானாலும் என்னுடைய தேவனுடைய கண்களுக்கு தப்புகிறதே இல்லை.
1: Whatever may be the path, it never escapes the sight of my Lord.
0: பாதைகளை என்னுடைய வழிகளை என் தேவன் அறிவார்.
1: My God knows my path wherein I walk.
0: நீதிமானுடைய வழிகளை பாதைகளை தேவன் அறிந்திருக்கிறார்.
1: God knows the path of a righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக.
1: Glory and honor belong to the name of the Lord.
0: இன்றைக்கு நம்முடைய வாகனங்கள் மிக அநேக வித்தியாசமான முன்னேற்றங்களை இன்றைக்கு வாகனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன.
1: Today we find a great progress in our vehicles.
0: நம்முடைய கார்லே ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறத வைத்து விட்டால் நம்முடைய வாகனம் எங்கே போகிறது, எவ்வளவு கிலோமீட்டர்ல போகிறது, ரொம்ப அழகாய் நம்ம கண்டுபிடித்து விடுகிறார்.
1: We find the GPS in the car which leads us as to where we go and how we go.
0: அமெரிக்காவிலிருந்து ரான் கனாலி புறப்பட்ட ஃப்ளைட் புறப்பட்ட உடனே இங்கே இருந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கொண்டு ஃப்ளைட் எங்கே பறந்துக்கிட்டு இருக்கு, எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, எங்கே இறங்கும், எப்போ இறங்கும்னு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ரைட் டைம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு.
1: So my children were able to spot out as to how he was flying, ஒரு மனுஷனுடைய
0: எத்தனையோ ஆயிரக்கணக்கான விமானங்கள் மேலே பறந்து கொண்டிருக்கிறது.
1: We find the flight flying some
0: ஒரு குறிக்கப்பட்ட விமானம் எப்பொழுது புறப்பட்டது, எங்கே பறந்து கொண்டிருக்கிறது, எப்போ வந்து இறங்கும்னு ஒரு மனித கணக்கு கரெக்டா சொல்லுமானால், நான் சொல்லுவேன் நம்முடைய அந்த விமானத்தின் வழியை ஒரு மனுஷன் அறிவானால் என் வழிய தேவன் அறிய மாட்டாரா?
1: If a man is able to know the ways of an aircraft in the air, what about my ways, whether God would know it or not?
0: என்னுடைய பயங்கரமான ஒரு சோர்ந்து போன ஒரு காலகட்டத்திலே,
1: when I was very weary and faint,
0: தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு போஷன்,
1: one portion
0: God. வீட்டிலே போய் மத்தேயுவின் சுவிசேஷம் 17 அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளு.
1: Go home, read Matthew 17th chapter.
0: மிக துக்கத்தோடு பேதுரு வீட்டுக்குள்ளே வருகிறான்.
1: Peter comes with great sorrow.
0: வீட்டுக்குள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே இயேசு இருந்தார்.
1: When he came to his house, he
0: வேதம் சொல்லுகிறது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு பேசினார்.
1: The word of God says before Peter could speak, Jesus spoke.
0: இன்னும் ஆண்டவர் அவ பேதுரு போய் பிரச்சனையை சொல்லல.
1: Peter never went and explained the problem.
0: அவர் இருதய துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: His heart was full of sorrow.
0: அவ கையில ஒரு பணம் கூட இல்ல.
1: He never had any money.
0: இருதய துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: His heart was full of pain and agony.
0: அவர் துக்கத்தோடு வீட்டுக்குள்ளே வருகிறான்.
1: With great sorrow he comes home.
0: இயேசு வீட்டுக்குள்ளே இருக்கிறார்.
1: Jesus is there.
0: வேதம் சொல்லுகிறது அவன் பேசுகிறதற்கு முன்னமே
1: Before he could speak, we find Jesus speaking to Peter.
0: அங்கே சொன்னார், பேதுருவே,
1: said him, Peter,
0: நீ கடலுக்கு போய்,
1: go to the seashore,
0: தூண்டில் போட்டு,
1: cast a hook,
0: முதலாவது பிடிக்கிற மீனுடைய வாயை திறந்து பார்,
1: open the mouth of the fish that you caught first,
0: அந்த மீனுக்குள்ளே ஒரு வெள்ளி பணம் இருக்கும்,
1: you'll find a silver coin,
0: அதை எடுத்து உனக்காக எனக்காக கொடு.
1: Go and give it for your sake and my sake.
0: நீங்க யோசி பாருங்க.
1: Just imagine.
0: வானத்தையும் பூமியையும் படைத்த எம்பெருமானுக்கு ஒரு பணம் கொடுக்க முடியாம இல்ல.
1: The creator who created heaven and earth, it was not impossible for him to pay a single penny.
0: ஒரு பணம் இல்லாத பிச்சைக்காரர் அவர் அல்ல.
1: He is not a beggar without a single penny in his hand.
0: வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது.
1: Silver belongs to him, gold belongs to
0: him. உலகத்தின் ஆஸ்தி எல்லாம் அவருடையது.
1: And the entire wealth of the world belongs to him.
0: தேவை ஒரு பணம்.
1: But one penny is needed.
0: அந்த ஒரு பணத்தை பேதுருவு கொடுக்க தேவனால முடியும்.
1: Definitely it is possible for God to give that one penny to Peter.
0: ஆனால் பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை படிப்பித்து கொடுக்க விரும்பினார்.
1: God wanted to
0: teach. ஏனென்றால் அவனுடைய கையில் ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் கொடுக்க போகிறார்.
1: God is going to give him a great ministry.
0: ஒரு பெரிய பாதையிலே அவனை நடத்த போகிறார்.
1: He is going to lead him through a great path.
0: ஒவ்வொரு நாளும் தேவனை விசுவாசித்து நடத்த போகிற வழியிலே நடத்த போகிறார்.
1: Every day is going to lead him in the path of faith.
0: இதுவரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார்.
1: So far God was with him.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவனை காண முடியாத ஒரு காலகட்டத்தில் பேதுரு வர போகிறான்.
1: In a short season he is going to enter a path where he cannot see God.
0: பேதுருவுக்கு தெரியும் இன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
1: Peter knows that the Lord is with him today.
0: ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் கடைசி வரைக்கும் இவனோடு இருக்க போகிறதில்லை.
1: The Lord knew pretty well to the last he would not be with Peter.
0: சீக்கிரமாகவே நான் மரித்தேன், பிதாவின் மடிக்கு நான் போய் விடுவேன்.
1: I will die soon and go to my father.
0: அன்றைக்கு இவர்கள் என்னை காண மாட்டார்கள்.
1: That day he would not see me.
0: நான் காணாவிட்டால் இவர்களை வழிநடத்த ஒரு விசுவாசம் அவர்களுக்கு தேவை.
1: Though he would not see me, a faith is needed for him to lead the
0: way. ஒரு பாடத்தை அவனுக்கு படிப்பித்து கொடுக்க விரும்பினார்.
1: Therefore he decided to teach him a lesson.
0: நீ கடலுக்கு போ.
1: Go to the sea.
0: தூண்டில் போடு.
1: Cast a hook.
0: மீனை பிடி.
1: Catch hold of a fish.
0: முதலாவது மீனுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கு.
1: Find a silver coin in the first fish.
0: நீங்க யோசித்து பாருங்க.
1: Just imagine.
0: எங்க போணுமா?
1: Where he ought to go?
0: அக்டோபர் சில பிரகாசம் ஸ்ட்ரீட்ல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போய் தூண்டில் போடுனா பரவாயில்ல.
1: It's better if he is asked to go to
0: Bathsheba,
1: go to the well and put.
0: Huh?
1: Where should he go?
0: உங்க கிட்ட சொல்லி இருந்தா,
1: had Jesus told you,
0: நான் பேதுருவா இருந்தா,
1: in Peter,
0: நான் ஒரு சர்வே கொடுத்திருப்பேன்.
1: I would have given him a
0: sermon. ஆண்டவரே, எங்க ஊர் கடல் உலகத்திலேயே இரண்டாவது நீளம் உள்ள கடல்.
1: Lord, our sea is
0: sitting very long. இத்தனை அடி நீளம், இவ்வளவு அகலம், இதுல போய் எந்த இடத்திலே தூண்டில் போடணும்?
1: So many feet long and so many feet wide. Where am I to cast a hook?
0: எங்க ஊர்ல நிறைய சிலை இருக்கு.
1: There are many statues in my.
0: கண்டங்க சிலை, உலைப்பாளர் சிலை, என்ன ஒரு சிலையை அடையாளம் பண்ணாலும் பரவாயில்லை.
1: It's better.
0: நீ கடலுக்கு போன்னு சொல்றீங்க.
1: You asked me to go to the sea.
0: இடம் சொல்லலையே, எந்த இடத்துல போறணும் சொல்லலையே.
1: You not showed me the spot.
0: ஆண்டவரே, கடல்ல எத்தனை மீன் இருக்கு?
1: Lord, how many fishes are there?
0: ஒரு மீனா இருக்கு? நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான போட் உள்ள போது அவன் டங் டன்னா பிடிச்சிட்டு வரான், இன்னும் பிடிச்சிட்டே இருக்கறான்.
1: அந்த கேச்சிங் ஹோல்ட் ஆஃப் செவரல் ஃபிஷ்.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
1: Glory be to the name of
0: God. எத்தனை கோடி கணக்கான மீன் உள்ள இருக்கு?
1: Several millions of fishes are there.
0: எந்த மீனுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
1: Who knows what is there in a particular fish?
0: ஆனா ஆண்டவருக்கு தெரியும்.
1: But the Lord knew.
0: எத்தனை கோடி கணக்கான மீன்கள் அந்த கடலுக்குள்ள கடந்தாலும்,
1: Though there be several fishes in the sea,
0: எந்த மீனுடைய வாயில வெள்ளி பணம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
1: The Lord knew as to which fish had a silver coin in its mouth.
0: அது மாத்திரமா,
1: not only that,
0: நீ எங்க நின்னு தூண்டியல் போட்டாலும் அந்த தூண்டிலுக்கு நேராக அந்த மீனை நடத்துறதுக்கு தேவனால முடியும்.
1: Wherever you go and cast a hook, the Lord is able to lead the fish to your hook.
0: இந்த கடலுக்குள்ள கிடக்கிற மீனை உன்னுடைய தூண்டிலுக்கு நேராக நடத்த வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருப்பார். ஆனால் உன்னை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா?
1: If there is a God is able to lead a fish to your hook, whether that God would lead you or not.
0: கடலுக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான மீனுடைய வாயில இருக்கிற வெள்ளி பணத்தை அறிவதற்கு வல்லவராயிருப்பாரானால் உன்னுடைய காரியத்தை அறிவாரா, அறிய மாட்டாரா?
1: If he is so mighty to know that a fish is having a silver coin, whether God would know your matters or not.
0: பேதருக்கு ஒரு பாடத்தை படிப்பித்தார்.
1: He taught a lesson to
0: பேதருவே,
1: Peter,
0: நீ இந்த மீனை காட்டிலும் விசேஷித்தவன்.
1: You are more excellent and precious.
0: இந்த மீனுடைய வாய்க்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்.
1: I know what's there in the mouth of this fish.
0: இந்த மீனுடைய வழியை நான் அறிஞ்சு வச்சிருக்கேன்.
1: I know the way of the fish.
0: இந்த மீன் ஒரு நாள் என்ன பார்த்ததில்லை.
1: This fish has never seen me.
0: இந்த மீன் ஒரு நாள் என்ன கண்டதில்லை.
1: This fish has never come across me.
0: ஆனா இந்த மீன் தன்னுடைய பாதையில எவ்வளவு சந்தோஷமா துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு தெரியுமா?
1: How joyfully the fish is playing in the waters.
0: என்றைக்காயிலும் நீங்க மீனை கடலுக்குள்ள போய் பாருங்க, எந்த மீன் ஆயிலும் ரொம்ப துக்கமா அழுதுகிட்டு போனதே இல்ல.
1: Look at the fishes in the sea, it will never be sorrowful, it will be joyful.
0: என்ன அழகாய் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது.
1: So beautiful it is.
0: 24 hours so ரொம்ப மகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கு.
1: For 24 hours you can find it so joyful.
0: அதுக்கு ஒண்ணு தெரியும்.
1: That's one thing.
0: இந்த கடலுக்குள்ள இருக்கிற என்ன தேவன் அறிவா?
1: God knows as to what is there in the sea.
0: என்னை படைத்த தேவன் அறிவார்.
1: My God knows who has created me.
0: ஒரு அழிந்து போகிற ஒன்றே தன் தேவனை காணாட்டாலும், அது கடலோ, அது தண்ணீரோ, அது எதிலே தேவன் அதை வைத்திருக்கிறாரோ, அதிலே மனமகிழ்ச்சியாய் தன்னுடைய பாதையிலே போய்கொண்டே இருக்கு.
1: So we find a perishable thing going joyfully in its way, though it is not seeing God.
0: எந்த நேரமும் எப்பொழுதும் அதற்காபத்து காத்திருக்கிறது.
1: Dangers are waiting for it anytime.
0: ஆனாலும் அது சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை போய்க்கும்.
1: So joyfully it is going in its life.
0: ஆண்டவர் அதனால தான் யோபு சொன்னான்.
1: Therefore Job said,
0: நான் காணல,
1: I am not seeing my God.
0: தேவன் காண்கிறார்.
1: My God is looking at me.
0: என் வழியை தேவன் அறிவார்.
1: My God knows my way.
0: எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க.
1: Let's all close our eyes.
0: நீ எந்த பாதையில போயிட்டு இருக்கலாம்.
1: Whatever may be the path you are traveling.
0: நீ போற பாதை உனக்கே தெரியல.
1: You will not know the path.
0: இந்த பாதையில கர்த்தரை தேடுகிறாய்.
1: You are seeking the Lord in that path.
0: கர்த்தர் ஒளித்துக்கொண்டார்.
1: The Lord has said in himself.
0: இன்றைக்கு ஒரு பாடத்தை உனக்கு படிப்பிக்க.
1: God is teaching a lesson today.
0: மகளே,
1: daughter,
0: மகனே,
1: son,
0: இதுவரைக்கும் நான் உன்னோடு இருந்து நடத்தினேன்.
1: So far I was with you and I led you.
0: என்னுடைய சமூகத்தை நான் உனக்கு தந்தேன்.
1: I have given you my presence.
0: உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ உணரக்கூடிய அளவிலே என்னுடைய அன்பின் பிரசன்னத்தினால் உன்னை நிறைத்து நடத்தின.
1: I filled you with a loving presence whereby you know that I've caught hold of your hand.
0: இன்றைக்கு என் சமூகத்தை நீ உணர முடியல.
1: Lord, I'm not able to, you are not able to realize my presence.
0: நான் என்னை விட்டு தூரமாய் போயிட்டேபா நினைக்கிற.
1: You think that I've gone far away from you.
0: நீ கலங்குகிற.
1: You're troubled.
0: நீ கண்ணீர் வடிக்கிற.
1: You're shedding tears.
0: என் ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு சொல்ற.
1: You say, my Lord has forsaken me.
0: இராக்காலத்தில் நீ அழுகிறாய்.
1: And you're crying at all times.
0: Devan enai yen kai vitti.
1: Lord, why has thou forsaken me?
0: Yen enai thooramaagi vitti.
1: Why has thou cast me far away?
0: Yen enakku thoorama yen malaindu kondi.
1: Why thou hast hidden thyself far away from me?
0: Magale,
1: daughter,
0: naan karam pidithavar unnai kai vidave maaten.
1: I have caught your hand, I would never forsake you.
0: Naan kai vidave maaten.
1: I will never forsake you.
0: நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்.
1: I will never leave, depart from you.
0: நான் உன்னை விலகவே மாட்டேன்.
1: Never leave thee.
0: உனக்கு ஒரு உண்மையை நான் விளங்க பண்ணுகிறேன்.
1: I teach you a truth.
0: உன்னுடைய வழியெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன்.
1: I am looking at your ways.
0: உன் நினைவுகளை நான் தூரத்தில் இருந்து அறிவேன்.
1: Unable to know your thoughts from far off.
0: நீ கடலிலே படுக்கை போட்டால் அங்கே நான் உன்னை அறிவேன்.
1: Even if you make a bed in the sea, I know you.
0: நீ வானத்துக்கு ஏறினால் அங்கே நான் உன்னை அறிவேன்.
1: Even if you climb the heavens, I know you.
0: நீ எந்த பாதையிலே கடந்து போனாலும் நான் உன்னை அறிவேன்.
1: Wherever you go, I know you.
0: என்னுடைய கண்களுக்கு மறைவாக நீ செல்லவே முடியாது.
1: You cannot hide yourself from my eyes.
0: உன்னுடைய தேவையை நான் அறிவேன். தேவையை நான்
1: அறிவேன்.
0: உன் கண்ணீரை நான் அறிவேன். உன் பிரச்சனையை நான்
1: அறிவேன்.
0: நீ போகிற எல்லா பாதையை நான் அறிவேன்.
1: நானே தேவன்.
0: நானே தேவன்.
1: I am the Lord.

0: தேவனே,
1: காட்
0: தேவனே,
1: மயலா இபாலா கஷ
0: தேவனே,
1: மை காட் ரபாலா கஷ
0: தேவனே,
1: மை காட்
0: தேவனே,
1: மை காட்
0: தேவனே,
1: மை காட்
0: தேவனே,
1: மை காட்
0: தேவனே,
1: மை காட்
0: நன்றி. எங்கள் வழிகளை அறிகிறதற்காக உமக்கு
1: நன்றி.
0: உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள், தேவன் நம்முடைய வழி அறிவார்.
1: God knows our way.
0: நாம் போகும் வழியை கர்த்தர் அறிவார்.
1: The Lord knows.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நான்
1: போகும்
0: வழி அறிவார்.
1: How many of you believe Hallelujah. that the Lord knows your way? Hallelujah.
0: Hallelujah.
1: The Lord knows my path wherein
0: oh,
1: I walk.
0: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah.
1: In our life,
0: தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கிறோம்.
1: We feel that God has forsaken us.
0: ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை.
1: God would never forsake you.
0: நம்மை விலகுறதில்லை.
1: He will never depart from you.
0: கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார்.
1: God knows the path wherein we walk.
0: நான் இன்றைக்கு சுருக்கமாக
1: this day in short.
0: தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற அவர்கள் போகிற மிக முக்கியமான நான்கு வழிகளை சுருக்கமாக நான் சொல்ல முடித்தேன்.
1: I would like to highlight the four ways wherein God leads you.
0: பரிசுத்தமான்களை இந்த வழியிலே நடத்தி இருக்கிறார்.
1: Yes, let the saints through this path.
0: ஒருவேளை உங்களையும் அந்த வழியிலே நடத்துவார்.
1: Probably he may lead you in that path.
0: இன்றைக்கு என்னுடைய செய்தி எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம்.
1: Probably this message may not be for all.
0: பட் இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். காலையிலேயே நான் சொன்னேன்.
1: As a prophecy.
0: ஒரு சிலருக்கு தேவன் இன்றைக்கு a direct message, நேரடியான செய்தியை தேவன் வைத்திருக்கிறார்.
1: God has kept a direct message to some of you.
0: நீங்கள் போகிற எந்த பாதையானாலும்
1: whatever may be the path,
0: கர்த்தர் காணல என்று நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார் நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் சொல்றேன், இல்ல இல்ல,
1: it's not so.
0: உன்னை பொன்னாக மாற்றுவதற்கு தேவன் உன்னை கொண்டு போகிற பாதை.
1: God is leading you to make you come out that you may come out as finally.
0: ஒரு வழி உண்டானால் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது.
1: If there be a way, there is an end for that way.
0: ஒரு பாதை உண்டானால் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது.
1: If there is a path, there is an end.
0: முடிவில்லாத ஒரு பாதை உலகத்தில் இல்லை.
1: There isn't a path which has no end in this world.
0: இந்த பாதையிலே தேவன் உன்னை நடத்துவாரானால்
1: God would lead you in the path.
0: தேவன் உன்னை பொன்னாக நிறுத்துவதற்கு உன்னை தேவன் நடத்துகிற பாதை.
1: That's a path wherein God would bring you out as fine gold.
0: அந்த பாதையிலே தேவன் மனிதர்களை நடத்தி இருக்கிறார்.
1: God led the men of God in that path.
0: முதலாவதாக
1: first
0: ஆதியாகமத்தின் புத்தகம்
1: the book of Genesis
0: 28வது அதிகாரம்
1: chapter 28
0: தயவு செய்து 20ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
1: 28:20
2: யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி
0: நான் போகிற இந்த வழி
1: and the path wherein I walk
0: நான் போகிற இந்த வழி
1: the path the way wherein I walk
0: எந்த வழி அவன் போகிற வழி எந்த வழி
1: what is the path where Jacob walked
0: அவன் ஒரு நல்ல ஐசுரியவான வீட்டிலே பிறந்தான்
1: he was a rich man
0: அவனுடைய தகப்பனார் ஒரு பெரிய சீமான்
1: His father was a wealthy person.
0: வேதம் சொல்லுகிறது அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு விதை விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வர வர பலத்து பெரியவனானான். ஐசூரியவனானான்.
1: His father Isaac sowed a seed. God blessed him and he became a wealthy
0: person. அவன் ஐசூரியவனாய் மாறி
1: விட்டான். He became a very rich man.
0: இந்த ஐசூரியன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
1: Now he has two sons.
0: அதிலே சின்னவனாகிய இந்த யாக்கோபு தாய்க்கு மிக பிரியமானவன்.
1: Jacob is the beloved son of the mother.
0: வேதம் சொல்லுகிறது அவன் கூடாரவாசி.
1: The word of God says he is a tent
0: dweller. தாய்க்கு ரொம்ப செல்ல பிள்ளை.
1: He was a pet child for his mother.
0: அவன் ஒரு நாள் தன்னுடைய சொந்த அண்ணனை ஏமாற்றி புத்திர சுவிகாரத்தை இரட்டிப்பான பங்கை அவன் பெற்றுக்கொண்டான்.
1: One day he deceived his elder brother and got his birthright.
0: தன்னுடைய தகப்பனாரை அவன் ஏமாற்றி தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தகப்பனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்தரித்துக் கொண்டவன்.
1: He deceived his father. Not a single blessing was given to his brother. He received all the inheritance of the blessing.
0: ரட்டிப்பான சுதந்திர பாகம் கையில் இருக்கிறது.
1: Double portion of inheritance.
0: வீட்டினுடைய முழு ஆசீர்வாதம் கையில் இருக்கிறது.
1: The entire blessing of the house.
0: சகல சம்பூர்ணம் உள்ள ஒரு வீட்டில் அவன் இருக்கிறான்.
1: He's there in a house full of
0: தனிமையாக போய்
1: படுத்திருக்கிறான்.
0: அவனுடைய முதல் இரவு அது.
1: That was his first night.
0: தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன்,
1: தன்னுடைய
0: ஆஸ்தி, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய பந்தம் எல்லாவற்றையும் கைவிடப்பட்டவனாக தனித்தவனாய் படுத்திருக்கிற ஒரு வேளை.
1: That's a time when he was lying all alone.
0: இன்னொரு விதமா நான் சொல்வேன்,
1: நான்
0: அவனுடைய தனிமையின் வழி.
1: That was a lonely way.
0: இந்த வழியாக அவன் நடந்ததில்லை.
1: He has never walked in that path.
0: எல்லாரால் கைவிடப்பட்டு தனிமையாய் நிற்கிறான்.
1: He is forsaken by all. He's standing all alone.
0: எல்லா பயத்தோடு சொல்லுவேன். இப்பொழுது அவன் வழியை தகப்பன் பார்த்ததில்லை, அவன் வழியை தாய் பார்த்ததில்லை, அவன் வழியை எந்த சொந்தங்களும் பந்தங்களும் இந்த வழியில எவருமே இல்லை.
1: Near ones or dear ones know the way.
0: இந்த வழியாக அவன் தனிமையாய் நடக்கிறான்.
1: He's walking all alone in that path.
0: தன்னோடு யார் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியாது.
1: He never knows as to who is there.
0: நான் சொல்லுவேன்,
1: I would say,
0: இந்த உலகத்திலேயே மிக கடுமையானதும் பயங்கரமான ஒரு வழி என்னவென்றால் தனிமை.
1: What is the most dangerous way in this world? Loneliness.
0: தேவனுடைய நாமத்துக்கு ஆண்டவரே சொன்னார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல.
1: God himself said it's not good for man to be alone.
0: ஏனென்றால் அவன் தனிமை என்று உணரும் வேளை மிக ஆபத்தான வேளை.
1: So that's the time, it's a dangerous time when he's alone.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of God.
0: நான் சொல்வேன் அருமையானவர்களே,
1: I would say,
0: எல்லாரால கைவிடப்பட்டு ஒருவன் தனிமையாய் நிற்கிற வேளை மிக பரிதாபமான வேளை.
1: The time when he's forsaken of all and standing alone is most miserable.
0: தாவீது ஒரு பெரிய சக்கரவர்த்தி.
1: David was a great emperor.
0: அவன் பெரிய யுத்தங்களை நடத்தினவன்.
1: He waged many wars.
0: ஒரு நாள் தன்னுடைய மாமனாராலே அவன் துரத்தி அடிக்கப்பட்டான்.
1: One day he was chased by his father-in-law.
0: வனாந்தரம் விட்டு வனாந்தரம் போகிறான்.
1: He was moving from desert to desert.
0: அவனோடு நிறைய பேர் கைகோத்து நிற்கிறார்கள்.
1: There were many people along with David.
0: ஒரு நாள் அவன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது.
1: One day an incident came to his life.
0: அவன் பிலிஸ்தியரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண புறப்பட்டான்.
1: He decided to wage war along with the Philistines.
0: பிலிஸ்தியருக்குள்ளே குழப்பம் வந்ததுனால அவன் திருப்பி அனுப்பப்பட்டான்.
1: Since there was a confusion there, he was sent back.
0: நீங்கள் வீட்டிலே போய் 1 Samuel 29:30 வாசித்துக் கொள்ளுங்கள்.
1: Go home, read 1 Samuel 29:30.
0: 30 அதிகாரம் சொல்லுகிறது.
1: Chapter 30 says.
0: அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சிக்லாக்குக்கு திரும்பி வந்தான்.
1: He came back to Ziklag.
0: அங்கே திரும்பி வந்தால் மனைவி அங்கே இல்லை.
1: He could not see his wife.
0: அவருடைய பிள்ளைகள் அங்கே இல்லை.
1: Neither his children.
0: அவருடைய வீடு அங்கே இல்லை.
1: His house was not there.
0: எதுவுமே அங்கே இல்லை.
1: Nothing was there.
0: தனித்தவனாய் இருக்கிறான்.
1: Standing all alone.
0: நண்பர்களும் விரோதிகளாய் நிற்கிறார்கள்.
1: His friends have become adverse.
0: அவர் ஒரு தனிமையை உணர்ந்தான்.
1: He is able to realize that no
0: குடும்பம் இல்லை.
1: No family.
0: என்னுடைய பிள்ளைகள் இல்லை.
1: My children are not there.
0: மனைவி இல்லை.
1: My wife is not there.
0: தனிமையை உணர்ந்த உடனே
1: when he realized his loneliness,
0: கர்த்தர் அவனோடு தான் இருக்கிறார்.
1: The Lord was with him.
0: கர்த்தர் அவனோடு யுத்தம் பண்ணுகிறார்.
1: The Lord waged war with him.
0: அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
1: He knows that the Lord is with him.
0: அவன் தான் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னா நிறுத்தி கொண்டிருக்கிறேன்.
1: And it is he who says, I play kept the Lord always with
0: me. ஆனால் அந்த தனிமை வேளை வந்த பொழுது,
1: but when he became alone,
0: வேதம் சொல்லுகிற தங்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான்.
1: He cried till he lost all.
0: பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான்.
1: Cried till he wept.
0: யார் அழுதது?
1: Who wept?
0: கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுகிறார்.
1: The Lord is waging war.
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
1: The Lord anointed me.
0: சிங்கத்தை நான் கிழித்திருக்கிறேன்.
1: I have torn the
0: lion. கரடியை நான் கிழித்திருக்கிறேன்.
1: I have torn the bear.
0: கோலியாத்தை ஜெயித்திருக்கிறேன்.
1: I have defeated Goliath.
0: எத்தனையோ வெற்றிகளை பதித்த ஒரு மனுஷன்.
1: A man who came across several victories.
0: அருமையான வீர யுத்தங்களை நடத்தின ஒரு மனுஷன்.
1: He's a wonderful warrior.
0: தன் வாழ்க்கையிலே தனிமை என்று வந்து வந்தபொழுது.
1: When he became alone.
0: வேதம் சொல்லுகிறது அவன் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதான்.
1: The word God says he cried till he had no strength.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of God.
0: நீங்கள் யோபின் புத்தகத்தை யோசித்து பாருங்கள்.
1: Consider the book of Job.
0: ஒரு நாள் ரொம்ப செல்வ செழிப்பில் அந்த யோபின் மனைவி வாழ்ந்தாள்.
1: One day he was in abundance.
0: தன் புருஷனுக்கு 10 பிள்ளைகளை அவள் பெற்றாள்.
1: And she gave birth to 10 children.
0: ஒரு அன்புள்ள புருஷனை அவள் பெற்றிருந்தாள்.
1: She had a loving.
0: ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனை அவள் விவாகம் செய்திருந்தாள்.
1: She married a man who feared God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of God.
0: எல்லாம் தேவனால் வேலி அடைக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு குடும்பத்தை அவள் அனுபவித்தாள்.
1: He enjoyed the family having the blessings of God who hated him.
0: வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உள்ள ஒரு சீமாட்டியாக அவள் இருந்தாள்.
1: She was a rich lady having servants and maid servants.
0: வாழ்க்கை வெறும் புயலாக மாறியது.
1: Life became a storm and tempest.
0: எல்லாமே ஒரே நாளில் அவளை தனிமையாக மாற்றி விட்டது.
1: She became lonely having lost
0: her. பிள்ளைகள் இல்லை.
1: No much.
0: வேலைக்காரர் இல்லை.
1: No servants.
0: வேலைக்காரிகள் இல்லை.
1: No maid servants.
0: மிருகங்கள் இல்லை.
1: No sheep.
0: ஆஸ்திகள் இல்லை.
1: No cattle.
0: வீடு இல்லை.
1: No house.
0: கடைசியா புருஷனும் இல்லை.
1: Ultimately no husband.
0: அங்கே அவன் வியாதிப்பட்டவனாய் கிடக்கிறான்.
1: He is laid up sick.
0: அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு தெரியுமா?
1: What became to her life?
0: வேதம் சொல்லுகிறது தேவனை தூஷித்து. இந்த தேவனை இன்னும் கும்பிடணுமா?
1: தனிமை
0: ஒரு மனிதனை தேவ தூஷணத்துக்கு நேராக நடத்தும்.
1: Loneliness can lead a man to
0: வாழ்க்கையின் கசப்புக்கு நேராக நடத்தும்.
1: It leads this way to bitterness.
0: வாழ்க்கையை ஆத்திரமும் கசப்புக்கு நேராக தனிமை மாற்றிவிடும்.
1: Anger and bitterness is the result.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: நான் சொல்வேன்.
1: I would say
0: தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதனாகிய எலியாவினுடைய வாழ்க்கை தனிமையை சந்தித்த பொழுது
1: Look at the life.
0: இனி எனக்கு வாழ்க்கையே வேண்டாப்பா, நான் சாவுறேன்.
1: Look at the life of Elijah.
0: நான் உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் நான் சாகிறது நல்லது.
1: It's better for me to die than to live when he was lonely.
0: எந்த பாதை தெரியுமா?
1: What was that path?
0: தனிமையின் பாதை.
1: The path of loneliness.
0: தனிமையின் பாதை மனுஷனை கண்ணீருக்கு நடத்துகிறது.
1: The path of loneliness would lead you
0: வேலனில்லாமல் போக மாட்டான் அழுகிறான்.
1: A state where he would weep, where he would lose all strength.
0: எங்கே தேவன்?
1: Where is God?
0: நான் இவ்வளவு பக்தியா நடந்தேன்.
1: I was so God fearing.
0: நான் இவ்வளவு உண்மையா நடந்தேன்.
1: I was so faithful.
0: நான் இவ்வளவு தேவனுக்கு வைராக்கியமா இருந்தேன்.
1: I was so zealous.
0: ஏன் என்னை தேவன் கைவிட்டார்?
1: Why God has forsaken me?
0: ஏன் எல்லாத்தையும் பிடுங்கினா?
1: Why has he plucked everything?
0: ஏன் எனக்கு இது சம்பவித்தது?
1: Why this has come across me?
0: தேவனே இல்லை.
1: No more pain.
0: என்று தேவனை மறுதலிக்கிற நிலைமைக்கு மனிதனை கொண்டு போய் விடுகிறது.
1: The state comes when he rejects God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: எல்லா பயத்தோடும் சொல்லுவேன்.
1: With all fear I tell you.
0: போதும்.
1: It's enough.
0: வாழ்ந்தது போதும்.
1: It's enough that we have lived.
0: வாழ்ந்தது போதும்.
1: It's enough we have lived.
0: தனிமை அவனை வாழ்க்கையினுடைய கசப்புக்கு முடிவு கொண்டு போய்
1: விடும். Loneliness leads to the bitterness of his life.
0: Brother.
1: Sister,
0: நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு தனித்த நிலைமையில இன்றைக்கு தனித்தவனாய் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய்.
1: You're forsaken by all and you're standing all alone, being separated by everyone.
0: எத்தனையோ கேள்வியோடு நீங்க வந்து உட்கார்ந்திருக்கிறாய்.
1: So with several questions you come and seated here.
0: இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அல்ல நான் சொல்லுகிறேன், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் இங்கே எழும்பி இருக்கிறார்.
1: I tell you not for all the Lord is risen.
0: எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்தவனாக இருக்கிற ஒருவனை தேவன் தேடி அலைகிறார்.
1: God is seeking a person who is being forsaken by all.
3: பாகம் இரண்டினை நாளையத்தினும் கேட்க தவறாதீர்கள்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு விமான பயணத்தின் போது ஒரு பயணிக்கு மது கொடுத்த போது அந்த பயணி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் விமான பணிப்பெண். ஐரோப்பிய விமான சேவையில் முதல் வகுப்பில் பயணித்த ஒருவரிடம் பணிப்பெண் சென்று மதுக்கோப்பை ஒன்றை எடுத்து நீட்ட அவரும் நாசுக்காக மறுத்துவிட்டார். மீண்டும் புரியாமல் மிக அழகிய மனதை கவரும் வடிவமைப்பிலான கோப்பையொன்றில் நிரப்பிய மதுவுடன் அவரை குடிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவள். அப்பொழுது அவர் வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். திரும்பியவள் மேலாளரை கண்டு அந்த பயணி என்னிடம் என்னவோ தவறை கண்டிருப்பார் போல, அவர் மதுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று அவரை காட்டிச் சொல்ல அவரும் கொஞ்சம் பழங்களுடன் மதுக்கோப்பையை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். அவர் தன்னுடைய மறுப்பை அவரிடமும் சொல்ல, ஏன் நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அவர் கேட்டார். அதற்கு அவர், நான் மது அருந்துவதில்லை என்று கூறினார். எதற்காக என்று கேட்டார் மதுவை கொண்டு வந்தவர். அதற்கு அந்த பயணி, அப்படியானால் முதலில் இந்த விமானத்தை ஓட்டும் பைலட்டுக்கு அதை கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பதிலாக மதுவை கொண்டு வந்தவர், அதப்படி அவர் டியூட்டியில் உள்ளார், கடமையில் இருக்கையில் மது அருந்தினால் அவர் தவறிழைத்து விட வாய்ப்புண்டு, அதனால் விதிமீற மாட்டார் என்று கூறினார். நானும் கடமையில் இருக்கிறேன், குடும்பஸ்தர், குடும்பத் தலைவர் என்ற என் அந்த கடமையில் இறைவனுக்கு பயந்து நெறி புரளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன், எனவே நான் எப்பொழுதுமே குடிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று பரிசுத்த வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போமா? மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மதுவாயிறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. கவனமாக இருப்போமா?

ஆராதனை வர்ஷிப் நினை தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். இதை நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின்னு சொல்றீங்க?

என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வதி.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பெலனை தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெலனை புதுப்பித்து கொள்ளும் நாளாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 சொல்லப்பட்டுள்ளது போல, கழுகானது தன் குஞ்சுகள் பறக்க கற்றுக் கொடுக்க வேண்டி தன் கூட்டை கலைத்து கற்றுக் கொடுக்கிறது. இப்படியே குஞ்சுகள் கீழே விழுந்து விழுந்து கூட்டை விட உயர பறக்க கற்றுக்கொள்கிறது, புது பெலனையும் பெற்றுக்கொள்கிறது. கூடுகள் கலைக்கப்பட்ட காரியம் அதிக தீமையாக இருந்தாலும் அதில் பெருத்த நன்மையை, வெற்றியை, முன்னைக்காட்டிலும் அதிகம் கற்றுக்கொள்ளுதலை காண முடிகிறது போல, உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், தீமைகள், பலவீனங்கள், இழப்புகள், வியாதிகள், கசப்பான அனுபவங்களை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். புதிய அனுபவங்களை இன்றைக்கு கற்றுத்தரப் போகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29:11 கூறப்பட்டுள்ளது போல, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கும் மகத்துவமான வல்லமையை தம்முடைய ஞானத்தினால் கிரியை செய்ய போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்காய் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அதை சுதந்திரிக்கும்படிக்கு முந்தி ஓடுகிறவர்களாய் தேவன் தம் பலனை உங்களுக்கு ஊற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார். பிலிப்பின் புஸ்தகம் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியாய் உங்கள் பலவீனங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14:19 வாசிக்கும் போது, பவுலை ஜனங்கள் எல்லாரும் கல்லெறிந்தார்கள், பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள், மரித்து விட்டான் என்று. 20:00 சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்று உள்ளது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்கொள்கிற எதிர்ப்புகள், சதிகள், போராட்டங்களை முறியடிக்கும்படிக்கு புது பலனை தரப்போகிறார். கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியால், அவரின் ஆலோசனைகளுக்கு காத்திருக்கிறபடியினால், அவரே உங்களின் பலனாக நீங்கள் காலூன்றி நிற்கும்படிக்கு உங்களுக்கு புது பலனை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் 1. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற ஜாவரும், சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும், தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற இவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 வசனம். கிறிஸ்தவ உலகில் மாபெரும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் மார்ட்டின் லூதர் அவர்கள். அவர் ஒருநாள் தன்னுடைய குடும்ப ஜெப நேரத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு சென்ற சம்பவத்தை ஆதியாகமம் 22 வாசித்தார். அவர் வாசித்த வசனங்களை கேட்ட அவருடைய மனைவி, இதை நான் நம்ப முடியாது, தேவன் தம்முடைய குமாரனாக இருந்தால் இப்படி பலியிட சொல்வாரா என்று கேட்டார்கள். லூதர் பிரதியுத்தரமாக ஆம் கேட்டி, தேவன் தம்முடைய குமாரனையும் அப்படித்தானே செய்தார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக பலியாக்கினார். ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை தேவன் சொன்னபடி பலியிட சென்றார். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படிவாரோ மாட்டாரோ என்று சோதிப்பதற்காகவே இப்படி செய்தார். ஆனால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையோ உண்மையிலேயே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். தாம் படைத்த மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்க விரும்பிய பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே மனுக்குலத்திற்காக பலியாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை அர்ப்பணித்ததால் இன்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கிறார். அவ்வாறு இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நம்மை சாத்தான் ஒருபோதும் குற்றம் சுமத்த முடியாது. ஒருமுறை சாத்தான் மார்ட்டின் லூதரிடம் வந்து, உனக்கு பிரசங்கம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது? நீ இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறாய் அல்லவா என்று நீண்ட பாவப்பட்டியலை கூறினான். அவன் சொல்ல சொல்ல மார்ட்டின் லூதர் ஒரு பேப்பரிலே எழுதி கொண்டே வந்தார். பின்பு அவர் சிவப்பு மை பேனாவை எடுத்து அந்த பட்டியலுக்கு குறுக்கே கோடு போட்டு, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி விட்டார், நான் இப்பொழுது பாவம் கழுவப்பட்டவன் என்று கூறினார். சாத்தானால் அதற்கு மேற்கொண்டு எதையும் பேச முடியாமல் அவன் போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, தாம் படைத்த மனுக்குலம் பரிசுத்தமாக வேண்டும் என்று பிதாவானவர் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஒப்புக் கொடுத்தார். காரணம், பிதாவானவர் தம்முடைய குமாரனை விட நம்மை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஆம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தருளினவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் கூறுவதைப் போல எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார். ஆகவே நம்மை அதிகமாய் நேசிக்கும் தேவனை நாமும் நேசிப்போம். தம்மையே நமக்காக ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் எஸ்தரின் புத்தகம் 7:1-3 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து நாம் அதை தியானிப்போம். ஏற்கனவே பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார்கள் என்று தானியேலின் புத்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள் என்று எரேமியா 9:1 கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை எஸ்தரின் புத்தகம் 7:2-3 மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்பாவிலே ஜனங்களுக்காக நம்ம மன்றாடி செபிக்கிற ஒரு ஜபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் எஸ்தரின் புத்தகம் 7:2 வாசிக்கிறேன். 2 விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல்கள் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அன்மாலே ஒரு ராஜாவே ஒரு வேண்டுதலையும் மன்றாட்டையும் கேட்கிறதாக ஒரு காரியத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு ராஜா நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய மன்றாட்டையும் கேட்பாரா? கேட்க மாட்டாராம். எஸ்தர் ராஜாத்தினுடைய வேண்டுதலும் மன்றாட்டும் இன்னைக்கு ராஜா சமூகத்தில் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பாலே இன்னைக்கு அவ அதுக்கு பதிலாக சொல்கிறா பாருங்க, ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக 3 அப்பொழுது ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கும் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. நான் என்னுடைய வேண்டுதல் எனக்கு ஜீவனை கொடுக்கட்டும், ஜீவனை காக்கட்டும். என்னுடைய மன்றாட்டு ஜபம் என் ஜனங்களுடைய ஜீவனை காக்கிறதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜனங்களுடைய ஜீவனுக்காக இவள் மன்றாடி செபித்ததை நாம் பார்க்கிறோம். அன்பாவில் இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்து மக்களுக்காக, நம்முடைய இனத்தார் ஜனத்தாருக்காக, நம்முடைய உற்றார் உறவினருக்காக, நம்முடைய மக்களுக்காக நாம் மன்றாடி செபிக்கிற ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அன்பாவில் இந்த மன்றாட்டு ஜபம் இன்னைக்கு பாருங்க, எரேமியா காலத்தில் அவர் ஜனங்களுக்காக அழுது புலம்பி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தானியேல் காலத்தில் மக்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். எஸ்தர் ஜனங்களுடைய ஆபத்திலிருந்து ஜனங்களை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக மன்றாடி செபிக்கதை நாம் பார்க்கிறோம். அன்பாவில்லே இன்னைக்கு சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜபங்கள் எல்லாம். இன்னைக்கு பாருங்க, எஸ்தர் மன்றாடி ஆண்டவரிடத்தில் 3 உபவாசித்து தாதிமார்களும் அவளும் அரண்மனையில் ஜெபிக்கிறார்கள். அடுத்தது மொர்தெகாய்க்கு கட்டளையிட்டு எல்லா யூதர்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, 3 புசியாமலும் குடியாமலும் மன்றாடி செபியுங்கள் என்று, உபவாசித்து மன்றாடி செபியுங்கள் என்று அவள் என்ன செய்கிறா, சொல்லி அனுப்புகிறானே, அதே போல் அவங்களும் ஜெபிக்கிறார்கள். அந்த மன்றாட்டு ஜபம் என்ன செய்யப்படுகிறது என்றால் ராஜா சமூகத்தில் கேட்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அன்பாலே அது ஆண்டவர் சமூகத்திலே அது கேட்கப்பட்டதுனால அந்த ராஜாவும் எஸ்தரிடத்திலே வந்து கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய மன்றாட்டு ஜபம் என்ன, என்ன செய்யணும், நான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தரேன்னாரு. அவள் அழகாக சொல்கிறா, இல்லை ராஜா, எங்கள் ஜனங்கள் சாக போகிறது, அந்த சாக போகிற ஜனங்களுக்காக நான் மன்றாடி உன்னிடத்தில் மன்றாடி நிற்கிறேன் அப்படின்றா. அவருக்கு ஒன்றும் புரியல, எல்லா யூதர்களும் இந்த தேதியில் நீ வந்து கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டுட்டு, நான் ஒரு யூதஸ்திரி, என்னுடைய ஜனங்கள்லாம் கொல்லும்போது நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா? உன்னிடத்தில் நான் மன்றாடி செபிக்கிறேன்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்கிறாரு. அப்போ அழகாக சொல்கிறார், இந்த ஆமோன் தான் காரணம் என்று சொல்லி. அன்பாவில்லே அந்த ஆமோனை அந்த முரதகாய் தூக்கிலிடுறதுக்கு அவன் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமோனை போடுங்கள் என்று சொல்லி அந்த ராஜா வாயாலே கட்டளையிடுகிறது. ஆமோன் அந்த 10 பார்த்தீங்கன்னா தெரியும், 7-10 அப்படியே ஆமோன் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமோனை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தணிந்தது. அப்பா, இன்னைக்கு இந்த ராஜாவின் உக்கரம் தனியில ஏசப்பாவினுடைய உக்கரம், பிதாவுடைய உக்கரம் தனிந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சதி திட்டத்தை பிசாசானவன் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறான் ஆமோன் மூலமாக. ஆனால் அந்த ஆமோன் மூலமாக போட்ட சதி திட்டத்தை இவர்கள் மன்றாடி ஜெபித்த அந்த ஜபத்தின் மூலமாக, உபவாசித்து ஜெபித்த அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ராஜாவை மறைத்து அந்த ஆமோனுடைய காரியத்தை என்ன செஞ்சாரு, ஒன்றுமில்லாத ஆக்கினார். அன்பே, எந்த நாளில எந்த டேட்ல இவர்களை யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே டேட்ல ஆமோனும் அவனுடைய குடும்பத்தாரும் என்ன செஞ்சாங்க, மரித்து போன அந்த தூக்கு மரத்தில் போட்டாங்கன்னு என்று பார்க்கிறோம். அன்பாவில்லே, அப்ப இந்த மன்றாட்டு ஜபம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் சூழ்நிலையை மாற்றுகிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து வருகிறதா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தான பகுதியை நாம வந்து அடைந்திருக்கிறோமா, கவலைப்படாத, மன்றாடி செபி. ஆண்டு இடத்துல நம்ம மன்றாடி செபிக்கும் பொழுது, அழுது ஜெபிக்கும் பொழுது, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபங்கள் கேட்கப்படுகிறது. அன்பானே, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்தர்கள் எப்படிலாம் ஜெபித்தார்கள் என்று நம்ம இப்போ தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த எஸ்தருடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஜபமாக இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமாக மாற நாம் மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதை சொல்லும்போது என்னுடைய நண்பருடைய சாட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தது, அவருடைய மேரேஜ் பிரச்சனை பாதகமாக இருக்கும்பொழுது நான் அவரிடத்துல சொன்னேன், வந்து ஆண்டவர்கிட்ட வந்து உன் பாவத்தெல்லாம் மொதல் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணு அப்படின்னேன். அதே போல் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணார். ஆண்டவர் அழகாக பேசினார். என்ன பேசினார்னா, மூன்று நாள் உபவாசித்து புசியாமலும் குடியாமலும் இருன்னு இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் தான் பேசினார். அப்போ அவருக்கு நான் சொன்னேன், எஸ்தரு 4:16 மூலமாக அவர் பேசினார். அப்போ நீ 3 புசியாமலும் குடியாமலும் இரு, பச்சை தண்ணி கூட குடிக்காத, சாப்பிடாத, 3 ஜோம் பண்ணிட்டுரு, அப்போ ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி போடுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள் அன்பாவிலே, அதே போல ஆண்டவர் மாற்றி போட்டார். அவர் 3 2 தான் அவர் என்ன செஞ்சார் இருந்தார். 3 அவங்க அப்பா வந்து, நீ எதுக்காக நீ வந்து பச்சை தண்ணி குடிக்காமல் இருக்கிற, சாப்பிடு, நான் சொல்கிறேன், எனக்கு கீழ்ப்படிந்து நீ சாப்பிடு, இந்த நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த விரதம்லாம் இருக்கட்டும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கு உண்டான பழிபாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அதே போல் அவன் சாப்பிட்டுட்டான், 2 விரதத்தை முடிச்சுட்டான். அன்பாலே இன்னைக்கு பாருங்கள், அந்த 2 ஜபத்திலே, மன்றாட்டு ஜபத்தில் ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலையை மாற்றி போட்டார். யார் அவனுடைய திருமணத்துக்கு தடையாக இருந்தாங்களோ அவங்க பேரண்ட்ஸு, அவங்களே என்ன செஞ்சாங்க, டேட் குறித்தாங்க, வர புதன்கிழமை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன்மார் வரவே இல்லைங்க. அந்த பழிபாவத்தை நான் ஏற்றுக்கிறேன்ல, நிச்சயமாக அந்த திருமணத்தை அவர் காண முடியவில்லை. அன்பால் இன்றைக்கி திருமணம் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவருக்கென்று அவர் ஒரு ஊழியக்காரனாக குடும்பமாக இன்றைக்கி உழைத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த மன்றாட்டு ஜபம் அவருடைய சூழ்நிலையை மாற்றிச்சு. அந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாத இருந்த ஒரு சூழ்நிலை, திருமணம் நடக்க முடியாத இருந்த சூழ்நிலையை அது மாற்றி போட்டது. இன்னைக்கு இது என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். இந்த மாதிரி அநேக காரியங்கள், இந்த மன்றாட்டு ஜபம் அநேக சூழ்நிலையில மாற்றி போடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கப்பல் போய்கொண்டிருக்கிறது பயணிகளை ஏற்றுக்கொண்டு, ஆனால் எதிரி நாட்டுக்காரன் போர் காலமாக இருந்ததுனால ஏதோ ஒரு கப்பல்னு நினச்சிட்டு அவன் குண்டை போட்டுட்டான். குண்டு இப்போ தாக்கிறதுக்கு வருது. இந்த கப்பலில் இருக்கிற மாலுமி அதை வந்து அந்த கலடாஸ்கோப்பில் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஐயோ இப்போ நம்ம கப்பலில் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் மன்றாடி ஜெபிக்கிறார்கள். அன்பாலே ஜெபித்துட்டு அதில் ஒரு ஊழியக்காரர் அந்த கப்பலில் பயணம் செய்கிறார், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் கப்பலுடைய மேல்தளத்தில் போய் அந்த கப்பல் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி செபித்தாராம். ஆண்டவரே, இந்த கப்பல் பொழுது முழுக போகிறது, நாங்கள்லாம் சாக போகிறோம், இந்த சூழ்நிலை மாற்றக்கூடிய ஆற்றல் உம்மிடத்தில் இருக்கிறது என்று மன்றாடி செபித்து ஏந்திரிச்சு நின்று அந்த குண்டு வரக்கூடிய அந்த மிசைல் அந்த குண்டுக்கு ஒரு கட்டளை போட்டாராம். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், கீழே போ அப்படின்னாராம். அன்பாவிலே, அந்த கப்பல்கிட்ட வந்த அந்த குண்டு கப்பலை துளைக்கும் பொழுது அது யாரோ ஒருவர் கீழே புழுத்து அழுத்தின போல இருந்துதான். அழுத்தின உடனே கப்பலுக்கு அடியில் போயிட்டு அண்ணாண்ட கடந்து போயிடுச்சு, கப்பல் போயிடுச்சு, கப்பல் தப்பிச்சது, குண்டு போயிடுச்சு. அதனாலே அந்த சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடி செபிக்கும் போது, இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் மாறியது, 500,000 ரூபாய் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது நான் இதே போல எஸ்தரை போல மன்றாடி செபித்த காலங்கள் உண்டு. அன்மாலே அந்த மன்றாடி செபிக்கும் போது என்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி போட்டு என் கடன்லேருந்து விடுதலை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு நாம் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள வர வேண்டும், இந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்படன்று நாம் மன்றாடி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மன்றாட்டு ஜபத்தை கேட்கிறார். அன்பாங்களே, இன்னைக்கு இஸ்ரேவேல் மக்களுடைய மன்றாட்டு ஜபத்தை கேட்டதுனால்தான் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அன்பாலே உங்களுடைய மன்றாட்டு ஜபம் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சீக்கிரமாய் போய் எட்டுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் மன்றாடி ஜபிக்கிற அந்த பழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோமா? அன்பாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி மன்றாடி ஆண்டவரிடத்தில் ஜபித்த பிறகு ராஜாட்டிலையும் மன்றாடுறான், என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய ஜனங்கள் ஜீவனுக்காக நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் என்று சொல்கிறார். அன்பால் இந்த ஜனங்களுடைய ஜீவனுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக மன்றாட்டு ஜபத்தை நீ நானும் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பாவில்லே இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாம் இன்னைக்கு மணிப்பூரினுடைய மக்கள் இன்றைக்கு ஜெபிக்க முடியாதபடிக்கு ரோட்டில் நின்று ஜெபிக்கிறார்கள், ரோட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், காற்றில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த அவல நிலைமை மாறணும். அந்த மக்களுக்காக இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த மத வெறி மாற வேண்டும், மத வெறியினால் கொலை வெறியை மாற வேண்டும் என்று நாம் மன்றாடி ஜெபிப்போம். இந்தியாவினுடைய சூழ்நிலையே மாற்றி போடுவ ஆண்டவரால் முடியும். அன்பானே இந்த மன்றாட்டு ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற கரு மேகத்தை நாம் அகற்றி செய்து ஆண்டுடைய வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக, இந்திய தேசத்தை தப்புவிக்கும்படியாக, நரகத்துக்கு தப்புவிக்கும்படியாக மக்களுடைய உயிருக்காக நாம் போராடி செபிப்போம், மன்றாடி செபிப்போம். கர்த்தர் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு அற்புதம் செய்வாராக. இன்னைக்கு இந்த மன்றாட்டு ஜபம் சபைகளிலே குறைந்து விட்டது, இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் குறைந்து விட்டது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட தனி ஜபத்தில் மன்றாட்டு ஜபம் இன்றைக்கு குறைந்து விட்டது, கூடி ஜபிக்கிற அந்த கூட்டு ஜபத்தில் மன்றாட்டு ஜபம் குறைந்து விட்டது. அன்பானே நாம் இன்றைக்கு அதை தட்டி எழுப்புவோம், மன்றாடி ஜெபிப்போம். எஸ்தர் ராஜாத்தையும் யூதர்களும் மன்றாடி ஜெபித்த போது அந்த சூழ்நிலையை மாற்றின தேவன் இன்றைக்கு நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவரால் முடியும். அன்பாவில் இன்றைக்கு அப்படி தான் இன்றைக்கி மாறியது அவருடைய நிலைமை. பார்த்துங்க, 9வது அதிகாரம், எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் 14ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறிய மாதமாக ஆசாரித்து அந்த நாளிலிருந்து விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள் என்று. அன்பாலே அந்த நாள் இன்னைய வரைக்கும் யூதர்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கு ஏறெடுத்தப்பட்ட மன்றாட்டு சபம் இன்றைக்கு யூத வம்சத்தை தப்புவித்திருக்கின்றால் நிச்சயமாக நம்முடைய இந்தியாவினுடைய அவல நிலைமையும் நம்ம மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் தப்புவிக்க முடியும், இந்தியாவினுடைய நிலைமையை தலைகீழாக மாற்ற முடியும். அன்பாங்களே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மன்றாடி செபிக்கிற ஜபத்தை எனக்கும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த எஸ்தர் ராஜாத்தி மத்தியிலும் ஆண்டவரே, மொர்தெகாய் மத்தியிலும், யூதர்கள் மத்தியிலும் அன்றைக்கு மன்றாட்டு ஜபத்தை நீர் ஊற்றினீரே, அதே ஜபத்தை இன்றைக்கு இக்காலத்தில் நாங்கள் இந்தியாவில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே, மத வெறி பிடித்தவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஆண்டவரே மக்களுக்காக, இந்திய தேசத்துக்காக, உலக தேசத்துக்காக, ஆண்டவரே இஸ்ரேல் தேசத்துக்காக, இன்னும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவரே நபர்களுக்காக நாங்கள் மன்றாடி செபிக்கக்கூடிய அந்த ஜபத்தை எனக்கும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எரேமியா ஆண்டவரே மக்களுக்காக, ஜனங்களுக்காக அழுது கண்ணீரோடு செபித்த ஜபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே தானியேல் ஆண்டவரே அவன் ஜனங்களுக்காக இஸ்ரேல் மக்களுக்காக அவன் ஆண்டவரே பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்த ஜெபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, இங்க எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில எஸ்தரின் புத்தகத்தின் மூலமாக மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் நானும் ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலும் கூட்டு ஜெபத்திலும் நாங்கள் மன்றாடி செபிக்கும் பொழுது நிச்சயமாக சூழ்நிலையை பாதகமாயிருந்த சூழ்நிலையை சாதகமாய் மாற்றப்படுகிற சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றப்போகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறீர். எங்கள் தேசத்தினுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் மன்றாடி செபிக்கணும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நீர் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக நாங்கள் மன்றாடி செபிக்கிற ஜெபத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ மத்தியில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மாலே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேகர் நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தரை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வாராக. ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: முதலாவது நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அதாவது பிறந்த டைமில் உள்ள காரியங்கள், அப்பா அம்மா, உங்கள் குடும்ப டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த காரியங்களை நம்ம சொல்லுவோம்.
1: என்னோடய பேர் வந்து பிரதர் காட்சன் ராஜ்குமார். என்னுடைய ஊர் வந்து வெள்ளூர் மாவட்டம், பேர்ணம்பட்டுன்ற பகுதியில் நான் இருக்கிறேன். அப்படி இந்த பேர்ணம்பட்டில் பக்கத்தில் கிராமம், ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த கிராமத்து பேர் கள்ளிப்பேட்டை. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்து, என் தகப்பன் கிறிஸ்டியன், அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். நான் என் அம்மா வந்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போது என்னுடைய அம்மா வந்து திருமணம் ஆகும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவும் கணவன் மனைவியாக ஆண்டை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் தான் நான் வந்து ரெண்டாவது மகனாக, எனக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாவது ஒரு மகனாக எங்கள் வீட்டில் பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ பிறந்து வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தார். இதுதான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்.
0: பிற்பாடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய கல்வி எப்படி இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்பதை லைட்டாக சொல்லுங்கள்.
1: நான் வந்து ஒரு மிஷினரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் நாங்கள் இருக்கலை. அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு, பேர்ணம்பட்டுன்ற பகுதிக்கு தான் போனோம். ஏறத்தாழ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 இல்லை 4 கிலோமீட்டர் வரும். அப்போது எங்களுக்கு எந்த விதமான வசதியுமே கிடையாது. நாங்கள் நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். அப்படி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 1வது படிக்கும்போதுலேருந்து 10th டென்த்து வரைக்கும் நாங்கள் நடந்து போய் தான் படிச்சுட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில் என் தகப்பனார் வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன கடையை வச்சு தான் அவர் வியாபாரம் பண்ணி, என் அம்மாவும் தெருவில் வியாபாரம் பண்ணி, இப்படி தான் எங்களை படிக்க வச்சாங்க. அந்த நாட்களில் நோட்டு புத்தகம் வாங்கிறதுக்கு கூட எங்கக்கிட்ட காசு இருக்காது. நிறைய நேரங்களில் என் அம்மா அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணுமே, எப்படியாவது வந்து அவங்க பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நிறைய முறை அவங்க அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு முறை நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு நோட்டு வாங்கிறதுக்கு எங்கக்கிட்ட காசு இல்லும்போது என் அம்மா தாலி சரடை எடுத்து, அவங்க அந்த தாலியில் இருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் வச்சு அந்த ஒரு மாதம்

0: படிப்படியாக உயர்த்தி செஞ்சார்.
1: சரி சரி. இப்போ இந்த படிக்கிற டைம்ல எல்லாம் உங்கள்ட்ட தெய்வ பக்தி எப்படி இருந்தது? சர்ச்சை போவீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை ஒன்று.
0: என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ முறை நான் ஆண்டவரை வந்து நான் தேடுறதே கிடையாது. ஏன்னா எனக்கு உலக பிரகாரமான சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, அலுலியா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னு சொன்னால், நான் சின்ன வயசுலேருந்து என்னோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் எல்லாம் விளையாட்டில் கேம்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் போக மாட்டேன். பைபிளே நான் எடுத்ததில்லை. முதலாவது 17 வயசு வரைக்கும் பைபிளே நான் தொட்டதும் கிடையாது, நான் அதை வாசித்ததும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ பயம்ன்றது எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு சம்பவம். நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிட்டேன். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் கிரவுண்டில் போய் விளையாடிருக்கிறேன். அந்த நாள் வந்து சண்டே, ஆராதனை ஓய்வு நாள். அந்த ஆராதனை நேரத்தில் நான் போயிட்டு சர்ச்சு அட்டன் பண்ணாமல் நான் போயிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி டேடி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னு உடனே சர்ச்சு முடிச்சுட்டு என் அம்மா கோபம் கோபமாக ஓடி வந்து, அது எனக்கு சொன்னால் இப்போ கூட ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப அந்த அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. அந்த வீட்டு பெருக்கிற தென்னம் தொடப்பத்தில் அப்போ அவங்க அந்த பெருக்கு பெருக்கி பெருக்கி அந்த எஜ்ஜெல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தென்னம் தொடப்பத்தில் ஓங்கி அடித்தாங்க. வேகமாக அந்த அந்த தொடப்பம் வந்து என் காலில் குத்திக்கிச்சு. நிறையா அந்த குச்சியெல்லாம் குத்துனதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே அப்படியே பிளட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்போ மருந்து எல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு ஃபேஸுக்கு போடுற அந்த பவுடர் தான், அதை எடுத்து அப்படியே அதில் எடுத்து நான் பூசும்போது நிறையா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம அடி வாங்க கூடாது, இனி அம்மா அப்பா கிட்ட நம்ம அடி வாங்கக்கூடாது. என்ன அவங்களுக்கு தேவை? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதானே. இனி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம், இனிமேல் சண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்து தான் நான் சபைக்கு ரெகுலராக போகலாம் அப்படின்னு. அப்போ கூட நான் வந்து நான் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கடைசியில் இப்போ உட்காந்துட்டு நான் போகிறேன் வரேன் அப்படின்னு தான் இருப்பேனே தவிர, ஆண்டவரை பற்றி தான் அறிவோ அந்த எண்ணமோ ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக இருந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு
1: பைபிள் வாசிக்கிறதுக்கோ ஜபிக்கிறதுக்கோ வீட்டில் உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க.
0: அது தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை தேடணும்,
1: அவ்வளோதான், வீட்டில் அப்படின்ற பிரச்சனை இல்லை.
0: ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால, அவங்க பாரம்பரிய கிறிஸ்துவத்தில் இருந்ததுனால அவங்க அதை பற்றி சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. சரி சரி சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நான் பேசிட்டு அப்படியே போயிடுவேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிராமத்துல கூட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அரட்ட பண்றான், பைக் எடுத்தாவே நான் வந்து ரொம்ப வேகமா ஓட்டுவேன். அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து உருப்பிடாது, இது எப்படி பாரு இந்த கிராமத்துல இப்படி சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானமா என் வீட்டுக்கு நான் இருந்திருக்கிறேன். நிறைய நேரத்துல ஏன் இப்படி பண்ற, சண்டை போடுவேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கோபம் அதிகமா வரும். அப்போ அந்த கோபப்பட்டுனான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டு பைக்கில் நான் வந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது 2-வீலர் நான் பைக்கில் வந்துட்டுருக்குறேன். ஒரு ஷூ ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேன் வருது. அப்போ வேன் வந்துட்டு இருக்கும்போது நான் அதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறேன். அவள் எனக்கு கிராஸிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக 100 ஸ்பீடில் போயிட்டு சட்டனாக யூ-டர்ன் அடித்து எகிரி அந்த பிடிச்சி அந்த வேன்காரரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுட்டே இருக்கிறேன். அவருக்கு ரத்தம் வந்துடுச்சு. அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ கோபம். காரணம் என்னென்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆண்டர் பிள்ளையே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. அந்த நேரத்தில் எனக்கு கோபம் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு சாதாரண மனுஷனாக தான் வாழ்ந்தேன் தவிர ஆண்டவரை பற்றி தான அறிவு எனக்கு அப்போ இல்லாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு
1: காலேஜ் முடிச்சிட்டீங்க? முடிச்சுட்டு அப்புறம்
0: இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசில் நான் 2007 2007 ஆம்பூரில் கன்கர்டியா ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்ற அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படிப்பதுக்காக போகிறேன். நான் +2 ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன். என் அப்பா சொன்னார், நீ நிச்சயமாக ஒரு வாதியாக ஒரு டீச்சராக மாறணும். ஏன் சொன்னால், நம்ம கஷ்டப்படுற குடும்பம், நீ டீச்சருக்கு படிச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டுடும், அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க பாஸ்டர். அப்போ நான் சரி விருப்பப்பட்டு நான் ஆசிரியருக்கு படிக்கணும், சரி படித்து இதுக்கப்புறம் நம்ம நல்ல முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் 10th

0: டுவெல்த்தும் நான் ஃபெயிலு. என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு படிப்பு அறிவுன்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் ஒரு மக்கு வேஸ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பா சார். என் வீட்டில் கூட எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஒன்றும் படிக்க மாட்டான், இது தத்தி, இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த டென்த்தில் ஆந்திர எப்படியோ தேவ கிருபை தான் சொல்லுவேன், நான் பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவும் பாஸ் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் 2007. அப்போ தான் என்கிட்ட ஒருத்தர், நான் அப்படி பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க, ஏசு கிறிஸ்து நல்லவர், மா நானே கிறிஸ்டியன் தான், எனக்கே சொல்லாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய முறை நான் படித்தது வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் நான் படித்ததுனால அது ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம், அங்கே போய் ஜாம் பண்ணுவாங்க, எனக்கு ஜாம் பண்ண தெரியாது, ஹாஸ்டலில் பைபிள் படிக்கணுவாங்க, அது நான் செய்ய மாட்டேன். இப்படியே இருக்கும்போது நான் ரோட்டில் மீட் பண்ண அந்த சகோதரி ஒரு முறை அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டாங்க, கன்வென்ஷன் மீட்டிங்கு. அந்த கூட்டத்தை கூப்பிடும்போது எனக்கு விருப்பமே கிடையாது, சும்மா இந்த அலேலியா அலேலியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்க, அந்த அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நிறையா எவ்வளோ கேலி பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேலி பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறதெல்லாம் நான் அப்படியே பேசி சிரித்து அந்த ஸ்டூடெண்ட் எல்லாரும் சிரிக்க வைப்பேன். அவங்க எல்லாருக்குமே அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பக்கம் துன்மார்க்கமான ஜீவியம் எப்படின்னு சொல்லனா, அடங்காத ஒரு மனுஷனா யாரானா நான் தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் பாஸ்டர். அது அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அந்த கூட்டத்துக்கு என்னை எப்படியோ அந்த சகோதரி கூப்பிட்டதுனால சரி நம்ம போவோம், போய் பார்க்கலாம், அது போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 2007 அந்த கிரவுண்டில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு நான் பின்னாடி போய் லாஸ்ட் வரிசையில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஊழியக்காரர் பேசினார், உன்னை நான் அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயமே நடந்ததில்லை. ஏன்னா நான் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில், என் அப்பா ஒரு ஏழ்மையான வியாபாரம் பண்ணுறாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வருமானம் இருந்ததில்லை, சரியானபடி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கலை, படிப்புலும் நான் ஃபெயிலியரு, இனி எங்கள் வாழ்க்கையில் போய் என்ன அதிசயம் நடக்கப்போகுது, அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்கிற வழிக்கு வாழ்ந்து ஏதோ வர்ற வருமானத்தை வச்சு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கியாளர் பேசும்போது என் மனசுக்குள்ள தெளிவாக ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இன்னும் ஒரு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அன்னைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின உடனே அப்படியே நான் பயபக்தியோடு பின்னாடி கண்ணை மூடி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணை மூடி நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலை மேலே கை வச்சு கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம், உன்னை அதிசயங்களை காணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என் வாழ்க்கையை அந்த நாள் தான் முதல் முதல் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு அன்னிலிருந்து நான் என் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு மாறினது. அன்னைக்கு இரவே நான் போய் ஹாஸ்டலில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் நோட்டில் எழுதுவேன். இப்போ முதலாவது பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனே, தூயாதி தூயவரே, எப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்டிங்கு அப்படி எழுதி நான் ஹாஸ்டலில் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு ஹாஸ்டல்லையே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற அளவுக்கு வசனத்தை அதிகமாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. 2007 ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம் வந்துச்சு, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பூமியில் ஜெயமாக இருக்கணும், இந்த பூமியில் இது காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது பாஸ்டர். அப்படி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் இந்த டீச்சர் ட்ரைனிங்க்கும் நான் பாஸ் பண்ணுவேனா, அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பி அப்பா வந்து எங்கள் ஊரில் ஒரு லேண்ட் வச்சுருந்தார் பாஸ்டர். அந்த லேண்ட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு பில்டிங். இன்றைக்கி அதோடைய மதிப்பு ஏறத்தால் ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த நாளில் எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டணும், என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுவதுக்கு அப்போது 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணும், 2 வருஷத்துக்கு 2 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனாலையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. என் அப்பா ஏழ்மை, அந்த தெருவோர கடையை வச்சு, அந்த தள்ளு வண்டி கடையை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி ஒரு நாளைக்கு 150 ரூபாயில் 200 ரூபா தான் வருமானமே வரும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அண்ணன் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தார், நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன், என் தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்கள் 3 பேருடைய வாழ்க்கைக்கும் அவர் பணத்தை கொடுக்கணும். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என் அம்மாவும் தெரு ஓரத்தில் அந்த கடையை போட்டு அந்த கடையிலேருந்து வர்ற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தெல்லாம் சேகரித்து தான் எங்களுக்கு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு இருந்த அந்த ஒரு இடத்த விற்று தான் சரி என் மகன் படிக்கணுன்றதுக்காக என் தகப்பனார் அது விற்றுட்டார். அது அன்னைக்கு விற்கும்போது 40,000 ரூபாய், ஒரே 40,000 ரூபாய்க்கு அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னை படிக்க வச்சார். எதுக்கு படிக்க வச்சார்னா, எப்படியாவது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் மாறிடும், நீ படித்து முன்னேறிட்டேனா போதும் அப்படின்னு நினச்சார். ஸோ நானும் படித்து முடிச்சிட்டேன். அப்படி என் வாழ்க்கையில் என்னோடு கூட நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் தனியாக, அப்புறம் கவர்மெண்ட் எய்டு அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட் தனியாக இருந்தாங்க. அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு கம்மியாக தான் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணது. மேக்ஸிமம் 35-38 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எல்லாருமே தமிழ் சப்ஜெக்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டீச்சர் ட்ரைனிங் ரொம்ப அதிகமான பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். எனக்கு டீச்சர் ட்ரைனிங் சீட் கிடைச்சதே ஒரு பெரிய அதிசயம். நான் 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியாவது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை, ஆனால் அப்பா சொல்லிட்டார் இனி ஒன்றும் என்னால் என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டார். சரி, நான் பக்கத்தில் இருக்கிற லெதர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஹெல்ப்பர் வேலையில் போயிட்டு ஒரு 2 மாதம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ என் மனசுக்குள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் அப்பா பார்க்கும்போதெல்லாம் அழுவார், எப்படியாவது என் மகனை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அவருடைய பிரியாசத்தையும் அவருடைய நம்பிக்கையும் தான் கடவுள் வந்து கேட்டு அதை வந்து அதை வாய்க்க செஞ்சார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கெல்லாம் சீட் கிடையாது, நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி விட்டாங்க. நானும் வேதனையான கஷ்டத்தோடு என்ன இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ணி நான் வந்துட்டேன். அந்த ஷூ கம்பெனியில் போய் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். யார் வேணான்னு சொன்னாங்களே அவங்களே அந்த ஹெட்மாஸ்டரே கால் பண்ணி, சி குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்போ நான் படித்த 12th வந்து ஹிஸ்ட்ரி குரூப், சி குரூப் இருந்ததுனால கடவுள் எப்படி மேட்ச் பண்ணிடுறாரு பாருங்க. ஒரு வேளை நான் சி குரூப் எடுக்கலைன்னு சொன்னால் எனக்கு அதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நான் என் வாழ்க்கையில் அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே ஷூ கம்பெனியில் இருந்து என் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்புக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு கிருபை செஞ்சாருன்னு நான் அதுக்கு பிறகு இப்போ நான் வரும்போது நான் யோசிக்கிறேன். ஆணுடைய கிருபை தான் நம்மளவ நடத்தி வந்திருக்குது.
1: படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன
0: பண்ண? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். அப்போதான் என் வாழ்க்கையில் உபத்திரமே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்
1: சரி சொல்லுங்க.
0: ஏன் சொன்னா நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் 2009. அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007 நாங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் எங்கள் சர்ச்சில் ஒரு ஜபக்குழுவும் ஆரம்பித்து நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி ஜபக்குழுவில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். காரியங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. குடும்பத்தில் என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால், படித்து முடிச்சுட்டு இவன் வேலைக்கு போவான். அப்போ கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாமு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த எலிஜிபிள் எக்ஸாம்னால என் வாழ்க்கையில் நிறைய டைம் நான் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வேலைக்காக காத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப என் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கைக்காகவே அம்மா வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அவங்க சந்தோஷத்தை இது வரைக்கும் அவங்க நினச்சதே கிடையாது. என் பிள்ளைங்க வாழணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எங்கள் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படி இருக்கிற என் தாயார் நான் வேலைக்கு போகாதனால வார்த்தைங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 10 ரூபாய் சம்பாதிக்கிறது உனக்கு தகுதி இல்லை, நீ ஏன் இந்த பூமியில் வாழ்கிற, எங்கேயாவது என் வீட்டை விட்டு போயிடு. அதுவும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தட்டு எடுத்து வச்சுருப்பேன், நான் அந்த சாப்பாடு கையில் இருக்கும், அவங்க அப்படியே கடுமையான வார்த்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. காரணம், அந்த வீட்டின் வறுமையினால் கஷ்டத்தினால நான் ஒரு வாலிப பையன். 2009 நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வருமானத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலை. நான் வேலைக்கு போகாதனால எனக்கு நிறைய அவமானமான வார்த்தை. என் அப்பா ஒரு பக்கம் திட்டுவார், என் அம்மா ஒரு பக்கம் திட்டுவாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பலம்பரை சாப்பாடு தட்டு வச்சுட்டு அழுவேன். பஸ் நான் அழும்போது என் கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த சாப்பாட்டில் விழும். ஆண்டவரே, இந்த சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் நான் தகுதி இல்லையே, என்னாவது சம்பாதிக்க முடியலையே. அப்போ தான் நான் வாழ்க்கையில் வேலை இல்லாத ஒரு சாபம், சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நான் வேலையை தேடி தேடி தேடி அடைஞ்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது சில மாதம் 2-3 மாதங்கள் நான் தேடுறேன். பிறகு எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பல வருஷம், ஏறத்தாழ 3-4 வருஷமாக எனக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த ஊர்லேயே இருக்காது, நீ போயிடு, நீ எதுக்கு வாழ்கிற அப்படின்னு நிறைய முறை பேசுனதுனால இனி இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிட்டேன் பாஸ்டர். சென்னையில் என் அண்ணன் அப்போ வேலை முடிச்சுட்டு அவர் அங்கே வந்திருக்கிறாரு. நான் அவருக்கு சொல்லாமே நான் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து வந்துட்டேன், இனி நான் ஊருக்கு போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வேலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் அண்ணனும் இல்லை எங்கள் வேலையெல்லாம் நம்ம இப்போ தேட முடியாது, நீ ஊருக்கு போயிடு ஊருக்கு போயிடுன்னு நிறைய முறை சொன்னார். அப்புறம் நான் இல்லை நான் இங்கே வேலை தேடி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறத விட நம்ம செத்து போயிடலாம், இனி நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, உறவுகளும் என்னை விரு எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை ஆண்டவர், நான் வாழ்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இங்கே இருக்கவும் கூடாது அங்கேயும் போகக்கூடாது, நம்ம செத்து போயிடலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு நான் ஒரு நாள் கூட இல்லை, அன்னைக்கெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அழுறேன், ஆண்டவர் எதுக்கு ஆண்டவரே என்னை இந்த பூமியில் வச்சுங்க, எதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் என்னை படைச்சிங்க, என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜபக்குள்ள ஊழியம் கிராமங்களில் அப்புறம் நிறைய கேம்ப் மினிஸ்ட்ரி தெரு மினிஸ்ட்ரி இப்படி நிறைய ஊழியங்களில் இருந்தேன். 2007 ஒரு ஊழியத்தோடு இணைஞ்சு வாலண்டியராக அந்த காலங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏசப்பா உமக்காக இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட ஆண்டர் கையிலேருந்து வரல, அந்த நெருக்கத்தை அனுமதிக்கிறதுக்காக கடவுள் விட்டாரா என்னன்னு எனக்கு தெரில. அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாஸ்டர். தற்கொலை தான் இதுக்கு ஒரே முடிவு.
1: அப்போ உங்களுக்கு செத்து போனால் தற்கொலை பண்ணிட்டா
0: என்னுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டு பிசாசு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுத்துட்டான். தற்கொலை தான் இதுக்கு முடிவு, தற்கொலை தான் என்ன, எத்தனையோ முறை நம்ம வசனத்தை பேசியிருந்தாலும் இந்த வேலை இல்லாததுனால குடும்பத்தின் வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருச்சு, வருமானத்தை சம்பாதிக்க முடியல. பல முறை நான் தனியார் ரூமில் இப்போ அழுத, என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலையே, எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நான் அழுத இருக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் தனியுமே இல்லை, நான் அழுதத்துக்கு அளவே இல்லை பாஸ்டர். அந்த அளவுக்கு நான் வேதனையில் கடந்து போயிட்டேன். அப்புறம் நான் உண்மையாக செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் பேர்நம்பட்லேருந்து ஆம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையில் சாவு தான் இதுக்கு முடிவு அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவோடு எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 20 கிலோமீட்டர் வரும் நான் பஸ் ஏறி போயிட்டேன். போயிட்டு இனி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நம்ம விழுந்து செத்து போயிடலாம், நம்ம யாருக்கும் வேதனையாக இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கும் நம்ம வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடணும்னு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ ரயில் வரப்போகுது, நான் போய் விழப்போகிறேன், என் உயிர் பிரிய போகுது, அவ்வளோதான் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் பாஸ்டர். அப்போது நான் போயிட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நான் நிற்கிறேன். நிற்கும்போது எனக்குள்ளே பிசாசு பேசுகிறான், என்னென்னவோ ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு சொன்னியே, ஏதோ ஆண்டவருக்காக பண்ணுன்னு சொன்னியே, உன்னை எங்கே வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கேன் பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் சரீரம் துண்டு துண்டாகி உன் சதையெல்லாம் இங்கே கீழே விழப்போகுது, இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் உன் சொந்த ஊருக்கு வைக்க போகிறாங்க, நீ சாவதான் போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்போது என் மனசுக்குள்ளே ரொம்ப வலியும் வேதனையும் என்னை நெருக்கிடுச்சு. இனி எவ்வளோதான் வாழ்க்கை விடு, நம்ம செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நான் நினச்சிட்டு அப்படியே நான் அழுதுட்டு இருக்கிறேன். அப்படியே என் கண்ணில் தார தாரியாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்குது, என்னை எதை குறித்து யோசிக்க முடியல, என் அப்பா அம்மா யோசிக்கலை, என் சகோதரர்களை யோசிக்கல, நான் எதுவுமே யோசிக்கலை, செத்து போயிடணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துட்டு நான் அழுதுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே நான் மரணத்திற்காக உன்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை மரணத்துக்காக தெரிந்து கொள்ளலை, சாவு இதுக்கு முடிவு இல்லை, நான் உன்னை பயன்படுத்துவேன், இல்லை ஆண்டவரை வேணாம் ஆண்டவரை, எதுக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது, மரணம் மட்டும்தான் அந்த தற்கொலை மட்டும்தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னை விட்டுருங்க, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ வா வா. ஆண்டவர் பல முறை என்னோடு கூட என் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து நான் தனியாக வந்து கொஞ்ச நேரம் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஓரத்துலேயே உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போட்டோமா என்ன செய்யட்டுன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டப்பட்டு முதல் முறையாக அந்த தற்கொலைக்கு அனுபவத்துக்கு போயிட்டு கடவுள் வந்து இல்லை நான் உன்னை அடைச்சிருக்கிறேன், கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அப்புறம் நான் கடந்து போயிட்டு வீட்டில் ரெண்டு மாதம் இருந்துட்டு மறுபடியும் நான் சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு என்னுடைய ரெசியூம் எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு கடை விடாமல் என் ரெசியூம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் அப்பா அம்மாவை நான் வீட்டில் ஒரு ஏழை கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சென்னையில் எங்கெல்லாம் தேட முடியுமோ என் ரெசியூம் என் ஃபைலை எடுத்துகிட்டு நான் தேடி தேடி தேடி தெரிஞ்சேன். பல முறை எனக்கு சாப்பிடாமல் நடுத்தெருவில் அப்படியே அந்த தெரு ஓரங்களில் அந்த டி நகர் பஸ் ஸ்டாப்பில் எல்லாம் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன். பசிக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை. அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், எதுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார், மறுபடியும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார், அன்றைக்கு ஊழியக்கார மூலமாக பேசினார், இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு நான் நிறைய முறை ஏக்கத்தோடு கஷ்டத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இது வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறையாக என் தற்கொலை முயற்சிக்கு நான் போயிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ அங்கே அந்த மெரினா பீச்சில் என் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் ரெசியூமெல்லாம் தூக்கி அந்த மணலில் வீசி எரிஞ்சிட்டு அந்த கடல்லே விழுந்து நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் அணிஞ்சிட்டு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அந்த கடலில் விழுந்து செத்து போகலாம், எனக்கு நீச்சலும் தெரியாது, எப்படியும் இந்த கடலுக்குள்ளே போனோம்னா அந்த கடல் அலைகள் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போயிடும், நம்ம செத்து போயிடலாம், அப்படி யாருக்கு தெரியாமல் இந்த பணமாக நம்ம மறைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் அழுது படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவர் எப்படி பேசினாருன்றத இன்னைக்கு வரைக்கும் கூட என்னால் மறக்க முடியல. நானும் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதில் நான் எழுதியிருக்கிற இந்த என்னுடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் ரொம்ப வேதனையோடு படுத்துட்டு இருக்கும்போது என் எதிரில் வரிசையாக எறும்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். அப்போ எறும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேச ஆரம்பித்தார், நீ அந்த எறும்பை பாரு, அந்த எறும்பை பாரு நீ அப்படின்னு சொன்னார். அதை பார்க்கும்போது ஒரு எறும்பையே நான் வாழ வைப்பேன்னு சொன்னால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேனா, அதுக்கு நான் உணவை கொடுக்குறேனே, அதுக்கு நான் வந்து ஜீவனை கொடுத்துருக்குறேனே, அதை வாழ்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேனே, உனக்கு நான் அந்த வழியை வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சென்னையில் அந்த மேடவாக்கத்தில் தான் நான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஹோப் ஏஜி சர்ச்சுன்ற ஒரு சர்ச்சில் வாசப்பேட்டில் போயிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு யாருமே தெரியாத ஆண்டவர், நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது, வாழ்க்கையில் நெருக்கம், வேதனை, கஷ்டம், வேலை இல்லாததுனால நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன் பாஸ்டர். யாரெல்லாம் என்னை நேசித்தாங்களோ அவங்கெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிராமத்தில் வெறுக்கப்பட்டேன், குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டேன், பல விதமான அவமானங்களை சந்தித்தேன். அப்போ நான் அந்த காலையில் போயிட்டு அந்த சர்ச் வாசிப்பில் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த சர்ச்சிலேருந்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி ஏன் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அண்ணா அந்த டைமில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் எப்படியோ வந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், இனி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு வேலை மட்டும் வேணும் அண்ணன், எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாங்கி கொடுங்க, எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும் அண்ணன், ஒரு 5000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பளம்னா கூட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ ரெடியாகி சச்சாண்டே நில்லுப்பா, நான் வரேன், நான் வந்து என் பைக்கில் உன்னவே கொண்டு போகிறேன், நான் ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகாலிங் ஜாப்புக்கு டி நகரில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், அந்த ஜெமினி கணேஷன் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த டெலிகாலிங் கம்பெனியில் எனக்கு ஒரு டெலிகாலராக எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர். அது ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தில் நான் டி நகருக்கு தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது அந்த கம்பெனி வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் சேல்ஸிங்கு அப்பார்ட்மெண்ட்டு இப்படிலாம் கட்டுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கம்பெனியாக அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் அப்புறம் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸராக என்னை போட்டாங்க, அதில் அடுத்த லெவலில் சூப்பர்வைசிங், அப்போ ஜிஎம் லெவலில் நான் அப்படியே வந்து ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணி நடத்துகிற அளவுக்கு கத்தர் எனக்கு உதவி செஞ்சார். நான் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டேன், மாதம் எனக்கு ஒரு 25000 ரூபாய் சம்பளம், நல்ல ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் மேடவாக்கத்துலேருந்து டி நகருக்கு பைக்கில் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல பதவி, நல்ல ஒரு எனக்குன்னு தனியாக ஒரு கேபின்னு இப்படி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில் அவன் என்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செஞ்சிட்டேன், ஆனால் நான் உன்னை இதுக்கு தெரிந்து கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் பாஸ்டர். அப்போது ஆண்டவரை என்னை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாங்கள் வாடகைக்கு இருந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், அது 10x10 தான் இருக்கும், அதுலேயும் பாதி கிச்சன் இருக்கும். அதை நான் ஒரு மூலையில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டு முழுசும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் என்ன கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஆண்டவரை, எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பே இல்லை ஆண்டவரை, நான்லாம் ஊழி செய்யறதுக்கு தகுதியான பாத்திரம் கிடையாது, நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு என் கையில் வர்ற வருமானத்தில் தசம பாகத்தையும் காசையும் சச்சி கொடுத்துட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் ஆண்டவரை, எனக்கு ஊழியமெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் மாஸ்டர். அப்படி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லும்போது இவ்வளோ ஆண்டுகள் நான் உன்னை நடத்தியிருக்கிறேன், நான் 2007 ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியத்தோடு நான் இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன் பாஸ்டர். எப்படின்னு சொன்னால் அந்த ஊழியத்தில் வால் போஸ்ட் ஒட்டுவேன், பேனர் கட்டுவேன், நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா சர்ச்சஸ் கொடுப்போம். ஒரு ஊழியக்கார வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கொண்டு போய் விடுற வரைக்கும் எல்லா பணிவிடையுமே நான் வந்து பார்த்துப்பேன் மாஸ்டர். அவங்கள வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, லஞ்ச் வாங்கி கொடுக்குறது, டின்னருக்கு அவங்க கூடவே அந்த ரூம்லேயே கூட ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரங்களோடவே பேசிட்டு இப்படி இந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்வேன். பல முறை நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை அந்த நாட்களில் அவங்க நடத்துவாங்க. அப்போது மழை வரும், ரொம்ப அதிகமான மழை வந்துடும், கிரவுண்ட் ஃபுல்லாக ஒரு 500 சேர்ஸ் இருக்கும், அந்த சேர்ஸ்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்கும். நானும் எங்களோடு இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் நாங்கள் போயிட்டு அந்த சேரை ஒவ்வொரு துணி எடுத்து தொடச்சி அந்த மீட்டிங்கெல்லாம் நடத்தி முடிப்போம். அப்போ ஆண்டர் இதெல்லாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், இத்தனை ஆண்டுகள் ஒரு பணியுடைய காரணம் நீ இருந்தல, இனி இன்னும் அதிகமாக எனக்காக என் பாரத்தை நிறைவேற்றத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு 36:32 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடி அது இன்னதைத்து அடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு லைட்னிங்கை ஆண்டவர் ஒரு தரிசனமாக காமிச்சு அவருடைய கரத்துலேருந்து வெளிச்சம் ஜனங்க மேலே போகிற மாதிரியும் ஒரு வெளிச்சத்தை நான் கொண்டு போகிற மாதிரியும் கர்த்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் பேசினார். அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவர் நான் உமக்காக செய்கிறேன், எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த தரிசனத்தை ஆண்டவரே நான் யாராவது ஊழியக்காரங்க என்கிட்ட என்ன பண்ணோம் ஜெபிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ 2-3 அடையாளங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆம்பூரில் ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாக ஆண்டர் என்கிட்ட சில காரியங்களை பேசினார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன். இந்த வசனம் நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் கூட பேசிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 7 ஊழியக்காரர்களுக்கு மேலே இதே வசனத்தை சொல்லியே எனக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தாயின் கருவில் உன்னை கதை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போது நான் யோசிப்பேன், ஆண்டவர் என்னவே தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார் போலன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முறை என் அம்மா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து நான் என் அம்மாவுடைய வயிற்றில் 3 கர்ப்பத்தில் நான் இருக்கும்போது பாஸ்டர் என் அம்மா வந்து ஒரு பாலும் கிணத்துல போய் விழுந்துட்டாங்களாம். எதுக்கு இந்த மனுஷனோடு வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு வேளை நான் தாயின் கருவறையிலே 3 இருக்கும்போதே நான் செத்து போயிருக்கணும். எத்தனை 3 மரணத்திலேருந்து கத்திர என்னவை அவர் ஜீவனோடு என்னென்ன வச்சிருந்தாரு வச்சிருக்கிறாரேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் உணர ஆரம்பித்து அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணது இதெல்லாம் வச்சு நான் ஒரு தெளிவான முடிவு கொண்டேன், ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் மாஸ்டர். வேலை செஞ்சுட்டு அப்படி ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஊழியக்கார கையில் போய் நீ பேசு அப்படின்னு கத்திர என்கிட்ட ஆலோசனை பேசினேன். அப்புறம் நான் அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு நான் போயிட்டு ஆண்டு வெளிப்படுத்தின அந்த மனுஷன் இடத்துல அந்த ஊழியக்கார இடத்துல நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு, இப்படியெல்லாம் நான் வந்து சென்னைக்கு நான் போகும்போது ஆண்டவரே வேணாம், இனி இந்த ஆண்டவருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வேலை இல்லை கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய மாதிரி நான் போயிட்டேன். ஆனால் வேலையை கொடுத்து மறுபடியும் திரும்பவும் அந்த ஊழியத்தில் கட்டி திரும்பவும் என்னை கத்தர் அந்த ஊழியத்தில் நிறுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த ஊழிய பாரத்தை கொடுத்து ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்து கத்தர் என்னை நடத்தினார் பாஸ்டர்.
1: எப்படி ஊழியத்தில் கால் வச்சிங்க எப்படி தொடங்கினீங்க ஊழியத்தை?
0: அப்போதான் நான் இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே நான் போயிட்டு அந்த ஊழியக்கார இடத்துல நான் பேசினேன். பேசும்போது கத்தர் எனக்கு இந்த மாதிரி எல்ஜேஎம் லைட்டிங் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரின்ற அந்த மினிஸ்ட்ரியை கத்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. எனக்கு என்ன பாரம்னா கிராமங்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவ கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க சபைகள் அவருடைய வெளிச்சத்தை, வசனம் என்ற வெளிச்சத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தற்கொலையை மாற்றுகிறவராக வந்தார். அநேகர் தற்கொலைக்கு போகிறவங்களை நம்ம விடுதலை ஆக்குறவங்களா நம்ம மாறணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நானும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் என்னை வெளிச்சமாக பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக வாலிப பிள்ளைங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரை, அநேக சபைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட நான் போய் சொன்னபோது அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்யலாம்னு நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்க, உங்கள் விருப்பம் தான் உங்கள் அழைப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓ கத்தர் அப்போ நம்ம விரும்புறது கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் காரியத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2014 ஏப்ரல் மாதம் 19 இந்த ஊழியம் பிரதிஷ்டை பண்ணோம். எப்படி பிரதிஷ்டை நடந்துச்சுன்னா, நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வாங்குற சம்பளம் என் வீட்டு வாடகைக்கும் என்னால் முடிஞ்ச கொஞ்சம் தொகையை என் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். 1 ரூபா கூட என் கையில் ஊழியத்துக்குன்னு செலவு பண்ண எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபா கூட நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட காசு இல்லை. நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஊழியக்காரர், அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நம்ம வைப்போம், அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டு ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு, அங்கே எங்கள் பேர்நம்பட்டில் ரோட்டரி கிளப்பில் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லி அவரே வால் போஸ்ட்டுக்கான பணத்தொகையை, அந்த ஹாலுக்கான காசை, என் பிரதிஷ்டுடைய எல்லா செலவும் அந்த ஊழியக்காரை பொறுப்பெடுத்து என்னை பிரதிஷ்டை பண்ணி ஜாம் பண்ணி என்னோடு கூட வாலி பிள்ளைங்களாம் சேர்த்து பிரதிஷ்டையோடு 2014 இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஃபஸ்ட். அப்புறம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமத்தில் ஆண்டரை பற்றி சொல்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்ய, வாலிபர் கூட்டங்களை நடத்த, உபவாச கூட்டங்களை நடத்த, கேம்ப் மினிஸ்ட்ரி செய்ய, இப்படி நிறையா ஊழியங்களை கத்தருக்காக செய்ய 2.5 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டே தான் ஊழியம் செஞ்சுட்டேன். இந்த சென்னையிலேருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு. ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் சில ஆண்டுகள் வேலை இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நான் டெஃபண்டம் காது வாய் பேச முடியாத பிள்ளைங்களுக்கு நான் டீச்சராக சொன்னால், நான் டீச்சரை நீங்கள் முடிச்சுட்டு நான் அந்த கோர்ஸ் படிக்கல, ஆனால் அந்த சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, ஆனாலையும் மிஷினில் ஒர்க் பண்ணும்படியா அந்த லுத்ரன் டிஃபெண்டம் ஸ்கூலில் நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணேன். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பேசுகிறத வச்சு அவங்க பண்ணுற சைனை வச்சு சில காலம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலையிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஒரு தி ஸ்மார்ட் ஷாப்னு ஒரு வெப்சைட் கம்பெனி, அந்த வெப்சைட் கம்பெனியுடைய ரீஜினல் ஜோனல் ஆஃபீஸராக நான் இருந்தேன். அப்போ என் கூட வந்து நிறைய வேலை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ 3 மாதம் 6 மாதம் இப்படி தான் என் வேலை போயிட்டே இருக்கும். நான் பல முறை நினைக்க, எதுக்கு எனக்கு இப்படி போயிட்டுருக்குது காலம்னு சொல்லிட்டு, கடைசியாக நான் HR எங்கள் பேர்நம்பட்லேயே இந்தியன் ஷூஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அந்த ஷூ கம்பெனியில் HR நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி வேலைக்கு வந்தாகணும், அப்படி வேலைக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் நெருக்கப்படுறேன், இப்போ வேலையை விட்டுடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும்போது, ஓய்வு நாள் ஆராதனை தான் முக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வது தான் முக்கியம், ஆண்டவர் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் மனசுக்குள்ளே பேசினார். அப்போ நான் யோசித்தேன், என்னை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு ஆண்டருக்கிட்ட நான் ஒரு ஜாப் பண்ணேன், ஆண்டவரை நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் முழு நேரம் உழுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் போயிட்டு இப்போ ரெசியூம் எல்லா ஃபேக்டரியில் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன், கால் ஃபார்ம் வந்துச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வேலை ஜாயின் பண்ணிவிடுவேன், அப்படி அழைப்பு இல்லைன்னா ஊழியத்துக்கு என்னவன் நீங்கள் என்ன பண்ணணும் அழைக்கணும், இந்த ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்று என்கிட்ட பேசுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசியூமை டைப் பண்ணி ஏறத்தால 30 கம்பெனிக்கு மேலே ரெசியூம் கொடுத்துருக்குறேன் பாஸ்டர். ஆம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஷூ யூனிட்லேயும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டேன். 1 கால் ஃபார்மும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினமும் காலையில் இரவும் நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், என்னை ஏதாவது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அல்லது சபையில் ஆராதிக்கிறதுக்கு, அந்த அமாவாசை விடுதலை கூட்டங்களில் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுறது கூப்பிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு பாட்டோ ஆராதனையோ இப்படி நான் சில காலங்கள் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். 2.5 வருஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் முழு நேர ஊழியத்தை என்னை ஒப்பு கொடுத்த இதை இந்த 3-4 வருஷமாக ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்துகிறாரு. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் கத்த நடத்தி வந்த பாதைகளை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபா கூட இல்லாமல் நான் ஊழியத்தை துவங்கினேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ ஆயிரங்களை கத்தர் கொடுக்குறாரு. அவைகளை செலவு பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். இது ஒரு புறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். ஏன் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் அப்பா அம்மாலாம் அவங்க நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அவங்கள அல்ல அந்த ஊழியத்துடைய மகத்துவத்தையும் அந்த மகிமையும் அவங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சுக்க முடியல. காரணம் என்னென்னா அவங்க கஷ்டமும் அவங்க வேதனையும் அவங்க கவலைகள் தான் அவங்கள வந்து என்ன பண்ணிடுச்சு தவிர நெருக்கிடுச்சு. அவங்களால இயேசுவின் அன்பை உணரவே முடியல. ஆனால் பல முறை அம்மா நீ வாழ்கிறதை விட செத்து போயிடுறா பல முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுருக்கிறேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவர் என்னை வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கு ஒரு வேளை கஷ்டம் ஒரு ரொம்ப வியாதி ஆயிடுச்சு ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னால் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறது நான் போகும்போது அவங்க பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணுனா என் கையை பிடிச்சி அவங்க தலை மேலே வச்சுப்பாங்க. தலை மேலே வச்சுட்டு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு அப்போ தான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஆண்டவுடைய அந்த அன்பையும் அந்த அபிஷேகத்தையும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. கையை பார்த்து நான் பழமர அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கையில் 10 ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு வழி இல்லையே. என் குடும்பத்துக்கு உதவி செய்ய எனக்கு வறுமை எனக்கு ஒரு பலன் இல்லையே. என்னை படிக்க வச்சிங்க ஆனால் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கோ குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு திறன் இல்லையே அப்படின்னு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இந்த கையை இன்னைக்கு கை வச்சு
1: ஜெபிக்கிறேன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய கிராம ஊழியங்களை கத்தர் கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாத சில கிராமங்களில் போயிட்டு நற்செய்தி கூட்டங்களை போடுறது வாலிபர் கூட்டங்களை நடத்துறது இப்படி கிராம ஊழியங்கள் மற்றும் கன்வென்ஷன் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது கத்தர் இந்த 2021 எல்லா மாவட்டங்களிலும் ஒரு ஜப ஊழியத்தையும் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கடந்த நாட்களில் பாண்டிச்சேரி பகுதியில் ஒரு 2 நாள் தங்கி ஜபம் பண்ணோம். இனி இங்கே இருக்கிற 38 மாவட்டங்களிலும் ஆண்டவர் இந்த ஆண்டு என்னாகமம் 13:2 வசனத்தின்படி தேசத்தை சுற்றி பார்த்து அதில் கால் மிதித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டர் பேசினார். அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். டெலிவிஷன் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் குணமாக்கும் மேசு என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் ஒரு புத்தக மினிஸ்ட்ரியும் நாங்கள் செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பைபிள் ஸ்டடீஸு வேதா அந்த பாடத்தை வந்து டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். என் மனைவியும் ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். அவங்க வந்து எம்இ காலேஜ் லெக்சராக இருந்து அவங்களும் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருமணம் பண்ணிக்கினா ஒரு ஊழியக்காரரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்திருந்தாங்க. அவங்க பேர் பியூலா காட்சன் சொல்லிட்டு என்னுடைய மனைவி கத்தர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாருந்தான் நான் என்னால் சொல்ல முடியும். மனைவியை கண்டடிக்கிற நன்மையை கண்டடிக்கிறான்னு சொல்கிறது போல் அவங்க எல்லா விதத்துலையும் என்னை விட அவங்க உயர்ந்ததாக இருந்தாங்க. படிப்பிலும் அவங்க எம்இ மேல் படிப்பு, அவங்க வீடு வசதியானவங்க, நாங்கள் ஏழ்மையான குடும்பம், அப்படி நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்களானே ஒரு கேள்விக்குறி தானே பாஸ்டர். ஏன்னா நிறைய முறை நான் அழுதுருக்கிறேன் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு 21 நாள் 40 நாள் இப்படிலாம் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுனா இந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன் என் கண்ணீரை பார்த்த தெய்வம் தான் சரியான நேரத்தில் ஒரு துணையை கடவுள் எனக்கு உண்டாக்கி. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெண் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னா வருமானம் எப்படி எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த 2 வருஷம் 2வது வருஷம் வரப்போகுது. கத்தர் இது வரைக்கும் என்ன ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. என்னோட கூட ஒரு 30 வாலிப பிள்ளைங்க நாங்கள் ஒரு டீமாக ஒரு ஃபெலோஷிப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான ஊழியங்களை கத்தருக்காக அந்த பட்டணத்துல எங்க மாவட்டத்துல சேர்த்து கத்தர் கிருபை செய்கிறார்.
1: பரவாயில்ல, அநேக நெருக்கடிகள் மத்தியில ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கத்தருக்காக உழைக்கணுங்கிற ஒரு சரியான ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குது, அதை பாராட்டுகிறேன். கத்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார், உங்களுக்கு ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நீண்ட தூரத்திலிருந்து வந்து உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, அநேக மக்கள் உங்களுடைய சாட்சியில் கேட்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்து நிமித்தம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பேச முடியும்னா 2-3 நிமிஷம் சொல்லுங்க.
0: அன்பின் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த அற்புதமான உலகம் அறியட்டும் என்ற இந்த சாட்சியின் பகுதியில் என்னையும் கத்தர் அழைத்து வந்து இந்த அற்புதமான இந்த பிளாட்ஃபார்ம்ல கத்தரை என்னை பேசும்படியாக கத்தர் கிருபை செய்ததுக்காக கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களாய் தேவனை அறிந்த நாம் இன்னும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நாம் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? நாம் எதற்காக தேவனால் நாம் இந்த சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்காய் சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பற்றி எரியும்படியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும் என கண்பானவர்களே. ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே பிள்ளைகளை தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரமாய் அநேகர் வளர்க்கிறார்கள். ஆண்டவர் எதை தெரியுமா விரும்புகிறார்? உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இயேசுவுக்காய் நற்காந்தங்களாய் நல்ல தூபங்களாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்து ஒரு கூட்டத்தை உங்கள் நிமித்தமாய், உங்கள் குடும்பங்கள் நிமித்தமாய், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நிமித்தமாய் ஒரு புதிய ஆத்மாவை தேவனுக்கிறனாய் நடத்துவதை தேவன் விரும்புகிறார். எத்தனை ஆண்டுகள் தேவனை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆனால் என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாய் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லியிருக்கிறேன்? யோசித்து பாருங்க. இந்த வேளையில உலகம் அறியும்படியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான வேளையில என்னுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மீகா 7:8 சொல்லுகிறது, இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்ப கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பாருன்னு சொன்னா, இருளை நீக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வெளிச்சமா இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்துல பழகுகிறவர்கள், உங்களிடத்துல உறவு கொள்ளுகிறவர்கள், உங்களிடத்துல பேசுகிறவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வெளிச்சத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களை அறியும்படியா நீங்க முயற்சி எடுங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
1: ரொம்ப நன்றி அன்பானவர்களே. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டாலும் தேவனற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். பிற்பாடும் அநேக நெருக்கங்கள் அவளை சூழ்ந்து கொண்டது. சொந்த தகப்பனும் தாயும் கூட தூஷிக்கிற துரத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது வேலையில்லாத காரணத்தினால் 2 தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவற்றின் நடுவில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து திடப்படுத்தி இன்றைக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரராய்ட்டு ஆண்டவர் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற நீங்களும் அவங்க சொன்னபடி ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நம்மை கொண்டு தான் அநேகரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம், மற்றவர்கள் வெறுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை மரணபரியந்த நடத்துவார், நான் அவருக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவனவன் விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. இந்தியாவில் மிசோரம் மாநிலத்தில் சுமார் 87% கிறிஸ்தவர்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் சில சபையைச் சேர்ந்தவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதற்காக ஒரு யுக்தியை கையாளுகின்றனர். அந்த சபையைச் சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்தாருக்கு சோறு சமைப்பதற்கு அரிசி எடுக்கும்போது ஒரு கைப்பிடி நிறைய அரிசியை எடுத்து அதை தனியாக சேர்த்து வைப்பது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது அந்த பிடி அரிசியை ஒரு பையிலை போட்டு காணிக்கையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். இவ்விதமாக எல்லா சகோதரிகளும் கொடுத்த பிடி அரிசியை விற்று பணமாக்கினார்கள். இந்த பணத்தை கொண்டு மிஷினரி தளத்தில் தேவைப்படும் திட்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள். அந்தபடி மிஷினரி தளத்தில் நடைபெற்ற வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடிவெடுத்தனர். மிசோ மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அச்சிட அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்த பிடி அரிசி அவர்களுக்கு தங்கள் தாய் மொழியில் வேதாகமத்தை பெற்றுத்தந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு தரும் காணிக்கை சிறிதோ பெரிதோ என்று தேவன் பார்ப்பதில்லை. நம்முடைய உள்ளத்தையும் தியாகத்தையும் தேவன் பார்க்கிறார். நாம் கொடுக்கும் காணிக்கை சிறிதாக இருந்தாலும் அதனால் பல்லாயிரங்கள் பயனடைவார்கள். ஆசரிப்பு கூடார வேலைக்காக ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏனெனில் மோசே அவர்களிடம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் இன்னும் பல பொருட்களையும் கொண்டு வர கட்டளையிட்டிருந்தார். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்குக்கு எண்ணெயையும் பரிமள வர்க்கங்களையும் சுகந்த வர்க்கங்களையும் கோமேதக கற்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே காலத்தில் ஜனங்கள் கொடுத்த இந்த காணிக்கை அவர்களுக்கு வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க உதவி செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்த பின்பும் பல ஆண்டுகள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தி தொழுது கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் திராணிக்கு தக்கதாகவும் அதற்கு மிஞ்சியும் தேவனுடைய ஊழியங்களுக்காக கொடுக்கும்போது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்குரிய பலனை கர்த்தர் நம் கணக்கிலே சேர்ப்பார். ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம்.